நேய நெஞ்சங்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் மதியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிலைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 14 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 5 தேதி, பராபவ வருடம் ஆணி மாதம் 21 நாள் ஞாயிற்றுக்கிழமை. வள்ளுவன் வாக்கிலே ஒன்றாய் இன்றைய குறளமுதம்.

0: செய்த உதவி சிறியதுதான் என்றாலும் செய்யப்பட்ட சூழலின் அடிப்படையில் அதை உலகத்தை விட பெரியதாக மதிக்க வேண்டும். குறள் எண் 102, அதிகாரம் செய் நன்றி அறிதல்.
1: காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின்மான பெரிது.
0: செய்த உதவி சிறியதுதான் என்றாலும் செய்யப்பட்ட சூழலின் அடிப்படையில் அதை உலகத்தை விட பெரியதாக மதிக்க வேண்டும். குறள் எண் 102, அதிகாரம் செய் நன்றி அறிதல்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை வரவேற்பதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் பழக்கம் காரணமாக நாடு முழுவதும் 7 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்றும் மாநில அமைச்சர்களின் செயல்பாடுகள் வேதனையளிப்பதாக உள்ளது என்றும் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் உள்ள ஏரிகள், நீர்வழிகள், கால்வாய்களில் தூர்வாருதல் மற்றும் கழிவுகளை அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மறுகூட்டல் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பித்துள்ள மாணவர்களின் மதிப்பெண் பட்டியல் இணையதளத்தில் இம்மாதம் 6ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம், 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றுள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்ற புளோரியானா ஸ்ட்ரைட் ஹாஸ் போட்டியில் இந்தியாவின் அனுஷ் அகர்வால் வெள்ளிப்பதக்கம் வென்றாா்.

0: இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இது உங்களை பீமன் ஆகாஷ்வாணி திறனில் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz நிகழ்ச்சிகள் கேட்டுட்டு இருக்கீங்க. 6:02 நிகழ்ச்சியும் நேரமும் இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகளையும் அதற்கான நேரங்களையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரையினை வழங்குகிறார் குடந்தை பால அவர்கள். 6:15 வணக்க பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல், 6:55 சூழல் காப்பது சுகம், சூழல் ஒளி வழங்குபவர் சுதாகர் சிவசுப்பிரமணியன் அவர்கள். காலை 7:00 வணக்கம் வரணியில் தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சியை வழங்குகிறார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் ஞானசேகர் அவர்கள். 7:25 தொடர்ந்து வணக்கம் வரணியில் தமிழை அமுதே உரையினை வழங்குகிறார் சேரி பாலகிருஷ்ணன் அவர்கள். 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 குறித்த தினசரி தகவல், 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் கே கே தாமஸ் அவர்கள். இன்று காலை 8:20 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரைப்பட பாடல்கள், 8:30 வேதமும் நாதமும் உரையினை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:40 இன்றைய குறுஞ்செய்தி, 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:20 ஆனந்த பூங்காற்று, வாழ்க்கையில் வெற்றி என்பது அனுபவிக்கும் மகிழ்ச்சியிலா அடையும் புகழ்ச்சியிலா பேச இருக்கிறீங்க. 12:00 மனம் விரும்புவதே உங்கள் விருப்ப பாடல்கள், 11:00 அஞ்சல் பெட்டி எண் 111 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடிய மனதின் குரல் நிகழ்ச்சிகள் பற்றிய நேயர்களின் கருத்துக்கள், 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 12:50 சிநேகிதியே உங்கள் வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்த தருணம், 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் நிகழ்ச்சியில் மகளிர் குழு பெண்கள் ஆண்டுக்கு 1,00,000 வருமானம் பெற உதவும் மேம்பாட்டு திட்டம் குறித்த தகவல், 1:10 நலம் தானா சரிவிகித உணவின் முக்கியத்துவம் குறித்து அறியலாம், 1:55 தொடர்ந்து நலம் தானா சிறுநீரக கல்லடைப்பு குறித்த ஆலோசனைகளை வழங்குகிறார் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள், 2:15 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் ரிஷிகேஷ் குறித்த தகவல் அறியலாம். இன்று பிற்பகல் 3:02 கொக்கு, 4:02 பொதுகை தும்பி, 5:02 அரும்பு மொழிகள், 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 6:40 பக்தி மலை, 7:00 திரைசி, 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் எழுதியவர் என் முருகேசன், 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஃபிஃபா 2026 உலகக்கோப்பை தினசரி நிகழ்வுகள், 7:32 லண்டன் லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் ஆஸ்திரேலியா மற்றும் இந்திய அணி இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 இறுதிப் போட்டியின் நேரடி வர்ணனை கேட்கலாம். தொடர்ந்து எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் நீங்கள் கேட்கலாம். கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும் இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்
2: The news read by Mehbash Fatima. Prime Minister Narendra Modi inaugurated CG Semi's state-of-the-art outsourced semiconductor assembly and test plant in Sanand, Gujarat yesterday. The event was attended by Union Minister Ashwini Vaishnav and Gujarat Chief Minister Bhupendra Patel along with global tech leaders. Developed with a massive investment of over 7,500 crore rupees, the advanced facility will have an annual production capacity of up to 5 billion semiconductor chips. Addressing a large gathering, Prime Minister Modi said that the CG Semi OSAT facility in Sanand will not only strengthen the domestic chip manufacturing ecosystem but also boost technological self-reliance and elevate India's position in the global semiconductor value chain.
3: Aaj ka ye karyakram is baat ka pramaan hai ki Bharat jo thaan leta hai wo karke dikhata hai. 5 साल पहले भारत ने संकल्प लिया था कि देश को सेमी कंडक्टर हब बनाएंगे. हम डिजाइन इन इंडिया, मेक इन इंडिया के मंत्र को लेकर आगे बढ़े और आज देश के तीसरे सेमी कंडक्टर प्लांट में भी चीप पैकेजिंग का कॉमर्शियल प्रोडक्शन शुरू हो रहा है.
2: The Prime Minister also said the Sanand plant is geared to produce 20 crore chips annually. He congratulated CG Semi on setting an ambitious future target of scaling production to 500 crore chips per year.
3: Mujhe bataya gaya hai ki abhi yahan se har saal 20 crore chips niklegi. Aur mujhe bataya gaya aap sabhi yahi nahi rukne wale hain. Aapne har saal 500 crore chips ka lakshya rakha hai. Yani har din 1.5 crore se zyada.

0: During his day-long visit, the Prime Minister inaugurated the new terminal building at Jodhpur Airport. Thereafter, he dedicated the country's most modern greenfield refinery cum petrochemical complex to the nation in Pachpadra in Balotra district, which is an industrial processing plant built from scratch on undeveloped clean land. He also inspected the refinery's state-of-the-art control room, interacted with engineers and technical experts, flagged off fuel tankers, and virtually laid the foundation stone for Jaipur Metro Phase 2. The monsoon session of Parliament will commence on 20th of this month. It will continue till 13th of August. Parliamentary Affairs Minister Kiran Rijiju informed that President Draupadi Murmu has approved the proposal of the government to convene the monsoon session of Parliament from 20th July. Mr. Rijiju said the session will focus on meaningful debate, discussion and decisions on issues of national importance. External Affairs Minister Dr. S. Jaishankar will be on an official visit to Qatar, Bahrain, Kuwait and Oman from today till 10th of this month. During the visit to these countries, Dr. Jaishankar will be meeting with his counterparts and the leadership. After his visit to Oman, Dr. Jaishankar will visit New York on 13 July to launch India's official campaign for the UN Security Council tenure 2028-29. He will then attend the third India-EU Trade and Technology Council meeting and interact with his European Union and Belgian counterparts in Brussels on 14th and 15th July. Union Petroleum and Natural Gas Minister Hardeep Singh Puri has said that ethanol is not a new concept and has been in use for over a century. Addressing a gathering in Rajasthan, Mr. Puri said that the government welcomes constructive criticism of the government's biofuel blending program and assured that the government will incorporate suggestions into its work and make the necessary corrections. Mr. Puri also said that the idea of ethanol blending in India was first initiated during the previous Congress-led government. In the FIFA World Cup, Morocco stormed into the quarterfinals with a commanding 3-0 victory over Canada in Houston, Texas today. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள்.
3: நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்று இருள் என்றார் திருவள்ளுவர். மனிதன் என்பவன் மற்றவர்களுடன் கூடி பேசி மகிழ்வுடன் வாழ வேண்டும். அவ்வாறு வாழ முடியாதவருக்கு பரந்த இந்த உலகம் பகலிலும் இருளாகவே தோன்றும் என்றார் திருவள்ளுவர். இன்னொரு குறளில் நிலம் என்னும் நல்லாளின் நகையை கூறுகின்றார். நிலத்தை மட்டும் வைத்து கொண்டு உழைக்காமல் இருப்பவர்கள் தம்மிடம் எதுவும் இல்லை என்று வருந்துகிறார்கள். அவர்களை கண்டு நிலம் என்னும் நல்லாள் சிரிப்பதாக கூறுகின்றார் வள்ளுவர். இளமென்று அசை இருப்பாரை காடின் நிலமென்னும் நல்லாள் நகும் என்பது திருக்குறள். ஐம்பெரும் காப்பியங்களில் முதன்மை கொண்டது சிலப்பதிகாரம். அதில் ஒரு காட்சி. கோவலனுடன் கண்ணகி மதுரை மாநகருக்கு செல்லுகிறாள். பூம்புகாரை தாண்டுவதற்கு முன்னமே அவள் பாதங்கள் நொந்தன. பெருமூச்சு விடுகிறாள். இன்னும் எவ்வளவு தூரத்தில் மதுரை இருக்கிறது என்று கேட்கின்றாள். இருங்கொடி நுசுப்போடு இணையடி வருந்தி நரும்பள் கூந்தல் குறும்பல உயிர்த்து உயரா கிளவியின் முள் எயிறு இளங்க மதுரை மூதூர் யாதன என்று கேட்கின்றாள். கண்ணகி கேட்டதற்கு விடையாக கோவலன் கூறுகின்றான். 6-5 அகநாட்டும்பர் நாரைங் கூந்தல் நனித்தனக்கு என்று சொல்லி சிரிக்கின்றான் கோவலன். 6-5 காதங்கள் என்பதை மறைத்து 5 அல்லது 6 என்று கண்ணகிக்கு ஆறுதலாக கூறி அவன் சிரிப்பதாக ஒரு நகைச்சுவை ஓவியத்தை வரைந்து காட்டுகின்றார் இளங்கோ அடிகளார். சீவக சிந்தாமணி காப்பியத்தில் திருத்தக்க தேவர் வரைந்து காட்டும் ஒரு காட்சியும் நகைச்சுவைக்கு மாட்சியாகும். பழிப்போக்கன் ஒருவனுக்கு சீவகன் அறிவுரை கூறுகின்றான். அகப்பற்றை நீக்காமல் வேள்வி செய்வதாலோ விரதம் இருப்பதாலோ பயன் இல்லை என்று கூறும்போது அங்கே நகைச்சுவை தெரிகின்றது. ஓங்கிய மரத்தில் தங்கும் வௌவால் தலைகீழாக தொங்குகிறது. அது அயலில் கிடக்கும் பழத்தை தின்கிறது. அதனால் அதற்கு வீடு பேறு கிடைக்குமா? அதுபோல

0: குழவைகள் உரிகளில் தலைகீழாக தொங்குவதாலும் பழங்களை உண்பதாலும் வீடு பெற அடைய முடியாது என்று கூறுகின்றான் சீவகன். தூங்குறி கிடந்து காயும் பழங்களும் துய்ப்ப நில்லா பாங்களா வினைகள் என்றார் பகவனார் எங்கட்கு எண்ணின். ஓங்கு நீன் மரத்தில் தூங்கும் முன் சிறை ஒடுங்கள் வாவல் பாங்கரிற் பழங்கள் துய்ப்ப பழவினை பறியுமன்றே என்பது சீவக சிந்தாமணி பாடல். காவிய கவிஞர்கள் வாய்ப்பு நேரும் போதெல்லாம் எப்படி நகைச்சுவையை கையாளுகிறார்கள் என்பதற்கு இவையெல்லாம் சான்றுகள். புலவர் பலர் பாடிய பாடல்களின் ஒரு தொகுப்பு தனிப்பாடல்கள். அவற்றிலும் நகைச்சுவை இடையோடும் சில பாடல்களை காணலாம். குறிப்பாக காளமேக புலவர் பாடிய பாடல்கள் மிகச்சுவையானவை. ஒரு முறை காளமேக புலவர் கோடை நாளில் தெருவில் சென்று கொண்டிருக்கின்றார். அப்போது அவருக்கு மிகுந்த தாகம் எடுத்தது. அந்த நேரம் மோர் விற்றுக்கொண்டு ஒரு பெண் அந்த வழியே சென்றாள். உடனே அவளை அழைத்து அவரிடம் மோரை வாங்கி குடிக்கின்றார் புலவர். அந்த மோர் அவருக்கு நிறைவாக இல்லை. உடனே ஒரு பாடல் படிக்கின்றார். எப்படி? வானில் இருக்கும்போது நீ மேகம் என்று பெயர் பெற்றாய், மண்ணுலகை சேர்ந்தபோது நீர் என்று பெயர் பெற்றாய், இந்த ஆட்சியர் கையில் வந்தவுடன் மோர் என்று பெயர் பெற்றாயே என்று கிண்டலுடன் பாடுகின்றார். அந்த பாடல் இதுதான். கார் என்று பெயர் படைத்தாய் ககனத்து வரும்போது, நீர் என்று பெயர் படைத்தாய் நெடுந்தரையில் வந்ததன் பின், வாரொன்று மின்முளையார் ஆய்ச்சியற்கை வந்ததன் பின், மோரென்று பெயர் படைத்தாய் முப்பேரும் பெற்றாயே. நாளும் சிரிப்போம், நலமாய் வாழ்வோம். குறிப்பாக ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன்பு நகைச்சுவை பகுதிகளை படித்தோ காட்சியாக பார்த்தோ மகிழ்வோம், அக மலர்ச்சி அடைவோம்.
1: எனைத்தாலும் நல்லவை கேட்க வழங்கினார் குடந்தை பாலு அவர்கள்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி திருநெல் விழி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 நேரம் 6:16. காதி ஊடுருவும் காலை பணியில் பொழுது புலரும் இந்த பொன்னான வேளையில், இறை தேடும் பறவைகளும் பரமனின் அருள் தேடும் இந்த இனிய காலை பொழுதில், புதிதாய் பிறந்திருக்கும் இந்நாள் அனைவருக்கும் இன்பம் தரும் இனிய நாளாக அமைய வாழ்வு தந்த இறைவனை வாழ்த்தி பணிவோமா பக்தி பாக்களால். பண்பலை 102.6 மலருவன வணக்க பூக்கள் நிகழ்ச்சியின் துவக்க பாடல் டி.எல். மகாராஜன் பாடியது.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேரம் 6:21. இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 உங்கள் இல்லங்களில் தோறும் பக்தி மனம் பரப்பிக் கொண்டிருப்பது வணக்கப்போக்கள். காலம் மாறும், கவலைகளும் மாறும், நம்பிக்கை மட்டுமே நிலைத்திருக்கட்டுமே. துணிவுடன் முன்னேறுங்கள், வாழ்க்கை இனிதாக மலரும். வணக்கப்போக்கள் நிகழ்ச்சியில் இனி SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

நேரம் 6:28 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 பக்தி பாக்களாய் மனம் பரப்பிக் கொண்டிருப்பது வணக்கப்பூக்கள். நல்ல செயல்கள் அமைதியை தரும், அமைதி மகிழ்ச்சியை தரும், மகிழ்ச்சி நிறைவை தரும், நிறைவு வாழ்க்கையையே அழகாக்கும். வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் இனி பீலீலா பாடிய பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நல்லதை செய்யுங்கள் யாரும் பார்க்காவிட்டாலும், உண்மையை பேசுங்கள் யாரும் கேட்காவிட்டாலும், மனசாட்சி உங்களை வாழ்த்தும். இன்று விதைக்கும் பழக்கம் நாளைய குணமாகும், இன்று செய்யும் செயல் நாளைய வரலாறாகும், அதை சிறப்பாக்குங்கள். வணக்கப் போக்கல் நிகழ்ச்சி நிறைவு பாடல் சரளா பாடியது.

0: பண்பலை 102.6 பக்தி பாக்கலாய் இதுவரை மனப்பரப்பின வணக்க போக்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 நேரம் 6:35. நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.
2: திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே, வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடி ஆகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
0: நெல் விதைகளில் வெண் நுனியிலை நூற்புழுவானது உறக்க நிலையில் இருக்கும். இந்த நூற்புழுக்கள் விதைத்த பின்பு முளைவிட்டு வளரும் பயிருடன் சேர்ந்து நகர்ந்து கொண்டே இலை நுனியை அடைகின்றன. பாதிக்கப்பட்ட பயிர்களின் இலை நுனிகள் மஞ்சள் நிறமடைந்து பின்பு காய்ந்து சாட்டை போல சுருண்டு காணப்படும். வளர்ந்த பயிர்களில் நூற்புழு பாதிப்பினால் கண்ணாடி இலை என்று சொல்லக்கூடிய இலை சுருண்டு விழுவதால் அதிலிருந்து வெளிப்பட வேண்டிய கதிர்கள் சரிவர விடுபடாமல் இருக்கும். பயிரின் பூக்கும் பருவத்தில் உற்பத்தி பாகங்கள் பாதிப்படைவதால் நெல் மணிகள் சரியாக உருவாகாது. ஆகையால் நெற்கதிரில் பதர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். பொதுவாக பாதிக்கப்பட்ட பயிரின் வீரியமும் வளர்ச்சியும் விளைச்சலும் குறைவாக இருக்கும். இந்த நூற்புழுக்கள் பெரும்பான்மையாக விதை மூலம் பரவுவதால் விதைகளை ஒரு நாளைக்கு 6 மணி நேரம், 2 நாட்களுக்கு நல்ல சூரிய வெயிலில் உலர்த்தி விதைகளில் உள்ள நூற்புழுக்களை அழிப்பது நல்ல பலனை தரும். நெல் அறுவடைக்கு பின்னர் வயலில் உள்ள தாள்களை அகற்றி எரிப்பதன் மூலம் இந்த நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். நெல் வேர்முடிச்சு நூற்புழு, நெல் வெண்ணுனி இலை நூற்புழு இரண்டையும் குறைந்த செலவில் பயிர் வளர்ச்சி ஊக்கி பாக்டீரியாவான சூடோமோனாஸ் புளூரசன்ஸ் உபயோகித்து உயிரியல் முறையில் கட்டுப்படுத்தலாம். அதன்படி நெல் விதைகளை கிலோ 1 10 கிராம் சூடோமோனாஸ் உடன் விதை நேர்த்தி செய்து நாற்றங்காலில் விதைத்த பின்பு அதே பாக்டீரியத்தை நடவு வயலில் ஏக்கர் 1 1 கிலோ என்ற

0: சாப்பிடுவார்கள். தேவையான நீருடன் கலந்து நாற்று நட்ட 45, 55, 65 நாட்களில் தெளிப்பதன் மூலம் இந்த நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். ஆடிப்பட்டம் விரைவாக வரப்போகிறது. மானாவாரி நிலக்கடலை விதைப்புக்கு விவசாயிகள் தயாராக இருக்கிறார்கள். மழை வந்தவுடன் விதை வாங்க போகிறார்கள். அருகேயுள்ள வேளாண்மை விரிவாக்க மையத்தில் சான்று பெற்ற நிலக்கடலை வாங்கி அதனை உடைத்து பருப்பாக்க வேண்டும். இதற்கு ஒரு ஏக்கருக்கு 200 கிலோ விதை நிலக்கடலை வாங்க வேண்டும். சில சமயங்களில் மானியத்தில் கூட வாங்கலாம். அவரவர் சார்ந்த பகுதி, மண்ணின் தன்மைக்கேற்பவும் உள்ளூர் ரகங்கள், உயர் விளைச்சல் ரகங்களை தேர்வு செய்ய வேண்டும். பருப்பு வாங்கி விதைக்கும் விவசாயிகள் நல்ல தரமான திரட்சியான பருப்புகளை வாங்க வேண்டும். தேர்ந்தெடுக்கப்பட்ட ரகத்தின் விதைகளை விவசாயிகளிடம் வாங்கும் போது அவை அறுவடை செய்து 45 நாட்களுக்கு மேல் 150 நாட்களுக்குள் உள்ளதா என விசாரித்து வாங்க வேண்டும். நாள்பட்ட நிலக்கடலை பருப்பு எண்ணெய் இறங்கி ஒருமித்த முளைப்பு திறனை எதிர்பார்க்க முடியாது. பெறப்பட்ட விதைகளை முளைப்பு திறன் பரிசோதனை செய்ய வேண்டும். குறைந்தபட்சமாக 90% முளைப்பு திறன் இருக்க வேண்டும். உடைந்து போன, சுருங்கிய பிஞ்சு பருப்புகளை விதைக்காக பயன்படுத்தக்கூடாது. பருப்பில் ஒரு கீறல் விழுந்தால் கூட முளைக்காது. 1 கிலோ விதை பருப்புக்கு 4 கிராம் ட்ரைகோடர்மா விரிடியை பயன்படுத்த வேண்டும். இது விதைகள் மூலமாக கட்டுப்படுத்தக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்த உதவும். தரமான விதையே நல்ல விளைச்சலுக்கு அடிப்படை. சரியான சான்று பெற்ற விதைகளை வாங்குவது நல்லது.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 83 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 74 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 14 முதல் 25 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 32% முதல் 60% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ். அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ்.
1: நம்ம விவசாயிகளான நீங்க அரும்பாடுபட்டு விளைவிக்கிற காய்கறிகளை மக்கள் காலையிலேயே போய் கடத்தரு சந்தனு நல்லா தேடி தேடி பார்த்து வாங்கிட்டு போறதே தனி மகிழ்ச்சி தான் இல்லையா? அப்படி இருக்க உழவர் சந்தையில காய்கனிகள் என்ன விலையில விக்குது அப்படின்னு கேட்டுட்டு வந்துருவோம்.

0: உழவர் சந்தை நிலவரம்.
1: கடந்த வெள்ளிக்கிழமையன்று பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகள் விலை நிலவரம்.
0: தக்காளி குறைந்தபட்ச

0: குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 33 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 22 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 24 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 60 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 32 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 36 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 38 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 44 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 38 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 66 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 100 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கடந்த வெள்ளிக்கிழமை அன்று தூத்துக்குடி உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகள் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 65 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 35 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 40 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 65 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 35 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 40 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.
1: நீங்களே உங்கள் நினைவிற்கு இன்றிரவு 7:32 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கால்நடை சிகிச்சை வளாகத்தில் கால்நடை வளர்ப்போருக்கும் கால்நடைகளுக்கும் வழங்கப்படும் சேவைகள் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை சிகிச்சை வளாக இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் சிஜி சைமன் அவர்கள். நிகழ்ச்சியினை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் இன்றிரவு 7:32 நீங்கள் கேட்கலாம். தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் முறை 100 ஆண்டுகளாக இருந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அரசின் செயல்பாடுகள் குறித்த கருத்துக்களை பரிசீலனை செய்து அவற்றை உரிய முறையில் செயல்படுத்துவதற்கு தேவையான திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் அரசு தயாராக உள்ளது என்று அவர் கூறினார். பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் யோசனை முதலில் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி காலத்தில் அமல்படுத்தப்பட்டிருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த 2006 மற்றும் 2008 ஆண்டுகளில் 10 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 5% அளவிற்கு எத்தனால் கலப்பதற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்ததாக திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார். போதைப்பொருள் புழக்கம் காரணமாக நாடு முழுவதும் 7 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் போதைப்பொருள் பழக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் மக்களை மையமாக கொண்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். விழிப்புணர்வு, சிகிச்சை, மறுவாழ்வு, மறு ஒருங்கிணைப்பு போன்ற நடவடிக்கைகள் மூலம் போதைப்பொருள் பழக்கத்திலிருந்து பாதுகாக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் கூறினார். சமூகத்தில் இருந்து போதைப்பொருள் பழக்கத்தை அகற்றுவதற்கு மத்திய மாநில அரசுகள், அமைச்சகங்கள், சமூக அமைப்புகள், பொதுமக்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று

0: திரு வீரேந்திரகுமார் கேட்டுக் கொண்டார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெங்காயத்தின் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1875 ரூபாயிலிருந்து 2125 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் இத்தகைய கொள்முதல் நடவடிக்கைகள் காரணமாக வெங்காயம் பயிரிடும் விவசாயிகளுக்கு வருவாய் அதிகரிக்கும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் வெங்காயம் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் இக்கருத்தை பதிவு செய்துள்ளார். மாநிலத்தில் பிஜேபி கட்சியின் அமைப்பை வலுப்படுத்துவதுடன் அரசியல் பணிகளை தொண்டர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளுடன் கலந்துரையாடியதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள், போதைப் பொருள் புழக்கம் போன்றவை அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டினார். இது தொடர்பாக மாநில அரசு எவ்வித நடவடிக்கையையும் மேற்கொள்ளாத காரணத்தால் ஆளுநரிடம் மனு அளிக்கப்பட்டதாக அவர் தெளிவுபடுத்தினார். ஆட்சியில் நடைபெறும் தவறுகளை சுட்டிக்காட்டுவது எதிர்க்கட்சியின் ஜனநாயக கடமை என்று திரு நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணையின் கட்டுமானம் தமிழகத்தின் நீர் உரிமையும் காவிரி டெல்டா பகுதியின் விவசாயமும் கடுமையாக பாதிக்கப்படும் என்று கூறினார். இது தொடர்பான சட்ட ரீதியான நடவடிக்கைகளையும் மாநில அரசு தீவிரப்படுத்த வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். இந்த விவகாரத்தில் அரசியல் கட்சிகள், விவசாயிகள், இளைஞர்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மாநில அரசு சட்டப்பேரவை மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் பிரதமர் மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து தமிழகத்தின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என்று திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டார். தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக இம்மாவட்டத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் குற்றாலம் என்றாலே இயற்கை அழகு. இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே பெய்ததின் காரணமாக சீசன் துவங்கியுள்ள நிலையில் மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தற்போது கடும் காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருவதால் சுற்றுலா பயணிகளுடைய பாதுகாப்பு நலன் கருதி மாவட்டம் நிர்வாகம் சார்பில் தற்காலிகமாக அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அருவிக்கரையின் ஓரமாக சாரல் மலையில் நனைந்தபடி செல்போனில் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து செல்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 3 நாட்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களின் வடபகுதியை அடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். அமெரிக்காவில் நிலவும் கடும் வெப்பத்திலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் நாடுகளில் நிலவி வரும் கடும் வெப்பத்தால் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக 10,000+ மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மாலி நாட்டின் வடபகுதியில் உள்ள நகர

ஆயுதங்களை குறிவைத்து கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அந்நாட்டு ராணுவம் கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் ஆசிரியர் தகுதித் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பான வழக்கில் மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வங்கி மோசடி தொடர்பான வழக்கில் சிபிஐ நடத்திய சோதனையின் போது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் செய்தது உட்பட பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. மேற்கு வங்க மாநில சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிலரங்கு நேற்று நிறைவடைந்தது. நாமக்கல் மாவட்டம் இறையமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சத்துணவு கூட மற்றும் வகுப்பறைகளை மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் திறந்து வைத்தார். டெல்டா மாவட்டங்களை வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவித்து மாநில அரசு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று மயிலாடுதுறை மாவட்ட விவசாயிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தேத்தாக்குடி பகுதியில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையின் போது போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தருமபுரி மாவட்டம் புலிக்கரையில் நபார்டு திட்டத்தின் கீழ் 42 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு வரும் புதிய கால்வாய் பணிகளை ஆட்சியர் திரு சரவணன் ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பாவ்னா தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம் 3 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்வாஸ்திகா கோச்சா இணையும் கலப்பு இரட்டையர் பிரிவில் அங்கூர் ஸ்வாஸ்திகா இணையும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாயாலி வாணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை மாநில அரசு உடனடியாக கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: நேரம் 6:55 ஆகாஷ்வாணி திறனில் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz நேயர்களை நீங்கள் கேட்க இருப்பது
3: நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம். இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் முனைவர் சுதாகர் சிவசுப்பிரமணியன் அவர்கள்.
5: இப்போ வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலையை பார்த்தீங்கன்னா உலகத்தில் இது மாதிரியான இடங்கள் ரொம்ப ரொம்ப அரிதாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே அவ்வளவு கொடிக்கணக்கான மரங்கள் இருக்குது, அவ்வளவு அரிய விலங்குகள் இருக்குது. இதை பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்னு சொல்கிறாங்க. அதாவது வித்தியாசம் வித்தியாசமான நிறைய மரங்களும் பறவை இனங்களும் குவிஞ்சு கிடக்கிற ஒரு அழகிய பிரதேசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே மரங்கள் எடுத்துக்கிட்டோன்னு வைங்க, மரங்கள் மாதிரி ஒரு தியாகிகள் எதுவுமே கிடையாது, யாருமே கிடையாது, மனுஷங்களை யாருமே சொல்ல முடியாது. இந்த மரங்கள் தான் அனைவருக்கும் உணவு. அந்த தாவரங்கள், குறிப்பாக அந்த தாவரங்கள் தான் நம்ம அனைவருக்கும் உணவு. அது எப்படி, நான் ஆடு மாடுகள்லாம் சாப்பிட்றேன், எதெல்லாமோ சாப்பிட்றேன், எப்படி தாவரங்கள் தான் உணவுன்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாவரங்களோட குழந்தைகளான விதைகள் இருக்குல்ல, நெல், கோதுமை, இதையும் நம்ம சாப்பிட்றோம். அப்புறம் அதோட உடல் உறுப்புகள் இருக்குது, இலை, தண்டு, வேறு அப்படின்னு சொல்லி அது உடல் உறுப்புகளை நம்ம சாப்பிட்றோம். எல்லா ஊர்வன நடப்பன பரப்பனன்னு சொல்லி எல்லாமே இதைத்தான் சாப்பிடுதுங்க பெரும்பாலும். அப்படி இல்லைன்னா தாவரங்களை சாப்பிடுதுங்கள்ல, அந்த உயிரிகளை மற்ற உயிரி பிடிச்சி சாப்பிடும். ஆக எல்லா உயிரிகளுக்கும் அடிப்படை உணவு அடிக்கிறது வந்து தாவரங்கள் தான். இந்த தாவரங்களை கொஞ்சம் கூர்ந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அது வந்து அதோட உடலில் குளுக்கோஸ் அப்படின்ற ஒரு பொருளை தயாரிக்குது. இந்த குளுக்கோஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப பயன்படுற ஒரு பொருள். இதுதான் நம்ம உடல்ங்கிற இந்த எந்திரத்தை ஏற்கிறதுக்குள்ளே எரிபொருள். உங்களுக்கு தெரியும், கார் ஓட்டணும்னா டீசல் வேணும், அல்லது பெட்ரோல் வேணும், அப்படி இல்லைன்னா எலக்ட்ரிசிட்டி வேணும். இந்த மாதிரி

0: ஒரு சூழ்நிலையில் இருக்கோம். குளுக்கோஸ் மட்டும் இருந்தாலும் பத்தாது, நம்ம உடம்பு குளுக்கோஸை ஆக்சுவலாக எரிக்குது. அதை எரிக்கிறதுக்கு ஆக்சிஜன் வேணும். ஒரு குளுக்கோஸ் மாலிக்குலை எரிக்கிறதுக்கு 6 ஆக்சிஜன் மாலிக்குள் வேணும். இந்த தாவரங்கள் என்ன செய்து தெரியுமா, ஒரு குளுக்கோஸ் மாலிக்குலை அது தயாரிக்கும் போது 6 ஆக்சிஜன் மாலிக்குலையும் சேர்த்து தயாரித்து தருது. எவ்வளோ அக்கறையாக பண்ணுது பாருங்கள். ஏய், உனக்கு தேவை குளுக்கோஸ், அதை குளுக்கோஸை மட்டும் உனக்கு கொடுத்தாலும் உனக்கு வந்து அது பயன்படாது, கூடவே சேர்த்து ஆக்சிஜனையும் சேர்த்து தரோம், தந்தால் தான் உன்னால் வாழ முடியும்னு சொல்லி தொடர்ந்து சளைக்காமல் ஒவ்வொரு குளுக்கோஸ் மாலிக்குள் தயாரிக்கும் போதும் கூடவே சேர்த்து அதை என்ன பண்ணுதுன்னா 6 ஆக்சிஜன் மாலிக்குலையும் அது சேர்த்து தயாரித்து தந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இதனால தான் நம்ம என்ன பண்ண முடியுதுன்னா ரொம்பவும் சந்தோஷமாக இந்த பூமி பந்தில் நம்மளால் வாழ முடியுது. தாவரங்கள் இதை பண்ணலை அப்படின்னா அநேகமாக பெரும்பாலான உயிரினங்கள் இந்த பூமியில் வாழ முடியாது, எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஸோ இதெல்லாம் மனசில் வச்சு தான் என்னவோ தெரியல, இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள மரங்களை வெட்ட மாட்டாங்க, வீட்டு பக்கத்தில் உள்ள மரங்களை வெட்ட மாட்டாங்க. வீடு இருக்கிற அந்த வளாகத்தில் எப்படியும் 2-3 மரங்கள் இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா ஊர் பேரெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக வச்சுருப்பாங்க. அரச மூடு, வேப்ப மூடு, மிளகு மூடு இப்படிலாம் பேர் வச்சுருக்காங்க ஊர் பேர். வேப்ப மூடுன்னு என்ன அர்த்தம்னா வேப்ப மரத்துக்கு அடியில் இருக்கிற ஒரு கொஞ்சம் குடியிருப்பு பகுதி அப்படின்னு அர்த்தம். அரச மூடும் அப்படி தான், அரச பெரிய அரச மரம் இருக்குது, அந்த அரச மரத்துக்கு கீழே இருக்கிற குடியிருப்பு பகுதி, ஏதோ அதோடய தயவில் நாங்கள்லாம் வாழ்ந்துட்டுருக்கோம், அந்த பொருள் பட ஊர் பேர்லாம் வச்சுருப்பாங்க. திருநெல்வேலி பகுதியில் இந்த பழக்கம் அதிகமாக இல்லை, ஆனால் ஒரு காலத்தில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாலு மாவடி அப்படின்னு ஊர் பேர். நாலு மாவடின்னா என்ன, பெரிய மரம், நாலு மரம் இருந்திருக்கு, அதை சுற்றி கொஞ்சம் குடியிருப்பு பகுதிகள் இருக்குது, அதனால் அந்த மாமரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற குடியிருப்பு பகுதி அப்படின்னு பொருள்பட நாலு மாவடின்னு பேர் வச்சுருக்காங்க. அதே மாதிரி மாவடி பண்ணை, ஒரு பெரிய மாமரத்துக்கு கீழே ஒரு பண்ணையார் வளர்ந்துருக்காரு. ஸோ அந்த மரத்துக்கு தான் அங்கே முக்கியம், அதனால் என்ன சொல்லியிருக்காங்க, மாவடி பண்ணை அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. மரங்களை தெய்வங்களாக, தன்னோட குடும்ப உறுப்பினர்களாக நம்ம வந்து பாவிச்சிட்டு இருந்திருக்கோன்னு இது மூலம் தெரியுது. அதனால் காடுகள் அழிக்கிறது, மரங்களை அதிக அளவில் நம்ம வந்து வெட்டுறது, இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. மரங்கள் நம்மளுக்கு வந்து உயிர் நாடி. தேங்க்யூ.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் ஒளி, வழங்கினார் முனைவர் சுதாகர் சிவசுப்பிரமணியன் அவர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வழங்குகிறார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் ஞானசேகர் அவர்கள்.
2: இன்று பெண் தொழில் முனைவோருக்கான உதவி மற்றும் மேம்பாட்டு திட்டம் TREED என்று இந்த திட்டம் சுருக்கமாக அழைக்கப்படுகிறது. இத்திட்டமானது பெண் தொழில் முனைவோருக்கு பயிற்சி வழங்குதல், கடனுதவி கொடுத்தல், தொழில் தொடங்கிய பின் மார்க்கெட்டிங் செய்வதற்கான ஆலோசனை போன்றவற்றை அடங்கியதாகும். இத்திட்டம் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் என்று அழைக்கப்படும் NGOக்கள் மூலமாக இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்திற்கான மொத்த செலவில் 30% தொழில் முனைவோர் போட வேண்டும். மீதி 70% சுயதொழில் தொடங்க கடனாக வழங்கப்படுகிறது. விவசாயம் இல்லாத நடவடிக்கைகளுக்கு மட்டுமே இந்த கடன் வழங்கப்படும்.

காரணம் சில திட்டங்களில் விவசாயம் சார்ந்த, தோட்டக்கலை சார்ந்த போன்ற தொழில்களுக்கும் கடன் வழங்கப்படுகிறது. ஆனால் இத்திட்டமானது பெண்களுக்கு மட்டும் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்து அந்த துறை எந்த எதில் பயிற்சி பெற்றார்களோ அந்த தொழிலில் கடன் மானியம் வழங்கும் திட்டமாகும். வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் 70% வரை குறைந்த வட்டியில் கடனாக வழங்கும். மகளிர் தொழில் முனைவோர் சிறப்பு திறன் மற்றும் தொழில் முனைவோருக்கான மேம்பாட்டு பயிற்சி EDP என்று அழைப்பார்கள். எப்படி தொழிலை தொடங்குவது, எப்படி திறமையாக அதை நடத்தலாம், எப்படி கணக்கு வழக்குகள் வைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய EDP பயிற்சியை முதலில் அளிக்கிறார்கள். இந்த பயிற்சியை அளிப்பதற்காக இதற்கு ஏற்பாடு செய்கின்ற NGO-க்கு ₹1 லட்சம் வரை மானியமாக வங்கிகள் வழங்குகின்றன. இக்கடன் பெண்களுக்கு மட்டுமே வழங்கப்படும். விவசாயம் இல்லாத சிறு குறு நடுத்தர நிறுவனமாக பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். இந்திய அரசு சிறு குறுந்தொழில்களுக்கு கொடுக்கக்கூடிய சான்றிதழை பெற்றிருக்க வேண்டும். விண்ணப்பம் NGO என்று சொல்லக்கூடிய அரசு சாரா தொண்டு நிறுவனங்கள் அல்லது சுய உதவி குழுக்கள் மூலம் அனுப்பப்பட வேண்டும். திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கு அடையாள அட்டை, பான் கார்டு, வணிக பதிவு சான்று, அதாவது சிறு தொழிலாக பதிவு செய்திருக்க வேண்டும் அல்லது வணிகம் ஆக ஒரு GST பதிவு போன்ற பதிவு எண்களை பெற்றிருக்க வேண்டும். 3 வருடங்களுக்கு கணக்கு வழக்குகள் எழுதி அதனுடைய பதிவேடுகளை சமர்ப்பிக்க வேண்டும். அத்தோடு என்ன செய்ய போகிறோம் இக்கடன் திட்டத்தில் என்பதற்கான ஒரு முழுமையான திட்ட அறிக்கையை சுய உதவி குழுக்கள் மற்றும் NGO-க்கள் மூலம் அல்லது தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் மூலம் அனுப்பப்பட வேண்டும். NGO தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த முழு விவரத்தையும் கொண்டு ஒரு திட்ட முன்மொழிவினை தயாரித்து ஒப்புதல் மற்றும் கடன் பெறுவதற்காக சிட்பி எனப்படும் இந்திய அரசின் வங்கிக்கோ அல்லது நபார்டு எனப்படும் இந்திய அரசின் வங்கிக்கோ அல்லது அரசின் ஆதரவு பெற்ற அரசுக்கு சொந்தமான வணிக வங்கிகள், தனியார் வங்கிகளுக்கு அனுப்பி கடன் பெற்றுத்தரும். இதை பற்றிய முழு விவரங்களை மகளிர் தொழில் முனைவோர் அறிந்து கொள்ள வேண்டும். எந்தெந்த தொழில்களுக்கு கொடுக்கிறார்கள், எந்தெந்த தொழில்களுக்கு கிடைக்காது, எவ்வளவு வட்டி விகிதம், அந்த திட்டத்திற்கு என்னென்ன இயந்திரங்கள் வாங்கலாம், அந்த இயந்திரங்களை எங்கே பெறுவது, தன் கையிலிருந்து எத்தனை சதவீதம் முதலீடாக போட வேண்டும், மீதி வாங்கிய கடனை எவ்வளவு காலத்தில் திருப்பி செலுத்தலாம் என்பது போன்ற முழு விவரங்களை தெரிந்து கொண்டுதான் இந்த துறையிலே கடன் பெற இறங்க வேண்டும். இதற்கு மாவட்ட தொழில் மையங்கள், தமிழ்நாடு மகளிர் முன்னேற்ற நிறுவனம், ஒவ்வொரு மாவட்டத்திலும் மகளிர் திட்ட அலுவலகம் என்று கலெக்டர் ஆஃபீஸிலோ அல்லது கலெக்டர் ஆஃபீஸுகளுக்கு அருகிலோ வைத்திருப்பார்கள். அதுபோல் மாவட்ட தொழில் மையங்களும் கலெக்டர் ஆஃபீஸ் காம்பவுண்டிலோ அல்லது வேறு எங்கோ ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கிறது. அவர்களை போய் கேட்டாலும் இதுக்குரிய இந்த ட்ரெட்டு திட்டத்தை பற்றிய முழு விவரங்கள் சொல்வார்கள். அல்லது www.dcmsme.gov.in அல்லது www.TREADSCHEME.gov.in இந்த 2 வலைத்தளங்களை போட்டாலும் இந்த கடனுதவி பற்றிய முழு விவரங்களை அறியலாம். இந்த கடனுதவி பெண்களுக்காக வழங்கப்படுவதால் ஆண்கள் விண்ணப்பிக்கக்கூடாது. அப்படி ஒரு ஆண் ஒரு தொழிலை தன் குடும்ப தொழிலாக செய்ய வேண்டும் நினைத்தால் அதை அந்த பெண்களுடைய பெயரிலே தொடங்கி அந்த அந்த அதற்குரிய லைசன்ஸ் எனக்கூடிய சிறு தொழில் பதிவு, GST நம்பர், இதர உள்ளாட்சி அமைப்புகளுடைய பதிவு எண்களை அந்த பெண் பெயரிலே வாங்க வேண்டும். வாங்கி ஒரு 3 வருடங்கள் சரியாக லாபகரமாக நடத்த வேண்டும். அந்த லாபகரமாக நடத்திய அந்த முழு கணக்கு வழக்கு ஒவ்வொரு வருடமும் வருடாந்திர கணக்கு முடித்து ஒரு பேலன்ஸ் ஷீட் என்று தயாரிப்பார்கள் ஒவ்வொரு நிறுவனமும். அதனுடைய 3 ஆண்டு காலத்தினுடைய வரவு செலவு கணக்குகள் வேண்டும். அப்படியானால் இன்று தொடங்கி நாளையே கடனுதவி பெற முடியாது. இத்தொழிலை தொடங்கி சிறப்பாக நடத்திய பின்பு 3 வருடத்திற்கு பின்பு அதை பெரிதாக்குவதற்கும் அதற்குரிய இயந்திரங்களையோ அல்லது மற்ற வாகனங்கள் பெறுவதற்கோ அல்லது நடைமுறை மூலதனத்திற்கோ இக்கடனுதவியை பயன்படுத்தி பெண்கள் முன்னேறலாம். ஒரு அருமையான திட்டம். இந்தியா முழுவதும் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்துகிறது. ஒவ்வொரு சுய உதவி குழுக்களுக்கும்

0: அல்லது இந்த மாவட்ட தொழில் மையங்கள், என்ஜிஓக்கள் என்று சொல்லக்கூடிய அரசு சாரா தொண்டு நிறுவனங்களுக்கும் இந்த திட்டத்தினுடைய முழு விவரம் தெரியும். அங்கே அறிந்து அவர்கள் மூலம் விண்ணப்பித்து தொழில் தொடங்கி தொழிலை விரிவாக்கி அதற்குரிய பல பயிற்சிகளை பெற்று முன்னேறுவதற்கு ஒரு அருமையான வாய்ப்புள்ள திட்டம். இத்திட்டத்தை ஒவ்வொரு மகளிர் தொழில் முனைவோரும் பயன்படுத்தி முன்னேற வேண்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
1: நேர்களை நீங்கள் இதுவரை கேட்டது தொழில் தொடங்குவோம். நிகழ்ச்சியினை வழங்கினார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் ஞானசேகர் அவர்கள். இசையால் இதே நிருப்பம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பன்மலை 102.6 MHz-ல நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 7:08. வணக்கம் பரணி, நிகழ்ச்சியெலாம் இணைஞ்சிருக்கிறீங்க. சூப்பரான ஒரு ஞாயிற்றுக்கிழமை, ரம்யமான ஒரு காலை பொழுது, அப்படியே இளங்காற்று அப்படியே வீசிட்டு இருக்கக்கூடிய இந்த காலை பொழுதுல ஒரு கப் காஃபி ஒரு கப் டீயோட ஜன்னல் ஓரமாக உட்காந்து நம்ம பண்பலையை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிற மக்களே, உங்களுக்கான தகவல் தான்

0: இதே நிருப்பம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பன்மலை 102.6 மெகா ஹெட்ஸில் நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 7:08. வணக்கம் பரணி. நிகழ்ச்சியெலாம் இணைஞ்சிருக்கிறீங்க. சூப்பரான ஒரு ஞாயிற்றுக்கிழமை, ரம்யமான ஒரு காலை பொழுது, அப்படியே இளங்காற்று அப்படியே வீசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த காலை பொழுதில் ஒரு கப் காஃபி ஒரு கப் டீயோட ஜன்னலோரமாக உட்காந்து நம்ம பன்மலையை கேட்டு ரசிச்சிட்ருக்கிற மக்களே, உங்களுக்கான தகவல் தான் இது. நாளைக்கு திங்கட்கிழமை சில பகுதிகளில் மின் விநியோகம் தடைபட இருக்குது. திங்கட்கிழமை எவ்வளோ பரபரப்பாக நம்ம வேலைக்கெலாம் கிளம்பிட்டு போய் இல்லையா, பவர் கட் ஆச்சு அப்படின்னா ஒரு டென்ஷன் வரும் இல்லையா. ஸோ இப்போவே நாங்கள் உங்களுக்காக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்றோம், ரொம்ப கவனமாக இருங்க. நாளை காலையில் 9 மணிலேருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது சில பகுதிகளுக்கு. எங்கெல்லாம் அப்படின்னு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க. தாலியூத்து மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நாளைக்கு நடைபெற இருக்கிறதுனால எந்த பகுதிகளுக்கெல்லாம் மின் விநியோகம் நாளை இருக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மானூர் வட்டாரம், தாழையூத்து, சேதுராயன் புதூர், ராஜவல்லிபுரம், ரஸ்தா, தச்சநல்லூர், தென்களம் புதூர், நாஞ்சான்குளம், தென்களம், மதவக்குறிச்சி, அது சுற்றி இருக்கக்கூடிய சுற்று வட்டார பகுதிகள், இதுக்கெல்லாமே நாளை காலையில் 9 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் உங்கள் ஊர்லலாம் கரண்ட் இருக்காதுப்பா. திங்கட்கிழமை காலையில் 9 மணிக்கு முன்னாடியே மின்சார சம்மந்தப்பட்ட வேலைகளை முடிச்சுருங்க. இதே போல் தச்சநல்லூர் துணை மின் நிலையத்தில் நாளைக்கு மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடக்க இருக்கிறதுனால தச்சநல்லூர், நல்மேப்பர் நகர், செல்வ விக்னேஷ் நகர், பாலாஜி அவென்யூ, வடக்கு பாலபாக்கிய நகர், தெற்கு பாலபாக்கிய நகர், மதுரை ரோடு, திலக் நகர், பாபுஜி நகர், சிவந்தி நகர், கோமதி நகர், சிந்துபூந்துரை, மணிமூர்த்தீஸ்வரம், இருதய நகர், செல்லப்பாண்டியன் சிலையிலிருந்து ஆற்றுப்பாலம் வரைக்கும், வடக்கு புறவழிச்சாலை, இளங்கோ நகர், காவேரி ஹாஸ்பிட்டல் பகுதி, இந்திரா காலனி, கரிமேடு பகுதி, எட்டு தொகை தெரு, கம்பராமாயணம் தெரு, கட்டுப்பாட்டு தெரு, இந்த பகுதிகளெல்லாம் நாளை காலை 9 மணிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது. ஸோ மக்களின் மின்சாரம் சம்மந்தப்பட்ட வேலைகளை எல்லாம் காலையில் 9 மணிக்கு முன்னாடியே முடிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா ரிலாக்ஸாக பிற்பகல் 2 மணிக்கு கரண்ட் வந்ததுக்கப்புறம் செய்யுங்க. இந்த தகவலோட இவங்களுக்காக சுபோன ஒரு பாடல் சச்சின் படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது. பாடல கேளுங்க, ஆட்டம் போடுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6.
1: எனக்கு மியூசிக்கை பற்றி என்ன தெரியுமா? பீட்டர் அக்காவுக்கு நம்மளை பற்றி தெரில. அபி தேக்கோ சூப்பிஸ்தானு

0: come back to normal.
1: மகளே, இந்த மாதிரியான பாடலை தொடர்ந்து கேட்கலாம். 7:25 இருக்கு.
2: சைட்வாரின் இன்று ஒரு தகவல். தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
1: சில நொடிகளில் நாம கேட்க இருக்கிறோம் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். அதனைத் தொடர்ந்து 7:25 பன்மலை 102.6 தமிழ் அமுதி நிகழ்ச்சி இருக்கு. இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பன்மலை 102.6.
4: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். ஜனநாயக நடைமுறைகள் மீது இந்தியாவும் அமெரிக்காவும் வலுவான நம்பிக்கை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில்நுட்பத்துறையில் தற்சார்பு நிலையை எட்டுவதற்கான நடவடிக்கைகள் புதிய உச்சத்தை எட்ட உதவிடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சயாலி வாணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்திய அமெரிக்க நாடுகள் ஜனநாயக நடைமுறைகள் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மக்களுக்கு எண்ணற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதில் சட்டத்தின் அடிப்படையிலான ஜனநாயக ஆட்சி முறை முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவில் 250வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மற்றும் மக்களுக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான நட்புறவை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்வதன் மூலம் நீண்டகால அமைதி, வளம் மற்றும் வளர்ச்சிக்கு பெரும் உறுதுணையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில்நுட்பத்துறையில் தற்சார்பு நிலையை எட்டுவதற்கான நடவடிக்கைகள் புதிய உச்சத்தை எட்ட உதவிடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், குஜராத் மாநிலம் சனந்த் நகரில் தொடங்கப்பட்டுள்ள செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலை மற்றும் ஆய்வகம் இந்தியாவின் தொழில்நுட்பத்துறையின் வலிமையை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் இளைஞர்களுக்கு பெருமளவிலான வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கும் உதவிடும் என்று திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கத்தார், பஹ்ரைன், குவைத், ஒமான் ஆகிய நாடுகளில் இம்மாதம் 10ஆம் தேதி அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். அவரது இந்த பயணத்தின் போது அந்தந்த நாடுகளின் தலைவர்கள் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துகிறார். மேலும் அந்நாடுகளுடனான நலன் சார்ந்த அம்சங்கள், பிராந்திய மேம்பாடு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்க உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து இம்மாதம் 13ஆம் தேதி நியூயார்க் செல்லும் அவர், 2028-2029 ஐநா பாதுகாப்பு சபையின் தற்காலிக உறுப்பினருக்கான நடவடிக்கைகளை தொடங்கி வைக்கிறார். பின்னர் பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் நடைபெறும் இந்திய ஐரோப்பிய யூனியன் வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்ப கவுன்சில் கூட்டத்தில் திரு ஜெய்சங்கர் பங்கேற்கிறார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வெங்காயத்தின் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1875 ரூபாயிலிருந்து 2125 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் இத்தகைய கொள்முதல் நடவடிக்கைகள் காரணமாக வெங்காயம் பயிரிடும் விவசாயிகளுக்கு வருவாய் அதிகரிக்கும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் வெங்காயம் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. மிசோரம் மாநில வாக்காளர் பட்டியலில் எந்தவொரு வெளிநாட்டினர் பெயரும் இடம்பெறவில்லை என்று அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி கரிமா குப்தா உறுதிபட தெரிவித்துள்ளார். அம்மாநிலத்தில் மே மாதம் 30ஆம் தேதி முதல் ஜூன் 28ஆம் தேதி வரை நடைபெற்ற வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நிறைவடைந்து வரைவு வாக்காளர் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்காளர் பட்டியலில் வெளிநாட்டினர் பெயர்கள் இடம்பெற்றுள்ளதா என்பது குறித்து அதிகாரிகள் முழுமையான சரிபார்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக கூறினார். ஒவ்வொரு வாக்காளர்களின் வீடுகளுக்கும் நேரடியாக சென்று வாக்காளர்களின் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். மூன்றாவது கட்டமாக 16 மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை மிசோரம் 100% பணிகளை நிறைவு செய்துள்ள முதல் மாநிலமாக திகழ்கிறது என்று அவர் மேலும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வர்த்தக வங்கிகளை காட்டிலும் கூட்டுறவு வங்கிகள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகாராஷ்டிர மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், அம்மாநிலத்தில் 2 லட்சத்துக்கும் அதிகமான கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வருவதாகவும், நாட்டிலேயே பெருமளவிலான கூட்டுறவு சங்கங்கள் நிறைந்த மாநிலமாக மகாராஷ்டிரா திகழ்வதாகவும் திரு பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். நாகாலாந்து மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு வேளாண் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அம்மாநில முதலமைச்சர் திரு நெஃப்யூரியோ தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் மேம்பாட்டு நிதியிலிருந்து 35 டிராக்டர் மற்றும் 6 பயன்பாட்டு வாகனங்களை அம்மாநில விவசாயிகளுக்கு வழங்கி பேசினார். அம்மாநிலத்தின் மண்வளத்தை விவசாயிகள் பயன்படுத்திக் கொண்டு வேளாண் விளைபொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்க முன்வர வேண்டும் என்று முதலமைச்சர் திரு நெஃப்யூரியோ கேட்டுக் கொண்டுள்ளார். ஆஸ்திரேலியாவின் மிக முக்கிய பொருளாதார நட்பு நாடாக இந்தியா திகழ்கிறது என்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனேஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உலகின் 4வது மிகப்பெரிய பொருளாதார நாடாகவும் விரைவான பொருளாதார வளர்ச்சி கொண்ட நாடாகவும் இந்தியா உருவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு, பொருளாதார மற்றும் கலாச்சார துறைகளில் வலுவான ஒத்துழைப்பு இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி, ஸ்திரத்தன்மை, வளம் ஆகியவற்றை உறுதி செய்வதில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படும் என்று திரு ஆண்டனி அல்பனீஸ் கூறியுள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குஜராத், ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. மத்திய பிரதேசம், கர்நாடகா, ராஜஸ்தான், தெலங்கானா மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கன முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, சத்தீஸ்கட், உத்தரகாண்ட், ஹிமாச்சல பிரதேசம் மற்றும் தென் மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கேரளத்தில் உள்ள 14 மாவட்டங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து கேரளம், லட்சத்தீவு கடற்பகுதிகளில் அலைகளின் சீற்றம் அதிகரிக்கக்கூடும் என்பதால் அப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மகாராஷ்டிர மாநிலம் மும்பை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக அம்மாநில மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக மும்பை, தானே, பால்கர் ஆகிய பகுதிகளில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.

0: இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாயாலி வாணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்வாஸ்திகா தனிஷா கொட்டேச்சா இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் அங்குர் பட்டாச்சார்ஜி ஸ்வாஸ்திகா கோஷ் இணையும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் மூன்று வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பாவ்னா தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஹர்விந்தர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் காம்பவுண்ட் பிரிவில் சீதல் தேவியும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பூஜா ஜெயத்தினும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 3 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனநாயக நடைமுறைகள் மீது இந்தியாவும் அமெரிக்காவும் வலுவான நம்பிக்கை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில்நுட்பத்துறையில் தற்சார்பு நிலையை எட்டுவதற்கான நடவடிக்கைகள் புதிய உச்சத்தை எட்ட உதவிடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சயாலி வாணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இது உங்களை விமானா அகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz நேரம் 7:05.
2: சைட்வாரின் இன்று ஒரு தகவல். தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
1: நேர்களை நீங்கள் கேட்க இருப்பது தமிழே அமுதே. உரையினை வழங்குகிறார் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள்.
4: தமிழே அமுதே. தமிழுக்கும் அமுதென்று பெயர் என்றார் பாவேந்தர் பாரதிதாசன். அந்த தமிழை அனுபவிப்பதே சுவை. சுவை இன்பத்திலும் ஏற்படும், துன்பத்திலும் ஏற்படும். பொதுவாக உணவிலே இருக்கின்ற சுவையை ஆறாகச் சொல்லுவார்கள். இனிப்பு, புளிப்பு, கைப்பு, கார்ப்பு, ஓர்ப்பு, துவர்ப்பு. அதே நேரத்திலே மகிழ்ச்சியால், அழுகையால், வியப்பால் இப்படி ஏற்படுகின்ற உணர்வுகளை, சுவைகளை நகை, அழுகை, இழிவரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை என்று எண் சுவையாக குறிப்பிடுவார்கள். இதிலே இந்த உணவு சுவை இருக்கிறதே, அதை அனுபவித்தால் மனதிலே இன்பம் பிறக்கும். அப்படிப்பட்ட பாடல் ஒன்று நன்றாக கொடுக்கப்பட்ட ஒரு விருந்தை வயிறார உண்டு வருகின்றார் ஒருவர். அவர் ரசிக்க தெரிந்தவர், பாடத் தெரிந்தவர். எனவே ஒரு பாடலே பாடிவிடுகிறார். பாண்டத்தை கழுவி பனிநீர் உலையாத்து முத்துப்போல் சோறு வடித்தாள் இளங்குடியார், அத்தி விறகுடித்து தித்திக்கு பால் காய்ச்சி புத்தூருக்கு நல்ல நெய்யும் பொன்போர் பருப்புகளும் அதிரசமும் தேன்குழலும் அறுசுவை பண்டங்களும் 10 வித கறியும் 18 பச்சடியும் 8 வித கறியும் இயலான பலகுழம்பும் அப்பழமும் சர்க்கரையும் உப்பழமும் தான் படைத்து ஆயாசம் தீரவே பாயாசம் தான் கொடுத்தாள் என்ற அந்த அற்புதமான பாடலை நான் சிதம்பரநாதன் அவர்கள் மொன்பனிக் காலம் என்று ஒரு நூல் எழுதியிருந்தார். அது துணைப்பாடமாக இருந்த காலகட்டத்திலே நான் படித்த அந்த பாடலின் வரிகள், அந்த படித்த சுவை என் மனதிலே இன்றும் இலங்குவதை பார்க்க முடிகிறது. உணவை உண்ணவில்லை, ஆனாலும் கூட அந்த அறுசுவை உணவை உண்ட ஒரு இன்பம் அந்த பாடலிலே கிடைக்கிறது. பாண்டத்தை கழுவி என்ற அந்த சொல்லிலே சொல்லுகின்ற போது ஆரோக்கியத்தை எவ்வாறு பேண வேண்டும் என்ற வரிகள், பாண்டத்தை கழுவி பனிநீர் உலைவாத்து அந்த குளிர்ந்த தண்ணீர் முத்து போல் சோறு வடித்தாள், அந்த சோறு வடிக்கின்ற அந்த கலையை கூட, அந்த வெண்மையான நிலவு போன்ற நிறத்தையுடைய அந்த அன்னம் இருக்கிறதே முத்துப்போர் சோறு வடித்தாள் இளங்குடியாள் அத்தி விறகொடித்து, இந்த அத்தி என்ற விறகால் அந்த சோற்றை வேக வைக்கின்ற போது அது ஆரோக்கியத்திற்கு காரணம்.

0: மரமாக அமைகிறது என்று முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அதனால் வேறு விறகை வைக்கவில்லை, அத்தி விறகொடித்து தித்திக்க பால் காய்ச்சி. அந்த தித்திக்க என்று சொல்லுகின்ற போது செய்கின்றவர்களின் மனதிலும் தித்திப்பு, அதை கேட்கின்ற நம்முடைய மனதிலும் தித்திப்பு. தித்திக்கும் பால் காய்ச்சி புத்தூருக்கு நல்லது. நெய் அதுவும் சாதாரண இல்லை, புதிதாக தயாரிக்கப்பட்ட நெய், புத்தூருக்கு நல்ல நெய்யும் பொன்போல் பருப்புகளும். அதற்கு கூட ஓமையை சொல்லுகிறார். அப்பளம், சர்க்கரை, முப்பழம் இவற்றையெல்லாம் படைத்து கடைசியிலே ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்கள், ஆயாசம் தீரவே. இந்த ஆயாசத்தை குடிக்கின்ற போது மகிழ்ச்சி, அந்த உண்டு ஆயாசமெல்லாம் நமக்கு தீர்ந்து விடுகிறதாம். ஆயாசம் தீரவே உண்டு களைப்பு என்று வைத்து கொள்ளலாம். உணவை சாப்பிடுவதிலே கூட களைப்பு. ஆயாசம் தீரவே பாயாசம்தான் கொடுத்தாள் என்று சொல்லுகின்ற அந்த சுவையான பாடல் இருக்கிறதே, அது இனிப்பு, புளிப்பு, கைப்பு, காப்பு, உவப்பு, துவப்பு என்ற அறு சுவையும் அந்த உணவிலே கலந்து நாவுக்கு மட்டுமல்ல கேட்கின்ற மரதுக்கும் இன்பத்தை தருகிறது என்பதை எண்ணி பார்த்தால் தமிழ் பாடல் இனிக்கும்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது தமிழே அமுதே. ஒரு இணை வழங்கினார் சேரி பாலகிருஷ்ணன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 குறித்த தினசரி தகவல் அறியலாம். அதனைத் தொடர்ந்து ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சி. இணைந்திருங்கள் பண்பலை 102.6.
2: Hello, I'm Lee James with your daily roundup from Wimbledon 2026, recorded at 17 hours GMT. With me here at Wimbledon is Deleth Lloyd. And Deleth, on day 6 of the championships, we've had two of the biggest shocks so far this fortnight.
3: We have, Lee, yes, on a day when the world's sporting greats were watching on from the Royal Box. They included the former Wimbledon champions Martina Navratilova and Richard Krajicek. What a day of upsets it's been, though. Only one place to start, and that is on centre court, where the defending champion Iga Swiatek was stunned by Alexandra Ayala from the Philippines. Now, Ayala wasn't fazed at all by playing on the sport's most famous arena. She battled hard to win the first set on a tiebreak by 11-9 before storming to 6-2 in the second. The tears and emotions followed at the end as the 23-year-old sank to her knees with her hands on her head in disbelief. It means Ayala is into the second week of a Grand Slam for the very first time.
4: I mean, I'm into the second week of a Slam, and it's amazing for me. Iga is a phenomenal player and a really nice person, so I'm really grateful to be able to share center court with her on at Wimbledon nonetheless. I'm really emotional, and maybe for someone like Iga, who has won so many slams, or maybe someone like Serena or Venus, this achievement may seem small, but for someone who grew up in the Philippines and I went to train with my brother and my grandfather every day after school with my ruffled socks and my light-up shoes and chubby cheeks. So to her, this is everything.
3: What an absolutely great moment for Ayala, the 29th seed. She'll next face former finalist Jasmine Paolini, who eased through to the fourth round against Maria Sakkari. Remember, Paolini, of course, reached the final here 2 years ago. It also means, Lee, that there'll be a ninth consecutive new name on the Venus Rosewater dish next Saturday.
2: And after Ayala's victory, we had another former champion knocked out, Deleth.
3: Well, Elena Rybakina, who won this title 4 years ago, is also out, who up until today, to be fair, she'd looked in ominous form, but she came unstuck against the 25th seed Elise Mertens of Belgium, who's matched her previous record here at Wimbledon of reaching the fourth round. Mertens won in straight sets 7-6, 6-1, and afterwards she admitted it's the biggest win of her career.
5: Is this the biggest win of your career?
4: Yeah, definitely one of the biggest wins of my career, especially here at Wimbledon. I had some double success here at Wimbledon already, so just very, very pleased about my performance today.
5: Well, I was going to say that you've won the doubles here twice. You're now into the fourth round for the fourth time. What does Wimbledon mean to you?
4: I mean, it's one of the most, it's the most iconic tournaments, the most iconic venue. It's just, with so much history, especially also on this court. So, you know, I'm taking it all.

0: நீங்களே நீங்கள் இதுவரை கேட்டது விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 குறித்த தினசரி தகவல். ஆகாஷ்வாணி வெளிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்ல நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 7:35. நேர்களை நீங்க கேட்க இருக்கிறீங்க ஆங்கிலம் அறிவோம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள்.
1: காலை வணக்கம். வெரி குட் மார்னிங் டு எவரிபடி. டுடே ஆல்சோ ஐ கைண்ட்லி வெல்கம் ஆல் தி லிசனர்ஸ் ஃபார் தி ப்ரோக்ராம் லெட்ஸ் நோ இங்கிலீஷ், லெட்ஸ் லேர்ன் இங்கிலீஷ். சரி, இன்றும் ஆங்கிலத்தை சிறப்பாக அறிந்து வருவோம். முதலாவது ஓரிரு வார்த்தைகளை நான் பார்ப்போம். நியூ வேர்ட்ஸ் என்ற வரிசையில் இனாகுரேட், துவங்கி வைத்தல் அல்லது தொடங்கி வைத்தல் என்று இதற்கு பொருள். இனாகுரேட், INAUGURATE தான் இதனுடைய ஸ்பெல்லிங். The Chief Minister will inaugurate the library next week. முதலமைச்சர் நாளை, அதாவது முக்கியமானவங்க தான், பெரிய அமைச்சர்கள் போன்றவர்கள் தான் அதை இன்னும் துவக்கி வைக்கிறதுக்கு அப்படி சொல்லுவாங்க. The Chief Minister will inaugurate the library next week. அடுத்தபடியாக சேலரி என்ற ஒரு வார்த்தை. சேலரி என்றால் சம்பளம், வேஜஸ் என்றால் கூலி. அதனுடைய டிஃபரன்சியேஷனை தான் லேசாக நான் பார்க்கலாம் என்று இருக்கிறேன். சேலரி, SALARY, சம்பளம். He is getting the salary of 50,000 per month. அதாவது சேலரி, ஒரு மாதம் ஒரு முறை கொடுப்பதற்கு சேலரி என்று சொல்வார்கள் சம்பளம். வேஜஸ் என்பதற்கு கூலி. The mason workers அல்லது the building workers are getting the wages at the building workers are getting their wages every Saturday. அதாவது ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவங்களுக்கு ஒரு வேஜ் சம்பளம் கொடுப்பாங்க, கூலி. அதுதான் வேஜஸ், அதுக்கு ஸ்பெல்லிங் WAGES. அடுத்தபடியா ஹேபிட் அண்ட் கஸ்டம். ஹேபிட் என்றால் பழக்கம். ஒரு தனி மனிதனுடைய பழக்கத்துக்கு ஹேபிட் என்று சொல்லலாம். ஸ்மோக்கிங் இஸ் எ டேஞ்சரஸ் ஹேபிட். புகைத்தல் ஒரு அபாயமான பழக்க வழக்கம், HABIT. அதே சமயத்தில் கஸ்டம்ஸ் என்பது ஒரு மரபு. ஒரு குறிப்பிட்ட இடங்களில் நம்ம போனோம்னா, இஃப் யூ கோ டு அனதர் கண்ட்ரி யூ ஷுட் ரெஸ்பெக்ட் தயர் கஸ்டம்ஸ். அதான் நம்ம அடுத்த நாட்டுக்கு போகிறோம்னு வைங்களேன், அவங்களுடைய பழக்க வழக்கம் அவங்களுடைய மரபுக்கு நமக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். இப்படி ஒரு 4-5 வார்த்தைகள். இப்போ இனாகுரேட், சேலரி, வேஜஸ், ஹேபிட், கஸ்டம்ஸ் போன்ற வார்த்தைகளை நாம் பார்த்தோம். அடுத்தபடியாக வானொலியை பற்றி, அதனுடைய பயன்களை பற்றி ஒரு சில குறிப்புகள் மாதிரி நான் எழுதி வைத்திருக்கிறேன். Radio and its uses. வானொலியும் அதன் பயன்களும் எல்லாருக்கும் புரியுற மாதிரி, முதல்ல ஆங்கிலத்தை பொறுத்து மட்டும் புரிந்தாலே நமக்கு

0: தெரிஞ்ச மாதிரிதான் என்ன கேட்டா. எப்ப உடனே எல்லாம் எல்லாம் நம்ம ஃப்ளூயண்டா எல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது, பயப்படவே கூடாது இங்கிலீஷ் பேசுறதுல தப்பு வருமோன்னு. தப்பு வந்தாலும் பரவாயில்ல, அப்படி நம்ம பேசணும். ரேடியோ இஸ் அவர் குட் ஃப்ரெண்ட் ஹோம், வானொலி நமக்கு ஒரு நல்ல வீட்டில் ஒரு நல்ல நண்பன். இட் கிவ்ஸ் அஸ் நியூஸ் ஃப்ரம் அரவுண்ட் த வேர்ல்டு, உலகை சுற்றிலும் உள்ள செய்திகளை நமக்கு அது தருகிறது. We can listen to the radio. We can listen to the radio, our favorite music and stories. அதாவது நமக்கு விருப்பமான இசை மற்றும் கதைகளை நாம் கேட்கலாம். அப்புறம் வானொலி ரொம்ப ஈஸி பாருங்க. இட் இஸ் ஈஸி டு யூஸ் ரேடியோ, வானொலியை பயன்படுத்துவது மிகவும் எளிது. ஸோ லெட் அஸ் லிசன் டு ரேடியோ வித் பிளஸர். எனவே வானொலியை மகிழ்ச்சியுடன் கேட்போம், வானொலியை நாம் மகிழ்ச்சியுடன் கேட்போம். கடைசியாக இரண்டு ப்ராவர்ப் சொல்கிறேன். எவ்ரி டாக் ஹேஸ் இட்ஸ் டே, ஆனைக்கும் ஒரு காலம் வரும் பூனைக்கும் ஒரு காலம் வரும். எவ்ரி டாக் ஹேஸ் இட்ஸ் டே, ஆங்கிலத்தில் அது என்னவோ நாயை வைத்து உதாரணம் சொல்லியிருக்கிறார்கள். யானைக்கும் காலம் வரும் பூனைக்கும் காலம் வரும். எவ்ரி ஹேஸ் லவ்ஸ் இட்ஸ் பிரே, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. எவ்ரி ஹேஸ் லவ்ஸ் இட்ஸ் பிரே, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. நெல்லை பண்பலை நேயர்களுக்கு இந்த நாள் மன மகிழ்ச்சியாகவும் மன நிம்மதியாகவும் இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த நாள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியை வழங்கினார் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள். நேரம் 7:40 நிமிடம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 தொடர்ந்து கேட்கலாம். வணக்கம் பரணி.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நெல்லை பண்பலை 102.6. பாளையங்கோட்டை மகாராஜ நகர் உழவர் சந்தையில காய்கள் பழங்களுடைய இன்றைய விலை நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? கிலோ ஒன்றுக்கு எவ்வளவுன்னு சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க. தக்காளி 28 ரூபாய், கத்தரிக்காய் 80 ரூபாய், வெண்டைக்காய் 34 ரூபாய், புடலங்காய் 18 ரூபாய், சுரைக்காய் 10 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், பாகற்காய் சிறியது 60 ரூபாய், பெரியது 50 ரூபாய், பெரிய வெங்காயம் 34 ரூபாய், சின்ன வெங்காயம் 60 ரூபாய், இஞ்சி 235 ரூபாய், முள்ளங்கி 35 ரூபாய், உருளைக்கிழங்கு 26 ரூபாய், கேரட் 68 ரூபாய், ரிங் பீன்ஸ் 86 ரூபாய், சவுச்சோ 30 ரூபாய், முட்டைக்கோஸ் 34 ரூபாய், பீட்ரூட் 46 ரூபாய், காலிஃப்ளவர் 50 ரூபாய். கிழங்கு வகைகளில் சேனை கிழங்கு 35 ரூபாய், சீனி கிழங்கு 35 ரூபாய், கருணை கிழங்கு 120 ரூபாய், பனங்கிழங்கு 60 ரூபாய், பழ வகைகளில் வாழைப்பழம் செவ்வாழை 100 ரூபாய், கோழிக்கூடு நாடு 60 ரூபாய், ஆப்பிள் 240 ரூபாய், அன்னாசி பழம் 70 ரூபாய், கொய்யாப்பழம் 80 ரூபாய், சப்போட்டா பழம் 50 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், சீதாப்பழம் 100 ரூபாய், தர்பூசணி 30 ரூபாய், மாம்பழம் 60 ரூபாய். இந்த தகவலை பாளையங்கோட்டை மகாராஜ நகர் உழவர் சந்தையினுடைய நிர்வாக அலுவலர் தந்திருக்கிறாங்க. சுவையான பழங்களையும் சத்தான காய்கறிகளையும் வாங்கி சாப்பிடுங்க, தேக ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியம். இப்போ உங்களுக்காக சுபான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, பல கீழங்க தொடர்ந்து நினைச்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6.

52 நிமிடத்துல உங்க வீட்டுல உங்க வாகனத்துல உங்க கடையில உங்க தோட்டத்துல நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 வணக்கம் பரணி. நிலைய நிகழ்ச்சிகளுள் சில உங்கள் நினைவிற்கு இன்று காலை 8:02 வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியை வழங்குகிறார் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:30 வேதமும் நாதமும் உரையினை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:40 இன்றைய குறுஞ்செய்தி கேட்கலாம். 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இன்று காலை 9:02 அனந்த பொங்கற்ற நேரலை நிகழ்ச்சியில் பேச இருக்கிறீங்க. வாழ்க்கையில் வெற்றி என்பது அனுபவிக்கும் மகிழ்ச்சியிலா அடையும் புகழ்ச்சியிலா? இப்ப நிகழ்ச்சியில் உங்களுக்கு சூப்பரான ஒரு பாடல். Rhythm of life. Bob Clearmountain mixed with the attitude funky drums from hell.

0: யாவா
1: பல்கலை அலியலி வழங்கும் ஆகாஷ்வாணி தொடர் விழி வானொலி நிலையத்தின் மண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்ல 7:57 ஆயாச்சு. வணக்கம். மரணி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. பாடலை தொடர்ந்து 8 செய்தி சுருக்கம், அதனை தொடர்ந்து வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியை கேட்கலாம். இணைந்திருங்கள் மண்பலை 102.6.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை வரவேற்பதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் பழக்கம் காரணமாக நாடு முழுவதும் 7 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்றும் மாநில அமைச்சர்களின் செயல்பாடுகள் வேதனையளிப்பதாக உள்ளது என்றும் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் உள்ள ஏரிகள் நீர்வழி கால்வாய்களில் தூர்வாருதல் மற்றும் கழிவுகளை அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மறுகூட்டல் மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பித்துள்ள மாணவர்களின் மதிப்பெண் பட்டியல் இணையதளத்தில் இம்மாதம் 6ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே, கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்கள் இனி கேட்கலாம் வழக்கென்று வந்தால். இன்றைய நிகழ்ச்சியில் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தையை எப்படி தத்தெடுக்க வேண்டும், அதன் சட்ட முறைகள்

0: என்னென்ன என்பதை வழங்க வருகிறார் வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது தத்தெடுப்பது பற்றி, அதாவது குழந்தை இல்லாதவர்கள் தத்தெடுப்பதை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த தத்து எப்படி எடுக்க வேண்டும், அதன் சட்ட முறைகள் என்ன, இப்படிங்கிற விஷயத்தை பற்றி நாம் கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்து தர்ம சாஸ்திரத்தின்படி ஒரு இந்து ஆண் தனது இறப்பிற்கு பின்னர் தனக்கு செய்ய வேண்டிய ஈம காரியங்களை செய்வதற்காக ஒரு ஆண் பிள்ளை வேண்டும் என்று சொல்கிறது இந்து தர்மசாஸ்திரம். அவ்வாறு ஆண் மகனை வைத்து ஈம காரியங்கள் செய்தால்தான் இறந்து போன அந்த ஆன்மா சொர்க்கத்திற்கு செல்லும் அல்லது இறைவனடி சேரும் என்று ஒரு சம்பிரதாயப்படுத்தியுள்ளார்கள். ஒரு இந்துவுக்கு அப்படி ஒரு மகன் இல்லாத போது தனது பங்காளிகளின் ஒரு மகனை தத்தெடுத்துக் கொள்ளலாம் என்பதை சாஸ்திர சம்பிரதாயமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்களுக்கு என்று தத்தெடுக்கும் முறை இல்லை. இந்த வகையினர் தத்தெடுக்க நினைக்கும் குழந்தைக்கு தன்னை பாதுகாவலராக நியமிக்க வேண்டி நீதிமன்றத்தையே நாட வேண்டும். இவர்களுக்காக இயற்றப்பட்ட சட்டமே காப்பாளர் மற்றும் காப்பில் உள்ளோர் சட்டம் 1890, அதாவது தி கார்டியன்ஸ் அண்ட் வாட்ஸ் ஆக்ட் 1890. இந்த சட்டத்தின்படி கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமிய தம்பதிகள் ஒரு குழந்தையை தத்தெடுத்துக் கொள்ளலாம். பண்டிதர் முல்லா எழுதியுள்ள முகமதிய சட்டம் என்ற நூலில் ஒரு முகமதிய மைனர் ஆண் குழந்தைக்கு அவனின் 7 வயது வரை அவனது தாயாரே பாதுகாவலராக இருக்க வேண்டும். முகமதிய சட்டத்தில் பாதுகாவலரை ஹிசானட் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதுவே பெண் குழந்தையாக இருந்தால் அவளது பருவ வயது வரை அவளின் தாயின் பாதுகாவலில் தான் இருக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறது. அந்த தாய் அவளின் கணவனை இழந்து விட்டாலும் அந்த தாய் தான் பாதுகாவலராக தொடர வேண்டும். ஆனால் அந்த தாய் மறுமணம் செய்து கொண்டால் அந்த தாய் அந்த குழந்தைக்கு பாதுகாவலராக தொடர முடியாது என்று சொல்கிறது. காப்பாளர் மற்றும் காப்பில் உள்ளோர் சட்டம் 1890, தி கார்டியன் அண்ட் வாட்ஸ் ஆக்ட் பிரிவு 17, பாதுகாவலரோ காப்பாளரோ யாரை நியமித்தாலும் அது மைனரின் நன்மைக்காக இருக்குமா என்பதை நீதிமன்றம் கவனத்தில் கொண்டு நியமிக்க வேண்டும் என்று கூறுகிறது. பாதுகாவலர் வெளியாளாகவும் இருக்கலாம், உறவினர்கள் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. முகமதிய சட்டமும் யாரையும் கார்டியனாகவோ அல்லது பாதுகாவலனாகவோ இருக்க தகுதி இல்லாதவர் என்று குறிப்பிட்டு சொல்லவில்லை. பொதுவாக தத்து எடுப்பது பற்றி இந்து சட்டத்தில் மட்டுமே உள்ளது. கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் நீதிமன்றத்தை அணுகியே தத்து எடுக்க முடியும். ஏனென்றால் வேதாகமம், திருக்குரான் ஆகியவைகள் மறுபிறப்பு, கர்மா, ஆன்மா போன்ற தத்துவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஆனால் இந்து சாஸ்திரங்கள் இறந்தவரின் ஆன்மா முக்தி அடைய வேண்டுமென்றால் இறந்து போனவரின் மகன் இந்த உலகத்தில் வாழும்போது தனது மூதாதையருக்கு பிண்டம் கொடுத்து கர்மம் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்வதாக கூறுகிறது. ஆகவே வாரிசு இல்லாத ஒரு ஆண் தான் வாழும்போதே தத்தெடுப்பதற்கு உயில் எழுதி வைக்கலாம். அதாவது தத்தெடுப்பதற்காக தத்துயில்னு ஒரு உயில் இருக்கு, அதை தத்தெடுத்து வைக்கலாம். அல்லது உயிருடன் இருக்கும்போதே தத்தெடுத்து கொள்ளலாம். பழங்காலத்தில் இந்துக்கள் பொதுவாக தத்தெடுப்பதற்கு தத்தஹோமம் என்னும் சடங்கை நடத்தி உறவினர்கள் முன்னிலையில் அக்னி சாட்சியாக தத்து கொடுக்கப்பட்டும் குழந்தையின் இயற்கை பெற்றோர்கள் வளர்ப்பு பெற்றோரிடம் தத்து கொடுத்தும் குழந்தையை ஒப்படைக்க வேண்டும். அப்போதுதான் அது சாஸ்திரப்படி செல்லுபடியாகும் என்ற நடைமுறை இருந்து வந்தது. தற்போது மேற்படி சம்பிரதாயங்கள் இன்றியே தத்து எடுக்கப்படுகிறது. பேரனை தாத்தா பாட்டி தத்தெடுக்கலாம். தத்தெடுக்க விரும்பும் தம்பதியர் மேற்படி தத்தெடுப்பை அவர்கள் வசிக்கும் இடத்தில் உள்ள சார்பதிவகத்தில் சுவிகார பத்திரம் எழுதி பதிவு செய்ய வேண்டும். அதில் தத்து கொடுப்பவர், தத்து எடுப்பவர் மற்றும் 2 சாட்சிகள் கையொப்பம் செய்ய வேண்டும். அதாவது தத்து கொடுப்பவரும் கையெழுத்திட வேண்டும், தத்து எடுப்பவரும் கையெழுத்திட வேண்டும், அதற்கு 2 சாட்சிகளும் கையெழுத்து செய்ய வேண்டும். ஏற்கனவே தத்து கொடுக்கப்பட்ட குழந்தையை மீண்டும் தத்து கொடுக்க முடியாது. ஏற்கனவே தத்து கொடுத்து விட்டால் அந்த குழந்தையை மீண்டும் தத்து கொடுக்க முடியாது. கணவன் தனது இறப்பிற்கு பின்னர் அவனது வாரிசாக ஒரு மகனை தத்தெடுத்துக் கொள்வதற்கு தனது மனைவிக்கு எழுதி கொடுக்கும் அதிகார ஆவணம் தத்ததிகார ஆவணம் எனப்படும். இந்த ஆவணம் பதிவு அலுவலகத்தில் 4 புத்தகத்தில் பதிவு செய்யப்படும். ஏனென்றால் நம்ம ஒரு தம்பதிக்கு குழந்தை இல்லை என்ற ஒரு சூழ்நிலையில், இனி குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை என்ற சூழ்நிலையில், அந்த கணவன் ஒரு மரண தருவாயில் இருக்கும் பொழுது தனது மனைவிக்கு ஒரு பொது அதிகார ஆவணம், ஒரு அந்த அதிகார ஆவணத்துக்கு பேர் தத்து அதிகார ஆவணம், ஒரு தத்துன்னு எடுத்துக்கொள்ளலாம் என்று ஒரு ஆவணத்தை எழுதி பதிவு செய்து கொடுத்து விட்டால் அந்த கணவனை இழந்த பெண் தனக்கு தேவையான ஒரு குழந்தையை அவங்க அந்த பவரின் மூலமாக, அந்த தத்ததிகார ஆவணத்தின் மூலமாக தத்தெடுத்துக் கொள்ளலாம். ஆனால் ஒரு மகனை தத்தெடுத்துக் கொள்ளும் நிகழ்வை அல்லது தத்து

0: கொடுப்பதை அறிவிப்பதை மட்டும் எழுதும் ஆவணம் தத்து அதிகாரம் ஆவணம் அல்ல, அது தத்து ஆவணமாகும். மேற்படி தத்து ஆவணம் மூணு புத்தகத்தில் பதிவு செய்யப்படும். ஆகவே தத்து ஆவணத்திற்கும் தத்து அதிகார ஆவணத்திற்கும் வேறுபாடு உள்ளது என்பதை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். இதன் தொடர்ச்சியை நாளை ஒளிபரப்பில் நாம் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியை வழங்கியவர்

மீண்டும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-2498-6458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நேர்களை இன்னும் சற்று நேரத்தில் 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலா கேட்கலாம்.

நேர்களின் நினைவிற்கு இன்று காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நேரலை நிகழ்ச்சியில் நீங்கள் என்ன தலைப்பில் பேச போகிறீங்கன்னா, வாழ்க்கையில் வெற்றி என்பது அனுபவிக்கும் மகிழ்ச்சியிலா அடையும் புகழ்ச்சியிலா? நண்பகல் 12:10 சிநேகிதிய நிகழ்ச்சியில் உங்கள் வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்த தருணம் எது அப்படின் தான் பேச போகிறீங்க. இன்று காலை 8:30 வேதமும் நாதமும் உரையினை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்கள்

0: 2-year-old POK man sent back. And with that, it's back to you, Saira.
1: Thanks, Pramod. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Modi launches next phase of regional air connectivity scheme Viksit Udaan to give fillip to air travel in Tier 2 and Tier 3 cities. Government hikes onion procurement price for price stabilization buffer by 13% to boost farmer income. IMD says monsoon rains will continue to lash large parts of the country over the next few days. Australian Prime Minister Anthony Albanese hails India as key economic partner ahead of Prime Minister Modi's visit. And in football, France and Morocco enter quarterfinals of FIFA World Cup. And with that, we end the morning news. Have a great day.
2: கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேரம் சரியாக 8:30. நேர்களை இனி கேட்கலாம் வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
3: தமிழிசையில் மும்மணிகள் என்று அழைக்கப்பட்டவர்கள் அருணாச்சல கவிராயர், முத்துத்தாண்டவர், மாரிமுத்தா பிள்ளை. முத்துத்தாண்டவர் 1625 பிறந்ததாக அறியப்படுகிறது. முத்துத்தாண்டவருடைய கீர்த்தனைகள் சீர்காழி மூவர் கீர்த்தனைகள் என்ற நூலில் முறையாக சுர சாகித்யத்துடன் 60 கீர்த்தனைகள் அச்சிடப்பட்டிருக்கின்றன. முத்துத்தாண்டவருடைய கீர்த்தனைகளில் 22வது மேளகர்த்தா ராகமாகிய கரகரப்பிரியாவில் ஆதி தாளத்தில் மாய வித்தை செய்கின்றானே அம்பலவாணன் என்ற கீர்த்தனையும், ஆபோகி ராகத்தில் ஆதி தாளத்தில் சேவிக்க வேண்டுமையா என்ற கீர்த்தனையும், 15வது மேளமாகிய மாயாமாளவ கவுளையில் ஆதி தாளத்தில் ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் 1000 வேண்டாமோ என்ற கீர்த்தனைகளும் இசைக்கலைஞர்களால் அரங்கு இசையில் பிரபல்யமாக இசைக்கப்பட்டு வருகிறது, பாடப்பட்டு வருகிறது. முத்துத்தாண்டவர் 25 தமிழ் பதங்களை இயற்றியதாக அறியப்படுகிறது. இந்த பதங்கள் என்பது தோழி தலைவியை பார்த்து பேசுவதாகவும் தலைவி தோழியிடம் சொல்வதாகவும் அமைந்திருக்கும். இந்த பதங்கள் நாட்டியத்தில் கூடுதலாக ஆடப்பட்டு வருகிறது. தமிழ் இசை மும்மணிகளில் ஒருவரான மாரிமுத்தா பிள்ளை 1712 பிறந்ததாக அறியப்படுகிறது. இவரும் தமிழில் கீர்த்தனைகளும் கிருதிகளும் இயற்றியுள்ளார். இவர் எழுதிய கீர்த்தனைகளில் ஆரபி ராகத்தில் ஆதி தாளத்தில் ஒரு கால் சிவ சிதம்பரம் என்ற கீர்த்தனையும், எதுகுல காம்போஜி ராகத்தில் ஆதி தாளத்தில் காலை தூக்கி நின்றாடும் தெய்வமே என்ற கீர்த்தனையும் அனைத்து இசைக்கலைஞர்களாலும் இசைக்கப்பட்டும் பாடப்பட்டும் வருகிறது. தமிழிசை மூவர்களில் ஒருவரான அருணாச்சல கவிராயர் 1711 பிறந்தவர். அருணாச்சல கவிராயர் அவர்கள் திருக்குறள், கம்பராமாயணம் இவற்றில் தேர்ச்சி பெற்று கம்பராமாயணத்திற்கு பொருள் கூறி பிரசங்கமும் செய்து வந்ததாக அறியப்படுகிறது. அருணாச்சல கவிராயரால் இயற்றப்பட்ட ராமநாடக கீர்த்தனைகளின் இசை எளிய நடையிலும் சுலபமாக பாடக்கூடிய முறையிலும் தருக்கள், கீர்த்தனைகள், இடையிடையே சுலோகங்கள், விருத்தங்கள், உரைநடைகள் அமைந்திருக்கும். அருணாச்சல கவிராயரால் இயற்றப்பட்ட ராமநாடக கீர்த்தனைகளில் பைரவி ராகத்தில் ஆதி தாளத்தில்

கம்பர் சொல்லாததை, வால்மீகி சொல்லாததை அருணாச்சல கவிராயர் மிக அழகாக கீர்த்தனைகளில் பாடியிருப்பார். மற்றும் ஒரு கீர்த்தனையில் ஹிந்தோள ராகத்தில் ஆதிதாளத்தில் ரா

அனேகே என்று ஏற்றியிருப்பார். தொடர்ந்து ஏன் பள்ளி கொண்டீரையா என்ற கீர்த்தனை மோகன ராகத்தில் ஆதி தாளத்தில் இயற்றப்பட்டிருக்கிறது. இந்த கீர்த்தனைகளை இசைக்கலைஞர்களும் வாத்திய இசைக்கலைஞர்களும் அரங்கிசையில் இசைத்தும் வாசித்தும் வருகின்றனர்.

0: தமிழிசை மூவர்களாகிய அருணாச்சல கவிராயர், மாரிமுத்தா பிள்ளை, முத்து தாண்டவர் இவர்களுடைய கீர்த்தனைகளை நாம் பாடும் பொழுது 18 புராணங்களில் உள்ள தர்மத்தையும் இதிகாசங்களாகிய ஸ்ரீமத் ராமாயணம், மகாபாரதம், சிவரகசியத்தில் உள்ள அறங்களையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து சிந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது வேதமும் நாதமும். உரை வழங்கினார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.

0: நேரம் 8:40 நேர்களினி கேட்கலாம். இன்றைய குறுஞ்செய்தி. என்ன இது, மன்னர் அரண்மனைக்கு வெளியே நிற்கிறார், கையில் செய்தித்தாள் வைத்திருக்கிறார். அட, மேலே பார்க்கிறார், கீழே பார்க்கிறார், அப்படி என்னதான் செய்து கொண்டிருக்கிறார்? விழாவிட்டால் என் தலை விடுத்து விடுமே, போய் கேட்டு விடுவோம். காலை வணக்கம் மன்னா.
1: வணக்கம் வணக்கம் வாரு மந்திரியாரே.
0: அரண்மனைக்கு வெளியே நின்று அப்படி என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்?
1: அதுவா மந்திரியாரே, செய்தித்தாளில் ஒரு செய்தி படித்தேன்.
0: என்ன, செய்தித்தாளில் வாசிக்க ஆரம்பித்து விட்டாரா? வழக்கமாக இவர் இதெல்லாம் செய்ய மாட்டாரே.
1: என்ன யோசிக்கிறீர்?
0: அதில்லை மன்னா, செய்தித்தாளில் அப்படி என்ன செய்தி வாசித்தீர்கள்?
1: அது வந்து மந்திரியாரே, நமது தெருவில் தான் குப்பைகளை மக்கள் கொண்டு வந்து கொட்டுகிறார்கள் என்று பார்த்தால், விண்வெளியில் கூட கொண்டு போய் கொட்டி வைக்கிறார்கள்.
0: விண்வெளியிலா?
1: ஆ மந்திரியாரே, பக்கத்து வீட்டில் இருந்து குப்பை கொட்டினாலே காற்றில் பறந்து நமது அரண்மனைக்குள் வந்து விடுகிறது. இதில் மேலே ஆகாயத்தில் விண்வெளியில் போய் குப்பையை கொட்டியிருக்கிறார்கள். அது பூமியில் இருப்பவர்களுக்கு ஆபத்து விளைவிக்க போகிறதாம். மேலிருந்து குப்பை நம் அரண்மனை மேல் விழுந்தால் அசிங்கமாகி விடாதா? அதுதான், ஆகாயத்தை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறேன். ஒருவேளை குப்பை ஏதாவது மேலிருந்து கீழே விழுகிறது என்றால் உடனே பணியாட்களை அனுப்பி அவற்றை சேகரித்து வேறு எங்காவது கொட்டி விடலாம் அல்லவா? அதற்காகத்தான்
0: பூமியில் இருக்கும் குப்பை.
1: ஆம் மந்திரியாரே,
0: அதை விண்வெளியில் கொட்டி இருக்கிறார்கள்.
1: ஆம் மந்திரியாரே,
0: விண்வெளியிலிருந்து கீழே வரும் குப்பையை தாங்கள் பிடிக்க போகிறீர்கள்.
1: இல்லை இல்லை இல்லை இல்லை, அதை ஒருபோதும் செய்ய மாட்டேன். பணியாட்களை வைத்து குப்பையை பிடித்து அகற்றப் போகிறேன்.
0: ஆஹா, இப்பவே கண்ணை கெட்டுகிறதே. சோ மன்னா, இதற்குத்தான் குருகுலத்தில் வகுப்பை கட்டடித்து விட்டு கிரிக்கெட் விளையாட போகாதீர்கள் என்று படித்து படித்து கூறுங்க. கேட்டீர்களா? இப்போது ஒன்றுமே தெரியாமல் வந்து நம் உயிரை எடுக்கிறார்.
1: ராஜ ரகசியங்களை எல்லாம் எதற்கு மந்திரியாரே வெளியே கசிய விடுகிறீர்? அட்டக்கி வாசியும் அட்டக்கி வாசியும்.
0: ஆமாம், உடனே இந்த வசனத்தை கூறிவிடுவது. மன்னா, விண்வெளி குப்பை என்றால் நாம் வீட்டுக்கு புறமே இடக்கூடிய சாதாரண குப்பை என்று நினைத்தீர்களா? ஒவ்வொரு நாளும் விண்வெளிக்கு செயற்கை கோள்களை அனுப்பி கொண்டிருக்கிறோம் அல்லவா?
1: ஆமாம், அனுப்பி கொண்டிருக்கிறோம்.
0: சமீப ஆண்டுகளாக அதிக விண்கலன்கள் மற்றும் செயற்கை கோள்கள் விண்ணில் ஏவப்படுவதால் தான் இந்த விண்வெளி குப்பைகள் உண்டாகிறதாம்.
1: ஓஹோ, அதற்கு அதுவா அர்த்தம்?
0: தகவல் தொடர்பு, தொலைக்காட்சி வழி செலுத்துதல் மற்றும் வானிலை முன்னறிவிப்புக்கு செயற்கை கோள்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன. இதுவரை 10,000 மேற்பட்ட செயற்கை கோள்கள் ஏவப்பட்டுள்ளன. அவற்றில் பல பாகங்கள் தேவையற்றது என முடிவு செய்யப்பட்டு தனித்து விடப்படுவதால் அவை விண்வெளியில் குப்பைகளாக இப்படி மிதக்கின்றன. காலப்போக்கில் செயலிழக்கும் செயற்கை கோள்களும் குப்பைகளாக மாறிவிடும். விண்வெளி குப்பைகளை அகற்றவும் குறைக்கவும் விண்வெளி வல்லுநர்களும் ஆராய்ச்சியாளர்களும் பல்வேறு வழிகளை ஆராய்ந்து வருகின்றனர்.
1: ஓஹோ, நமது ஊரில் தான் குப்பைகள் பெருகி குப்பை போடக்கூட இடமில்லை என்று நினைத்தால் விண்வெளியிலும் இதே நிலைதானா? ஆமாம், இதனால் பாதிப்பு அதிகம் இருக்காதே.
0: மன்னா, பூமியில் நாம் போடும் குப்பை பூமிக்கு ஆபத்தை விளைவிப்பது போல விண்வெளி குப்பைகளும் வளிமண்டலத்தின் காற்றில் உராய்ந்து இவை சாம்பலாகிவிடும் என கருதினாலும் சில பாகங்கள் முழுதாக எரியாமல் பூமிக்கு ஆபத்தாக மாறிவிடும் என்று கூறுகிறார்கள்.
1: என்ன கூறுகிறீர் மந்திரியாரே? எங்கே, இதை பற்றி விரிவாக கூறும்.
0: விண்வெளி குப்பைகள் மணிக்கு 35,000 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிப்பதால் அவை தாக்கும் எந்த ஒரு பொருளுக்கும் கணிசமான சேதத்தையும் ஏற்படுத்துமாம் அண்ணா.
1: அப்படி என்றால் நாம் இன்னும் தீவிரமாக கவனிக்க வேண்டும், கண்காணிக்க வேண்டும்.
0: ஆஹா, இவர் மறுபடியும் மேலே பார்க்க ஆரம்பித்து விட்டாரே. மன்னா, இப்போது எதற்காக மீண்டும் ஆகாயத்தை வெறித்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்?
1: இல்லை மந்திரியாரே, எப்படியோ ஏதாவது செயலிழந்த செயற்கை கோள் பாகங்கள் இப்படி நமது அரண்மனையில் இருக்கும் வழியில் விழுந்து விட்டால் என்ன செய்வது? பிரச்சனையாகி விடாதா? அதுதான் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி ஏதாவது ஒரு பாகம் இங்கே வந்து விழுந்தால் அதை மாற்ற வேண்டாமா?
0: கையில் ஒரு தொலைநோக்கி கூட இல்லை. மேலே சுட்டி கொண்டிருக்கும் விண்வெளி கோப்பையை மன்னர் பார்த்த மாதிரிதான். வெரி குட் மன்னா, அப்படியே செய்யுங்கள். இங்கே இப்படியே நின்று கண்டினியூ செய்து கொண்டிருங்கள், நான் வருகிறேன்.
1: மந்திரியாரே, மந்திரியாரே, நீரும் இந்த சேவையில் வந்து கலந்து கொள்ளும்.
0: இல்லை இல்லை, இந்த சேவையை தாங்களே செய்யுங்கள், நான் போய் வருகிறேன். நான் எங்கே எப்படி இருக்க வேண்டிய

0: சிக்கிக் கொண்டு இவருக்கு விளக்கம் கோரிய என் வாழ்க்கை முடிந்துவிடும் போல இருக்கிறது. இன்றைய குறுஞ்செய்தி.
1: எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.

நேர்களை இன்று காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நேரலை நிகழ்ச்சி இருக்கு. நிகழ்ச்சியில வாழ்க்கையில் வெற்றி என்பது அனுபவிக்கும் மகிழ்ச்சியிலா அடையும் புகழ்ச்சியிலா. நிகழ்ச்சியில கலந்து கொள்ள

0: கால் பண்ணுங்க 04226225613132 மற்றும் ஒரு எண் 04226225613133. இன்று பிற்பகல் 1:10 நலம் தானா நிகழ்ச்சியில சரி விகித உணவின் முக்கியத்துவம் குறித்து சொல்ல போறாங்க. நிகழ்ச்சியை தவறாம கேளுங்க. நேரம் 8:50. நேர்கள் இனி கேட்கலாம்
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்
4: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கா சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்.
5: தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
6: ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஞானி இருந்தார். அவர் படுக்கையில் இருந்தார். இன்னும் கொஞ்ச நேரம்தான் அவர் இந்த உலகத்தில் இருக்க போறார். அவரை சுற்றி ஏகப்பட்ட கூட்டம். ஏற்கனவே அவருடைய உபதேசங்களை கேட்டவங்க பல பேர் வந்து அவரை சுற்றி நிற்கிறாங்க. அந்த ஞானி மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறார். எல்லாரும் அவருடைய கடைசி வார்த்தையை கேட்கறதுக்காக அவளோட காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஞானி மெதுவாக பேச ஆரம்பித்தார். நான் என்னுடைய வாழ்நாள் பூராவும் உங்களுக்கு நிறைய போதனைகள் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பேரானந்தம், மகிழ்ச்சி, தியானத்தன்மை இதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் வேறு ஒரு கரைக்கு போய்கிட்டு இருக்கிறேன். நான் இனிமேல் இந்த கரையில் இருக்க மாட்டேன். நீங்கள் நான் சொன்னதையெல்லாம் கேட்டீங்க, ஆனால் எதையும் நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்தி பார்க்கல. எல்லாம் கேட்டதோடு சரி, அதோடு விட்டுட்டீங்க. அப்புறம் அதை தள்ளி போட்டுக்கிட்டே வந்துட்டீங்க. மேலும் அதை தள்ளி போடுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ நான் போய்கிட்டு இருக்கிறேன், உங்களில் யாராவது என்னோட வர்றதுக்கு தயாரா அப்படின்னு கேட்டார். அவ்வளவுதான், யாரும் வாய திறக்கலை. ஒரே மௌனம், சத்தமே இல்லை. ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு ஆள், அந்த ஞானி கூடவே 40 வருஷத்துக்கு மேலாக இருந்திருக்கிறான். அவனும் வாயை திறக்காமல் இன்னொருத்தன் முகத்தை பார்த்துக்கிட்டே நிற்கிறான். இந்த சமயத்தில் பின்னாடி நின்றுட்டு இருந்த ஒருத்தன் கையை தூக்கினான். ஞானி அவனை பார்த்தார். சரி, ஒருத்தனுக்காவது நம்மோட வரத்துக்கு தைரியம் இருக்குது அப்படின்னு நினச்சார். ஆனால் அந்த ஆள் என்ன சொன்னான் தெரியுமா? ஐயா, நீங்கள் கேட்குறப்போ நான் உடனே எழுந்திருக்கல, கையை மட்டும்தான் தூக்கினேன். என்ன காரணம்னா, நான் எப்படி அடுத்த கரைக்கு வந்து சேர்றதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். அந்த விவரத்தை மட்டும் இப்போ உங்கள்கிட்டேருந்து நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். ஏன்னா இப்போ நான் உங்கள் கூட வர்றதுக்கு தயாராக இல்லை. எவ்வளவோ காரியங்களை நான் இன்னும் இங்கே முடிக்க வேண்டியிருக்குது. வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வந்திருக்கிறார். என்னுடைய இளைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதனால் இன்றைக்கி உங்கள் கூட வர முடியாது. அது மட்டும் இல்லை, இப்போ உங்கள் கூட அடுத்த கரைக்கு வந்தால் திரும்பி வர முடியாதுன்னு வேறு சொல்கிறீங்க. அதனால் இப்போ நான் வரலை. இன்னொரு நாள் நிச்சயமாக நான் வர்றேங்க, வந்து உங்களை சந்திக்கிறேன். அதனால் இப்போ நீங்கள் இன்னொரு தடவை எங்களுக்கு விளக்கமாக சொல்லணும். ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறீங்க. தயவு பண்ணி இப்போ ஒரு தடவை சொன்னீங்கன்னா சௌகரியமாக இருக்கும். அந்த அடுத்த கரையை அடையிறது எப்படி, இப்போ ஒரு தடவை அதை விளக்கமாக சொல்லிட்டிங்கன்னா நல்லா ஞாபகப்படுத்திக்குவேன். அது சரியான சமயம் வர்றப்போ இது எனக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நானும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அந்த சரியான சமயம் வரவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இப்படி அந்த கதை முடியும். இந்த கதை வந்து அந்த ஒரு ஆளுக்கு மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட எல்லாருக்குமே அது பொருந்தும் அப்படிங்கிறாங்க விவரம் தெரிஞ்சவங்க. எல்லாருமே அந்த சரியான தருணத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறாங்களாம். அதுக்காக ஜோசியம் பார்க்குறாங்க, கைரேகை பார்க்குறாங்க, நாளைக்கு என்ன நடக்குங்கிற ஆவலில் எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு நாள் ஒருபோதும் வரப்போகிறதில்ல. நீங்கள் தள்ளி போடுறதுக்காக பல அர்த்தமில்லாத காரணங்களை தேடுறீங்க அப்படிங்கிறார் ஒரு ஞானி. காத்திருக்கிறதுலேயே நம்ம காலம் ஓடி போயிடுது. ஏன்னா இன்றைக்கி நாம் சிந்திக்கிறது நாளைக்கு நாம் சிந்திக்கிறது இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி போயிடுது. நாளைக்கு நாளைக்கு மறுநாளை பற்றியே சிந்திக்கிறோம். இப்படியே அது பாட்டுக்கு போயிடும். கரையை தொட்டு பார்க்குறது எப்போ, இதுதான் கேள்வி. நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர் ஒரு ரயில்வே பிளாட்ஃபாரத்தில் நின்றுட்டுருக்கிறார். அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட கேட்குறாராம், விசாரிக்கிறார், எங்க கிழக்க போகிற ரயில் போயிட்டுதுங்களான்னாராம். போயிட்டுதுன்னு இருக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து எங்கே மேற்க போகிற ரயில் போயிட்டுதுங்களான்னு கேட்டிருக்காரு. போயிட்டுதுங்களான்ட்ருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் எங்கே 10:30 வண்டி போயிட்டுதான்னு கேட்டிருக்காரு. தொடர்ந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இப்படி ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறார். இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் அவர்கிட்ட வந்து, ஏங்க நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு கேட்டாராம். இவர் மெதுவாக சொன்னாராம், இந்த ரயில்வே லைனை தாண்டி அந்த பக்கம் போகணும் அப்படின்னாராம்.
5: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமி

0: விஸ்வநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால்.
4: முகத்தில் பருவா சைபால்
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: நேர்லே இன்னும் சில நொடிகளில் 9 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலா கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் பழக்கம் காரணமாக நாடு முழுவதும் 7 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்றும் மாநில அமைச்சர்களின் செயல்பாடுகள் வேதனையளிப்பதாக உள்ளது என்றும் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் உள்ள ஏரிகள், நீர்வழிகள், கால்வாய்களில் தூர்வாறுதல் மற்றும் கழிவுகளை அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மறுகூட்டல் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பித்துள்ள மாணவர்களின் மதிப்பெண் பட்டியல் இணையதளத்தில் இம்மாதம் 6ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் 3 தங்கம் 3 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கம் என மொத்தம் 9 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் 2வது இடத்தை பெற்றது. ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே, கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்கள் இனி கேட்கலாம் காற்றலையில் கருத்துக்கள் கை கோர்க்கும் இனிய நேரம் ஆனந்த பூங்காற்று. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படிங்கறத காலையிலிருந்தே சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. வாழ்க்கையின் வெற்றி அனுபவிக்கும் மகிழ்ச்சியிலா அடையும் புகழ்ச்சியிலா. வாழ்க்கையில ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இலக்கை நோக்கி நம்ம ஓடிட்டே தான் இருக்கோம். சில நிகழ்வு நமக்கு மகிழ்ச்சி தரும், சில நிகழ்வு பிறருக்கு வந்து மகிழ்ச்சி தரும். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லாமல் இருந்திருக்க மாட்டோம், நான் இதை செஞ்சால் இந்த ஊர் உலகம் என்ன என்ன பேசுவோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து ஒரு பக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கும். யாரும் நம்மளை இகழக்கூடாது, புகழணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு ஓரத்தில் எல்லாருக்குமே இருக்கும். நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்க, அதனால் ஒரு வெற்றி வரும், அதில் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்குமா, அதில் நிறைய அனுபவம் கிடைச்சிருக்கும்.

0: உங்களுக்கு மகிழ்ச்சி வருமா, இல்லை நீங்கள் என்ன செஞ்சால் கூட பிறர் உங்களை புகழணும் அதுதான் எனக்கு சந்தோஷம் அதுவா? நாம் அனுபவிக்கக்கூடிய வெற்றியிலா பிறர் சொல்லக்கூடிய புகழ்ச்சியிலா? வாழ்க்கையின் வெற்றி அனுபவிக்கும் மகிழ்ச்சியிலா அடையும் புகழ்ச்சியிலா? பேசாளிக்கலாம் 0462251132 மற்றும் ஒரு எண் 0462251133.
1: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது. எப்படி? தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ்னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
0: நிகழ்ச்சியில நேர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதல் நேயர் வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: கும்பகோணம் மனோகரன் பேசுறேன் மேடம்.
0: ஆ சொல்லுங்க சார்.
3: அதாவது அனுபவத்தினால வர மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப சிறந்தது.
0: கும்பகோணத்துல இருந்து மோகன் சாரா?
3: கும்பகோணம் மனோகரன்.
0: மனோகரன் சார் சொல்லுங்க.
3: மகிழ்ச்சி அனுபவத்தினால வர்ற மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, அதுதான் நம்மளுக்கு வந்து மனசுல எப்பயுமே நினப்பா இருக்கும். நம்ம எல்லாருமே நம்ம இவ்வளவு அனுபவம் பத்தி இவ்வளவுதான் அந்த இதை அடைஞ்சிருக்கமே அப்படிங்கறத நினைக்கும் போது நம்மளுக்கு மனசுக்கு உல்லாசமா உற்சாகமா இருக்கும். ஆனா புகழ்ச்சி வந்து நம்ம அனுபவம் இருந்துச்சா இல்லையா, அடுத்தவங்களை கேட்டு நம்ம வெற்றி பெற்றோமா, என்னவோ வாழ்வியில வெற்றி பெற்றோம், அடுத்தவங்களை கேட்டு நம்ம வெற்றி பெற்றோம்னா அது வந்து எல்லாரும் புகழ்வாங்க. அந்த புகழ் வந்து கொஞ்ச நாளைக்குதான்
0: இருக்கும்,
3: அப்புறம் அது வந்து சரியா வராது. ஆனா அனுபவத்தெல்லாம் நமக்கு பெற்ற வெற்றி கண்டிப்பா நம்ம மனசுல எப்பயுமே மகிழ்ச்சியை கொடுக்குங்கிறது நடக்கிறது.
0: நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. அடுத்து வரும் நேயர் வணக்கம்.
4: காலை பணிவான வணக்கம் மேடம். ரவிக்குமுதா மூளைரட்டி மேடம்.
0: சொல்லுங்க சார்.
4: ஆரம்பத்துல வந்து நம்ம வந்து நேர்மையா பேசணும்.
0: சரி,
4: ஒரு வெற்றி கிடைக்கல நம்ம மகள், அது வந்து முயற்சி. ஒரு தொழில் செய்யும் போது அது முயற்சி எடுத்து தரமா செய்யும் போது வந்து அந்த முயற்சி நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அடுத்த அடுத்து அவங்க ஊர்ல சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு போனா நல்லா இருக்கும், நேர்மையான மனுஷன். ஒரு குடும்பத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம பாருங்க, அப்பா அம்மா, எங்க அப்பா வந்து தங்கமானால ஊர் சொல்லும் அப்படி. ஏன்னா நான் அந்த பயலுக்கு போகும்போது உங்க அப்பா பேர் என்ன, அவரு தங்கமானால எதுவுமே நேர்மையா இருப்பாப்ல. அது கடைசியில இந்த மகிழ்ச்சி தரும் புகழும் மகிழ்ச்சி. நமக்கு கடைசியில 58 ஆச்சு, குடும்பத்தோட நம்ம மகிழ்ச்சி இருக்க காரணம் இந்த பேரும் புகழும் செய்யற தொழிலும் நேர்மையா. அதாவது வெற்றி வந்து நம்ம முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும், வெற்றி வரும் தோல்வி வரும். ஒரு தோல்வி வரும்போது நம்ம அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சு போகும்போது வந்து கடைசியில நம்ம கிடைக்கிறது அந்த மகிழ்ச்சியும் வெற்றியும் மேடம். நன்றி மேடம், வாய்ப்பு கொடுத்ததுக்கு
0: நன்றி. அடுத்து ஒரு நேயர் வணக்கம். வணக்கம்
5: வணக்கம்
6: வணக்கம். தேனி மாவட்டம் பெரியகுளம் டாக்டர் எம்ஏ இளங்கொன்ற சாலை வணக்கம்
0: சொல்லுங்க.
6: ஆமா, வெற்றி நான் நிறைய வெற்றி எல்லாம் அடைஞ்சிருக்கேங்கம்மா, வயசாளர் நடைபெற்று நிறைய அவார்டுகள்லாம் வாங்கிருக்கேன். ஆனா அது மகிழ்ச்சியோட வச்சுக்கணும். அந்த புகழ்ச்சின்னு ஒண்ணு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம தாண்ட முடியாது. ஆகா நம்ம ஊரே புகழ்ந்துட்டாங்கப்பா அப்படின்னு தலையில கொஞ்சம் கணம் ஏறிக்குமா.
0: அதனால
6: மகிழ்ச்சி நம்மளுக்குள்ள வச்சுட்டு புகழ்ச்சியை தட்டி விட்டுருமா. ஏன்னா மத்தவங்க புகழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது வஞ்ச புகழ்ச்சியா கூட இருக்குமா. அப்புறம் தலைக்கணை ஏறி போய் அடுத்த முன்னேற்றத்துக்கு நம்ம ஸ்டெப் வைக்க மாட்டோம். போது ஊரே புகழ்ந்துட்டாங்க, இதே போதும்
0: அப்படின்னு
6: மகிழ்ச்சியை நம்மள வச்சு புகழ்ச்சி தள்ளி விட்டுறது.
0: சூப்பர், நன்றி
6: நன்றி நன்றி.
0: நம்ம நேயர்கள் வந்து அருமையா அவங்க கருத்துக்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. புகழ்ச்சி அப்படிங்கிறது ஐஸ்கிரீமோட மேல வந்து செரி பழம் இருக்கும்ல, அதை வந்து சாப்பிட்ற வரைக்கும் தான். அதே மாதிரி ஒரு லெவல் வரைக்கும் தான் உங்களுக்கு புகழ்ச்சிங்கிறது இருக்கும், எப்போதும் வந்து இருக்காது. ஆனால் நம்ம செய்யக்கூடிய செயலை வந்து தரமா நல்ல விதமா செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நாம அந்த பூமியில வாழ்ற வரைக்கும் அந்த பேர் வந்து நிலைச்சு நிற்கும். பிறரோட மனதில் வார்த்தையால அளந்து சொல்லணும் அப்படிங்கிறதுல மனதால மரியாதை வைத்தாலே போதும், அது வந்து பிறர். நமக்கு என்ன அப்படின்னா நாம செய்யக்கூடிய செயலில் ஒரு அனுபவம் கிடைக்குதுல்ல, அதில் அந்த பணி நிறைவு கிடைக்கல, நாம் இதை சரியாக செஞ்சுருக்கோம், நேர் வழியில் உண்மையாக செஞ்சுருக்கோம், அதுக்கான கூலி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு போதும் அப்படின்னு ஒரு அந்த செயல் அனுபவ திருப்தி வருதில்ல, அந்த மகிழ்ச்சி தான் உங்களுக்கா? அல்லைன்னா பிறர் வந்து அதுக்காக புகழணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதை தான் பேசிகிட்டு இருக்கோம் இன்னைக்கு. நிகழ்ச்சியில் நீங்கள் பேசலாம், அதுக்கு முன்னால் பாடல் கேட்டுடலாம். பாடலுக்கு முன்னால
7: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒளிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
8: ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ, வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
0: நிகழ்ச்சியில அடுத்து பாடல் வந்துட்டு இருக்கு சங்கமம். இது படத்தோட பேரு ஜானகி.

0: நேரம் 9:16. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். இன்றைக்கு வாழ்க்கையின் வெற்றி அனுபவிக்கும் மகிழ்ச்சியிலா ஆடையும் புகழ்ச்சியிலா, இல்லை என் வேலை என்ன அதை நான் சரியாக செய்கிறேன் அதில் எனக்கு ஒரு திருப்தி வரல அது போதும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை நான் வேலை செஞ்சாலும் பிறர் புகழ்ந்தாதான் அது எனக்கு வெற்றி மாதிரியே தெரியும்னு நினைக்கிறீங்களா? நேர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டுடலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: ஆனந்த பூங்காற்ற விஷயம் கருத்துக்களம் ஆடுகளம் அமர்களம் நிகழ்ச்சி மகிழ்ச்சி குற்றாலம் ஊர் அம்பலான பேரு ஆர்ப்பரித்தோடும் அருவின் ஓசையோடும் புரிஞ்சத்தான் தடை என்ற செய்தியோடும்.
0: சரி சொல்லுங்க.
1: ரொம்ப நாள் இப்ப நிகழ்ச்சிக்கு வரம்மா.
0: சரி சரி. குற்றாலத்துல குளிக்க விடலையா?
1: குளிக்க விடலாம்மா.
0: சரி சரி.
1: ஆனா இன்னைக்கு 11 மணிக்கு மழை கொஞ்சம் வெறிச்சு இருக்கு. 11 மணிக்கு மேல விடுவாங்கன்னு நினைக்கும்.
0: தண்ணி நிறைய விழுது இல்லையா?
1: நிறைய விழுந்த ஃபுல்லா விழுந்துட்டு இருக்குமா.
0: சரி சொல்லுங்க.
1: மழை நல்ல மழை வந்துது. அதாவதுமா இந்த கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறும் போது அது வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றி வந்து சந்தோஷம் தான்மா. அந்த சந்தோஷங்கள் அதிகமா கிடைக்கும் போது அணுவுக்கு ஒரு புகழ்ச்சி இருக்கு பாருங்க, அதுவும் மனதுக்கு மகிழ்ச்சி
0: தான். மகிழ்ச்சி தான், ரெண்டுமே உண்டு.
1: மகிழ்ச்சி தான். ஆமா, அந்த மகிழ்ச்சியும் புகழ்ச்சியும் தக்க வச்சுக்கணும்.
0: சரி,
1: என்னைக்கும் நிலைத்து வச்சாலும் நம்ம பாத்துக்கணும்.
0: தக்க வைக்கிற அளவுக்கு நம்ம செயல் இருக்கணும்ங்கறீங்க.
1: ஆமா, செயல் இருக்கணும். கரெக்ட்டா போறோம். அந்த மகிழ்ச்சி, இந்த மகிழ்ச்சி நிலைக்கணும்.
0: நல்ல பேர் வாங்கிட்டோம்னா அதை தக்க வைக்கிறதுக்கு நம்ம செயல் வந்து சரியா இருக்கணும்.
1: சரியா இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும்.
0: கண்டிப்பா.
1: முதல்ல வாழ்க்கையோட வெற்றி வந்து மகிழ்ச்சியா இருந்தாலே போதும்.
0: மகிழ்ச்சியா இருந்தாலே போதும்.
1: நல்லா இருக்கேன் அப்படி சொல்ற மாதிரி.
0: ஆ,
1: நல்லா இருக்கா? நான் நல்லா இருக்கேன் அப்படி சொல்லும் பாருங்க. இந்த மகிழ்ச்சி இன்னைக்கு இருந்தா போதும்.
0: அழகா சொன்னீங்க, நன்றி.
1: ஆமா, புகழ்ச்சிக்கு ஆசைப்பட வேண்டாம்.
0: நன்றி சார், நன்றி.
1: நம்ம செஞ்சா ஆட்டோமேட்டிக்கா புகழ்ச்சி வரும். ஆமா,
0: நன்றி. அடுத்து ஒரு நீங்க. வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும், சொல்லுங்க.
2: சுரங்கத்து முத்தியாசர்கள் குமரி மாவட்டம். அழகான தலைப்பு வாழ்த்துக்கள். வாழ்க்கையின் வெற்றி அனுபவிக்கும் மகிழ்ச்சியில அடையும் புகழ்ச்சியில கேட்டிருக்கீங்க. உண்மை சொல்ல போனா வாழ்க்கையில் நாம ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கூடிய மகிழ்ச்சி தான் உண்மையான மகிழ்ச்சி. அது நாம சில கூட்டங்களுக்கு போய், சில கூட்டங்களுக்கு போய்தான் சில ஆட்களை பத்தி அழகா புகழ்ச்சி பேசுவேன். அந்த நேரத்துல என்னாலும் பாராட்டி பேசுவாங்க, அது உண்மையை அடையக்கூடிய மகிழ்ச்சி தான். புகழ்ச்சியும் அனுபவிக்கும் மகிழ்ச்சியும் சொல்லிக்கொண்டு வாழ்த்து பெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் சபாஷ்.
0: வணக்கம்.
3: வணக்கம் மேம், சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கற்பனையிலிருந்து பேசுறேன். நல்லமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும், சொல்லுங்க.
3: மகிழ்ச்சி மேம், என்ன பொறுத்த வரைக்கும் உண்மையான வெற்றி அப்படிங்கறது வாழ்க்கைய நம்ம குட்டி குட்டி விஷயங்கள் செஞ்சு வெற்றி பெறோம் பார்த்தீங்களா மேம்?
0: சரி,
3: அதுலதான் இருக்கு. நல்லா ஃபீல் பண்றேன்.
0: சரி,
3: நீங்க அருமையா குறிப்பிட்டீங்க. எல்லாருமே நமக்கு புகழ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுக்க மாட்டாங்க. அங்கீகாரம் சுத்தமா நமக்கு கிடைக்கவே கிடைக்காது, ரொம்ப அபூர்வமா தான் இருக்கும். அதனால அதுக்காக கிடைச்சாதான் வாழ்க்கைய சந்தோஷமா இருப்பேன், என்னுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியே மற்றவங்க கொடுக்கக்கூடிய புகழ்லதான் இருக்கு அப்படின்னா, நமக்கு அந்த அந்த வாழ்க்கையினுடைய அந்த தாத்பரியத்தையும் வாழ்க்கையினுடைய அந்த சந்தோஷத்தையுமே நம்ம வாழ முடியாது மேம். வேற குட்டி குட்டி விஷயங்கள் நம்ம செய்யணும் பாருங்க. வாழ்க்கையில இதை அச்சீவ் பண்ணணும் நினைக்கிறேன், அதாவது வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், வீடு கட்டினேன், யாரும் புகழல, ஆனா எனக்கு மகிழ்ச்சி கிடைக்குது பாருங்க. அதே போலதான் நான் வொர்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்றேன், மற்றவங்க சூப்பரா பண்ணிருக்கேன் சந்திரசேகர், வேற லெவல்ல சந்திரசேகர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க பொதுவா. ஆனா எனக்கு ஒரு மன நிறைவு மகிழ்ச்சி அப்படிங்கறது கிடைக்குதுல, ரொம்ப நேர்த்தியா இதை முடிச்சேன்.

0: அதுலதான் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய வெற்றியும் உண்மையான சந்தோஷமும் இருக்கு. அதை நான் அடிக்கடி அனுபவிச்சு கிடைச்சதுனால எனக்கு லைஃப் ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு மேம்.
1: சூப்பர், அருமையா சொன்னீங்க. நன்றி
0: நன்றி
1: நன்றி. வாழ்க்கையின் வெற்றி அனுபவிக்கும் மகிழ்ச்சியிலா அடையும் புகழ்ச்சியிலா அப்படின்னு வந்து கேட்டிருக்கோம். நேர்கள் அவங்களுடைய கருத்துக்களை அருமையா சொல்லிட்டு இருக்காங்க. நாம செய்யக்கூடிய செயலில் நம்ம நிறைவாகிறோமா, இல்லை பிறர் பாராட்டி தான் நம்ம அந்த சந்தோஷத்தை வந்து அடைகிறோமா அப்படிங்கிறது தான் தலைப்பு நிகழ்ச்சியில். அடுத்து பாடல் வந்துட்டுருக்கு, செந்தமிழ் பாட்டு. ஜிக்கியமாக பாடியிருக்காங்க MS விஸ்வநாதன், இளையராஜா அவர்கள் இணைந்து இசையமைத்த அழகான பாடல்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: நேரம் 9:25. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில. இன்னைக்கு வாழ்க்கையின் வெற்றி அனுபவிக்கும் மகிழ்ச்சியிலா அடையும் புகழ்ச்சியிலா அப்படின்னு வந்து கேட்டிருக்கோம். நாம் செயலில், நாம் செய்யக்கூடிய செயலில் நம்ம மனது வந்து நிறைவடைந்தாலே போதும், அந்த ஒரு மகிழ்ச்சியே போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் என்ன தான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அடுத்தவங்க என்ன புகழ்ந்தாதான் அது எனக்கு வெற்றி மாதிரியே தெரியும்னு நினைக்கிறீங்களா? வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் கலில் ரமன் சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோம், சொல்லுங்க.
3: வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் வெற்றி அனுபவிக்கும் மகிழ்ச்சியிலா அடையும் புகழ்ச்சியிலா. வாழ்க்கையில வெற்றி வந்து அனுபவிக்கும் மகிழ்ச்சியில தான் இருக்கு. ஆமா, உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையை அனுபவிச்சு, அதாவது ரசித்து குடும்பத்தை அப்படியே கொண்டு போயிருந்தாலும் உண்டுமானா, அந்த குடும்பம் ரொம்ப மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கும். யாராவது புகழ்ச்சியில பண்ணியாச்சுன்னு உண்டுமானா, அந்த புகழ்ச்சி ரொம்ப நாளைக்கு நிக்காது. மகிழ்ச்சியில தாம ஒரு இன்பமான ஒரு குடும்பங்கள், ஒரு குடும்ப இதுகள், சூழ்நிலைகள் நல்ல அருமையா இருக்கும். ஆகையினால நம்ம அனைவரும் குடும்பத்தை மகிழ்ச்சியாக கொண்டு போவோம் என்று கூறி என்னுடைய உரையை நெல்ல நண்பர்கள் நிறைவு செய்யறமா.
4: வாழ்க்கையில நம்ம நுழைஞ்சாலே எல்லா பிரச்சனைகளும் வரும், இன்ப வரும், துன்ப வரும், எல்லாத்தையுமே நம்ம கடந்து அதை ஒரு மகிழ்ச்சியா நம்ம கொண்டாடுறது நம்ம கையில
2: தான்.
4: அதை அனுபவிக்கும் போதுதான் அந்த மகிழ்ச்சி கிடைக்கும். அதே சமயத்துல நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை முறை, நம்மளுடைய நேர்மை, இதெல்லாம் பார்த்த நம்ம நமக்கு தெரியாமலே வெளியில ஒரு புகழ் கிடையாது. அது வரும்போது ரெட்டிப்பு மகிழ்ச்சி தான். ஏன்னா நம்ம புகழை தேடி போல.
2: இன்னைக்கு புகழ்றவங்க நாளை குறை சொல்லலாமே.
4: அது சொல்லலாம்.
2: ஆனா நம்மளோட மனநிலை நமக்கு தானே தெரியும்.
4: இல்லவா, நமக்கு தெரியும். நம்ம மகிழ்ச்சியா தான் இருந்துகிட்டு இருக்கோம், மகிழ்ச்சியாதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா தானா வரக்கூடிய ஒரு அங்கீகாரம் போது அதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கும்.
2: அதுவும் ஒரு மகிழ்ச்சி தாங்கிறீங்க இல்லையா?
4: ஆமா, அதனால அது கொஞ்சம் மகிழ்ச்சியை அதிகரிக்கும். ஆனா நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை நம்ம ரசிச்சு வாழ்வதுதான் எப்போதுமே மகிழ்ச்சி.
2: சூப்பர், அருமை அருமை, அதுவும் மகிழ்ச்சி வரும். ஆனா இதுதான் நிறைவுன்னு சொல்றீங்க, நன்றி.
4: இது வந்து நமக்கு எப்போதுமே மகிழ்ச்சியா நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். நம்மள அறியாம அது ஒரு அங்கீகாரமா, ஒரு இதை ஒரு நம்மள ஒரு முன் உதாரணமா சொல்லும் போது அது ஒரு நமக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சியா இருக்கும்.
2: சூப்பர், நன்றி. அடுத்து ஒரு நேயர் யாருன்னு பாத்துடலாம். ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறீங்க வாழ்க்கையின் வெற்றி அனுபவிக்கும் மகிழ்ச்சியிலா அடையும் புகழ்ச்சியிலா அப்படின்னு சொல்லி. வணக்கம். வணக்கம்.
5: ஹலோ. வணக்கம்.
2: வணக்கம். யார்
5: பேசுறீங்க?
2: சொல்லுங்க.
5: புகழ்ச்சிங்கிறது பிறர் கொடுப்பது, நம்மளா அனுபவத்துல வர்றது, நம்மளா எடுத்த அனுபவத்துல
2: வர்றதுதான். இல்ல, எது வந்து உங்களுக்கு நிறைவுன்னு சொல்றேன், அடுத்தவங்க புகழ்ந்தாதான் நிறைவா
5: வர்றதுதான்,
2: அனுபவத்துல வர்றதுதான்.
5: ஆமா, இப்ப ஒரு சமையல் பண்றோம், நம்ம நினைக்கிறது செய்யறோம், ஒருத்தர் பாராட்டுல என்ன கூட நமக்கு தெரியும் நம்ம கரெக்டா பண்ணிருக்கோம்னு.
2: சரி,
5: அதனால அதை மகிழ்ச்சி அடைஞ்சுக்கலாம். நமக்கு நானே பாராட்டு கொடுத்துக்கலாம், நல்லா செஞ்சிருக்கேன்.
2: நமக்கு நாமே மன நிறைவு
5: அடைறதுதான் சொல்லலைன்னா கூட நமக்கு தெரியும் நம்ம பாத்து பாத்து செஞ்சிருக்கோம், நல்லா செஞ்சிருக்கோம் அப்படின்னு.
2: அருமையா சொன்னீங்க, நன்றிமா.
5: அப்ப மன நிறைவு கொடுக்கும்.
2: நன்றி. நிகழ்ச்சியில நேர்கள் இன்னும் பேசலாம். நிகழ்ச்சியில அடுத்து

திருமதி பழனிச்சாமி, இது படத்தோட பேரு. மலேசியா வாசுதேவன் மின்மினி பாடியிருக்காங்க, பாடல் ஏதோ.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நேயர்களின் நினைவிற்கு, இன்று காலை 10:02 மனம் விரும்புதே நேயர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடலை தொலைபேசி வழியாக கேட்டு மகிழலாம். அதோட கார்த்திகா காத்திருக்காங்க நிறைய கேள்விகள் கேட்கறதுக்காக உங்களுக்காக. நிகழ்ச்சியில கலந்து கொண்டு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறீங்க. வாழ்க்கையின் வெற்றி அனுபவிக்கும் மகிழ்ச்சியில அடையும் புகழ்ச்சியிலான நிகழ்ச்சியில அடுத்த ஒரு நேயர்கள் என்ன சொல்றாங்க கேட்கலாம். வணக்கம்.
2: காலை வணக்கம் பா. தேனி மாவட்டம் சின்னமுழு சசிகலா பேசுறீப்பா.
1: சொல்லுங்கம்மா.
2: வாழ்க்கையில வெற்றி பெற அனுபவத்தினுடைய அனுபவத்துல கிடைத்த மகிழ்ச்சியா புகழ்ச்சியான்னு கேட்டிருக்கீங்க. புகழ்ச்சிங்கிற வந்து ஒரு காகித பூ மாதிரிப்பா, அதனால ஒரு நறுமணம் இல்ல, ஒண்ணுமே இல்லப்பா, அது ஓரத்துல ஒரு உட்கார்ந்து இருக்குப்பா. ஆனா மகிழ்ச்சிங்கிற வந்து நறுமணம் கமழுகின்ற இன்னைக்கு பூத்த மலர் மாதிரிப்பா. இப்ப இணைப்பு கிடைச்சு உங்களோட பேசுனது எனக்கு மகிழ்ச்சியா இருக்குப்பா. அப்ப இணைப்பு வந்து எனக்கு உடனே கிடைக்கல, நான் 45 நிமிஷம் தொடர்ந்து முயற்சி செஞ்சதுனாலே கிடைக்குது. அப்ப மகிழ்ச்சி வந்து சும்மா வராதுப்பா. நம்ம வந்து விடா முயற்சியோட, நேர்மறை ஆற்றலோட, தன்னம்பிக்கையோட செயல்பட தொடங்கினால வந்து நம்ம செய்யக்கூடிய வேலையில இருந்து வெற்றி கிடைக்கும்ப்பா. அந்த வெற்றியை கொண்டு நம்ம கடமையை வந்து சரிவர நிறைவேற்றினா நம்மளுக்கு வந்து மகிழ்ச்சி தானா இருக்கும்பா. மகிழ்ச்சி வந்து நம்மளுக்கு எப்பயுமே நம்ம செய்யினால கிடைக்கக்கூடிய நிரந்தரமான ஒரு உள்ள மகிழ்வுப்பா. அப்ப அந்த சமயத்துல வந்து அந்த வெற்றிங்கிற தேவதை நம் மீது வந்து மலர்களை பொழிந்துருவாப்பா. அப்ப அப்போதே நம்ம மனம் குடிந்து மகிழ்ச்சியோட வெற்றி படிக்கத்துல ஏற தொடங்குவோம்ப்பா. புகழ் வந்துச்சுன்னா அது வந்து மயங்கி போயிரும்ப்பா, தலைக்கண்ணு ஏறிடும்ப்பா. ஏதாச்சும் ஒரு எதிர்மறை செயல செஞ்சா அந்த புகழ் வந்து காணாம போயிரும்ப்பா. நம்ம காமராஜர் மாதிரி எல்லாம் நம்மளா வாழ முடியாதுப்பா. அவருடைய ஆற்றல் செயலினால, நல்ல விதமான செயலினால, எல்லோருக்கும் பயன்படுகின்ற செயலினால மங்காத புகழ் அவருக்கு கிடைச்சுப்பா. நம்ம எல்லாம் சாதாரண மனிதருப்பா. நம்ம நிலையை வந்து எப்பயுமே மனநிலை மாறக்கூடியதுப்பா.
1: சூப்பர்மா, அருமையா சொன்னீங்க.
2: மகிழ்ச்சி கிடைக்கல.
1: நன்றி நன்றி. அடுத்த ஒரு நேயர் வணக்கம். வணக்கம்.
3: தமிழ் சொல்லுக்கு சுவை பல ஊட்டி அமுத தமிழை இனிதே பொழிந்து தமிழோடும் தமிழ் சொல்லோடும் ஆனந்த பூங்காற்றே எனும் அற்புதமான நிகழ்ச்சியை உறவுகளோடு கலந்து சிறப்பிக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். குமரி மாவட்டம் இரணியல் எம் ஜெகதீசனம்.
1: சொல்லுங்க சார்.
3: அனுபவம் தான்மா வாழ்க்கையில வந்து நம்ம வந்து அனுபவம் தான் நமக்கு, அந்த அனுபவத்தின் மூலம் கிடைக்கிற வெற்றி தான் நமக்கு மகிழ்ச்சியை தரும். கவிஞர் கண்ணதாசன் எடுத்துக்கிட்டா பாரு, அவர் கடந்து வந்த பாதைகள் அவருடைய அனுபவங்கள் தான் இன்னைக்கு அவர் பாடல்களா வந்தது. இன்னைக்கு நம்ம அவரை பற்றி பேசுறோம்னா அவருடைய வாழ்க்கையில அவருக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள். அதே போலதான் நமக்கும் நம்ம வாழ்க்கைய வந்து நம்ம வந்து மகிழ்ச்சியாட்டு நம்ம கடைசி வரை இருக்கிறது வந்து நம்ம கடந்து வந்த பாதைகள் தான் நமக்கு வெற்றியை தருது. அந்த வெற்றி தான் மகிழ்ச்சி. வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி. அருமையா வந்து சுருக்கமா அவங்களுடைய கருத்தை அழகா வந்து சொன்னாங்க. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில வாழ்க்கையின் வெற்றி அனுபவிக்கும் மகிழ்ச்சியில அடையும் புகழ்ச்சியில, அடையும் புகழ்ச்சிங்கும் போது பிறர் வந்து நம்மளை பாராட்டுறது தான். அனுபவிக்கும் மகிழ்ச்சிங்கிறது நம்மளுடைய செயல்ல, நாம செய்யக்கூடிய செயல்ல வந்து மன நிறைவு பெறது. இப்போ ஏதோ ஒரு துறைக்கு வந்து நம்ம வேலைக்கு போறோம் அப்படின்னு சொன்னா அந்த வேலையை பத்தி எந்த விஷயமே நமக்கு ஆரம்பத்துல வந்து தெரியாது. அங்க போய் நம்ம கத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோட நம்ம மேல நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல, அப்படிதான் வந்து நம்ம ஸ்டெப் எடுத்து போவோம், கத்துப்போம், நல்லா செய்வோம், அதுல பாராட்டும் வரும். அந்த பாராட்டு வர்றது ரெண்டாவது தான். ஆனா நம்ம அந்த தொழிலை தெரியாம கத்துக்கிட்டு நம்ம செய்யும் போது நாம வாங்குற சம்பளத்துக்கு நம்ம உண்மையா நேர்மையா சரியா வேலை பார்த்துட்டோம்னு ஒரு நிறைவு வருது இல்ல, அதுதான் பெரிய மகிழ்ச்சி. நேர் என்ன சொல்றாங்க கேட்டலாம். வணக்கம்.

வணக்கம் வணக்கம், வணக்கம், நிகழ்ச்சியில் அடுத்து பாடல் கேட்கலாம். வீரா இது படத்தோட பேரு. மனோ ஸ்வர்ணலதா அவங்க பாடியிருக்காங்க, இளையராஜா அவர்களின் இசையில.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கீங்க. வாழ்க்கையின் வெற்றியை அனுபவிக்கும் மகிழ்ச்சியிலா அடையும் புகழ்ச்சியிலா நேர் என்ன சொல்றாங்க கேட்கலாம். வணக்கம்.
3: நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் அன்பு சகோதரிக்கு பணிவான காலை வணக்கம்.
2: யார் பேசுறீங்க?
3: திருப்பூர்ல இருந்து சேரங்கசாமி பேசுறேன் சார்.
2: திருப்பூர்ல இருந்து
3: சேரங்கசாமி.
2: ரங்கசாமி சார் சொல்லுங்க.
3: வாழ்க்கையில் வெற்றி என்பது தன்னுடைய மகிழ்ச்சியா பிறருடைய புகழ்ச்சியான்னு
2: கேக்குறீங்க.
3: தன்னுடைய மகிழ்ச்சி தானுங்க. ஏன்னா புகழ்ச்சி வெற்றி வரும்போது நம்ம வெற்றியை மட்டும் மகிழ்ச்சி வந்து அந்த கடைசி வரைக்கும் அந்த மகிழ்ச்சி இருக்குங்க. புகழ்ச்சி என்பது வந்து சிறிது காலம் தான் தாக்கு பிடிக்குங்க. மகிழ்ச்சி மன மகிழ்ச்சிங்கிறத நம்ம சுருக்கமான எத்தனையோ விளையாட்டு பேர்ல மத்த எத்தனையோ பாத்துக்கிறார். என்னுடைய பார்வையில் சொல்றேன், ஆனா புகழ்ச்சி உச்சிக்கு போகும்போது என்னங்கன்னா தன்னிலே மறந்து
4: நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்குமா? மேகாதிகமா ஜெலி ஜெலி ஜெலின் இருக்கு.
2: சரி சொல்லுங்க.
4: ஏமா ஒருத்தனை இருக்கணுமா? அந்த வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா நம்ம குடும்பத்துல உள்ளவங்க அவ்வளே நம்மளுக்கு ஒரு உறுதுணையா இருந்தாதான் எதையுமே சாதிக்க முடியும். இல்லன்னா மாதிரி அவன் கிடைக்காது. கொஞ்சம் ஊக்கம் இல்லாம இருந்து அவன் என்ன அதுல போய் வெற்றி அடைஞ்சு என்ன செய்ய போறான்னு சொல்லிட்டவன் வைங்க, நம்ம மனம் தோண்டு போகும். அதனால குடும்பத்தாரும் நண்பர்களும் ஊக்கம் கொடுத்தோம்னா எங்கேயுமே வெற்றி பெற்று வாழ்க்கையில முன்னேறலாம். வாய்ப்புக்கு நன்றி.
2: நன்றி நன்றி. உங்களுடைய கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு நேர் சொன்னாங்க இல்லையா, புகழ் அப்படிங்கிறது தோல்வி டைம்ல வராது, ஆனா வெற்றி பெறும்போது தான் புகழ்ச்சி வரும். ஆனா நாம அனுபவிக்கக்கூடிய அந்த செயல் நிறைவுல வரக்கூடிய அந்த மன மகிழ்ச்சியோட வெற்றி இருக்கு இல்லையா, அது எப்பவுமே இருக்கும். தோல்வி வந்தாலுமே சரி, இந்த தப்பு வந்ததுனால இந்த தோல்வி வந்திருக்கு, அடுத்த தடவை அதை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த பக்குவம் வந்து அடுத்த நிலைக்கு நம்மளை கொண்டு போகும். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
5: நான் திண்டுக்கல் மாவட்டம் காமலாத்தன் கணேசன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும் சார், சொல்லுங்க.
5: அதாவதுங்க, நம்ம உழைப்புல வந்து மகிழ்ச்சியா உழைச்சாதே அடுத்த அந்த வேலையே தெரியாம அன்னைக்கு முழுசா நல்லா மகிழ்ச்சியா உழைக்க முடியும். ஆனா புகழ்ச்சி அப்படிங்கிறது மற்றவங்க அது இவர் போல்

0: யாருன்னு ஊர் சொன்னா அது ஒண்ணு தவறு, அது நம்ம தவறா சொல்லக்கூடாது நினைக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம நடந்துக்கிறது புகழ்ச்சி வந்து அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. மற்ற ஊருக்கு இவர் போலி யாருன்னு சொன்ன போது அப்ப நம்ம அப்ப அந்த அளவுக்கு நம்ம நடந்துகிட்டோம்னா அது ஒரு பெருமை தான். ஆனா பெருமைக்காக நம்ம உழைக்கக்கூடாது, மகிழ்ச்சியாக உழைச்சோம்னா எப்பவும் மகிழ்ச்சியாக உழைக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்துங்க.
1: அழகு அழகு அழகா சொன்னீங்க, நன்றி. இன்னும் நேர்கள் சொல்லலாம், அதுக்கு முன்னால் பாடல் வந்துட்டு இருக்க அனேகன். இது படத்தோட பேர். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில பவதாரணி, திப்போ பாடியிருக்காங்க, ஒரே ஒரு வரி மட்டும் தனுஷும் பாடியிருப்பாங்க. இதோ பாடல்.

0: நம்ம நிலை இப்போ ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ்னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்தாச்சு. வாழ்க்கையின் வெற்றி அனுபவிக்கும் மகிழ்ச்சியிலா அடையும் புகழ்ச்சியிலா அப்படின்னு வந்து கேட்டிருந்தோம். நேர்கள் அவங்களுடைய கருத்துக்களை ரொம்ப அருமையாக வந்து சொன்னாங்க. இன்றைக்குமே நம்மளுடைய முயற்சியில் நாம் செய்யக்கூடிய செயலில் அந்த திருப்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த திருப்தி அடைகிறது, அந்த செயல் நிறைவுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் அப்படிங்கிறது நாமளை நம்ம வந்து பிறர் இப்படி வந்து மதிச்சாங்க. அப்போது அதில் உங்களுக்கு கஷ்டம் வந்ததுன்னா அந்த ஒரு கஷ்டத்தை நீங்கள் வந்து பிறருக்கு கொடுக்காமல் இருக்கிறது தான் ஒரு பெரிய பக்குவமான மனநிலை அப்படிங்கிறது. நம்ம நிறைய கஷ்டப்பட்டிருப்போம் பிறரால், அந்த கஷ்டத்தை நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு கொடுக்காமல் அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது இருக்கு இல்லையா, அது கூட ஒரு பெரிய உயர்நிலை தான். அதாவது அந்த மனதிலே, பக்குவமான மனதிலே ரொம்ப ஒரு உயர்நிலை அப்படின்னு சொல்லலாம். நிறைய செயல்கள் செஞ்சாலும் நிறைய பேர் நம்ம வந்து பாராட்டினா கூட நமக்கு நாமே நிறைவடைகிறது அப்படிங்கிறது தான் வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியை கேட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. அடுத்த நிகழ்ச்சியில் நிறைய கேள்வி கேட்கறதுக்காக கார்த்திகா காத்திருக்காங்க. மனம் விரும்புந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். இப்போ பாடல் வந்துட்டு இருக்கு சின்னவர் படத்திலிருந்து.

அந்த இனிய பாடலோடு நிறைவு பெற்றது ஆனந்த பூங்காற்று. நேரில் இன்னும் சற்று நேரத்தில் 10 மணிக்கான செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் உங்களுக்கு உருப்பமான பாடலை கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் பழக்கம் காரணமாக நாடு முழுவதும் 7 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டுமென்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்றும் மாநில அமைச்சர்களின் செயல்பாடுகள் வேதனையளிப்பதாக உள்ளது என்றும் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் உள்ள ஏரிகள், நீர் வழித்தடங்கள், கால்வாய்களில் தூர்வாறுதல் மற்றும் கழிவுகளை அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மறுகூட்டல் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பித்துள்ள மாணவர்களின் மதிப்பெண் பட்டியல் இணையதளத்தில் இம்மாதம் 6ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம், 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கத்தை வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்ற ஃப்ளோரியானா ஸ்ட்ரேட் ஹார்ஸ் போட்டியில் இந்தியாவின் அனுஷ் அகர்வால்லா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: உங்க விருப்ப பாடல்கள் இடம்பெறும் மனம் விரும்புதே. மக்களை மனம் விரும்புதி நிகழ்ச்சியில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். கால் பண்ணுங்கள் 0462251 1 3 2 0462251 1 3 அண்ட் அதோட இன்னைக்கு நிகழ்ச்சியில் பொது அறிவு கேள்விகள், நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய சில பொது அறிவு கேள்விகளும் நேர்கள்ட்ட கேட்க போகிறோம். சூப்பரான ஒரு ஞாயிற்றுக்கிழமை, நிறைய பேருக்கு இப்போ தாங்க 6 மணியாகி விடிஞ்சிருக்கும், அப்படியே சோம்பலம் முறிச்சு மனம் விரும்புதே ஆரம்பிச்சாச்சா அப்படின்னு 102.6 டியூன் பண்ணிட்டு உட்காந்துருப்பீங்க. சூப்பரான காலை வணக்கத்தை உங்களுக்கு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் அன்பு நேர சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். நீங்க விரும்பி கேட்ட பாடல்களுக்காக பிளே பண்ணிடுறேன். நன்றி. நிகழ்ச்சியில் முதல் நேராக சூப்பராக கலந்துக்கிட்டாங்க அமுதா. அவங்க வந்து அத்திப்பழம் பாட்டை கேட்டிருக்கிறாங்க. அந்த பாட்டை நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி

அடுத்து அவர்களுடைய நேயர்கான முதல் கேள்வி இந்த இடத்துல நான் கேட்டுறேன். கூடங்குளம் அணுமின் நிலையம் எந்த நாட்டோட தொழில்நுட்ப உதவியோடு அமைக்கப்பட்டுச்சு? கூடங்குளம் அணுமின் நிலையம் எந்த நாட்டின் தொழில்நுட்ப உதவியோடு இங்கே அமைக்கப்பட்டிருக்குது? இப்போ பாடலை கேளுங்க. வள்ளியூர் அமுதா அவங்களுடைய விருப்பத்தில்

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட வேலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
3: எப்படி?
2: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட

0: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ்னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: அவங்க கிட்ட சில பொது அறிவு கேள்விகளும் கேட்கலாம் அப்படின்னு முதல் கேள்வி ஆரம்பிச்சிருக்கிறேன். நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர் யாரு, அவங்க என்ன பால விரும்பி கேட்க போறாங்க, கேட்கலாம் அவங்க கிட்டே. வணக்கம்.
4: என்ன
3: பாடல் வேணும்?
4: படம் வந்து பாசமா இருக்கு. கார்த்திகா புன்னகை போகும்படி, இது ஜூலை 5ஆம் தேதி அடி.
3: வசந்தம்மா போடுற லிரிக்ஸ் எல்லாம் பாடலாசிரியர் கேட்டாங்கன்னா நாம இப்படி எழுதலையே இந்த பாட்டுலன்னு யோசிக்க போறாங்க. நீங்க நிச்சயமா நல்ல ஒரு மகிழ்ச்சியோட ஆர்வமா நீங்க பேசுறீங்க, அதுவே எங்களுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த கூடங்குளம் அணுமின் நிலையம் எந்த நாட்டோட தொழில்நுட்ப உதவியோட அமைக்கப்பட்டுச்சுன்னு கேட்டிருந்தேன். ஆப்ஷன் ஏ வந்து அமெரிக்கா, ஆப்ஷன் பி வந்து ரஷ்யா. உங்களுக்கு பதில் எளிமையா குடுக்கறதுக்கு நாங்க ஆப்ஷனே எளிமையா குடுக்கறோம். சூப்பர் சூப்பர், சரியா சொல்லிட்டீங்க வசந்தா. நன்றி நன்றி. நீங்க விரும்பி கேட்ட பாடல் உங்களுக்காக பிளே பண்ணிடலாம். கூடங்குளம் அணுமின் நிலையம் ரஷ்ய நாட்டோட தொழில்நுட்ப நிதி உதவியோட அமைக்கப்பட்டது. இந்திய அணுமின் கழகமும் ரஷ்யாவோட ஆட்டம் ஸ்ட்ராய்க் ஸ்போர்ட் அப்படிங்கிற நிறுவனமும் சேர்ந்து தான் இந்த மின் நிலையத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. ரஷ்ய நாட்டோட நிதி உதவியோட கிட்டத்தட்ட 1000 MW மின் உற்பத்தி திறன் கொண்ட 2 அணு உலைகள் அமைக்கப்பட்டு மின் உற்பத்தி நடந்துட்டு வருது. ஆக கூடங்குளம் அணுமின் நிலையம் எந்த நாட்டோட தொழில்நுட்ப உதவியோட அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னு யாராச்சும் அவங்கள்ட்ட கேட்டா ரஷ்யாப்பா அப்படின்னு சொல்லுங்க. இப்ப பாடலை கேட்டுலாம் பார்க்க நேரி வசந்தா அவங்களுடைய விருப்பத்துல.

0: இசையால் இதே நிருப்பம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz-ல 10:18 நிமிடத்துல கேட்டுட்டு இருக்கீங்க. மனம் விரும்புதே நேர்கள் உங்களுடைய விருப்ப பால்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் நாங்கநேரில இருந்து கணேசன் பேசுறேன்.
0: கணேசன் பேசுறது யாருக்கும் தெரியக்கூடாதா என்ன, மெதுவா பேசுறீங்க அப்படிலாம் இல்லையா? ஹலோ ஹலோ கணேசன் சார், இணைப்புல தானே இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ,
1: நாங்கநேரில இருந்து கணேசன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: தாய் வீடுங்கிற படத்துல இருந்து
0: சரிங்க சார், அந்த பாடல் பிளே பண்ணிடலாம். உங்களுக்கான கேள்வி, தமிழ்நாட்டின் திராட்சை சாகுபடிக்கு புகழ்பெற்ற மாவட்டம் எது? ஆப்ஷன் ஏ மதுரை, ஆப்ஷன் பி தேனி.
1: தேனி மேடம்.
0: தேனி மாவட்டம், சரியான பதில். கணேசன் சார் நன்றி, உங்க விருப்ப பாடல் உங்களுக்காக கொடுத்துடலாம். தமிழ்நாட்டோட திராட்சை சாகுபடிக்கு புகழ்பெற்ற மாவட்டமே தேனி தான். ஏன்னா திராட்சை சாகுபடியில் நம்ம தமிழகத்தில் தேனி மாவட்டத்தினுடைய பங்கு மிகப்பெரிய அளவில் இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா வருஷம் முழுவதுமே இந்த திராட்சை விளையக்கூடிய பூமியாக இந்த தேனி மாவட்டம் தான் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேனி மாவட்டத்தில், அதுவும் குறிப்பாக அந்த கம்பம் பள்ளத்தாக்கு தான் திராட்சை சாகுபடிக்கு ரொம்பவே புகழ்பெற்றதாக இருக்குதான். இங்கே விளையக்கூடிய பன்னீர் திராட்சையை கூட கம்பம் பன்னீர் திராட்சை அப்படின்னு ஒரு புவியியல் குறியீடுமே கொடுத்துருக்குறாங்கன்னா, அந்தளவுக்கு சிறப்பான ஒரு விஷயம்தான் இந்த தேனி மாவட்டத்தில் திராட்சை சாகுபடிக்கு புகழ்பெற்றதாக இருக்குது கம்பம். நிகழ்ச்சியில் இப்போ பாடல் நாங்குநேரி கணேசன் அவங்களுடைய விருப்பத்தில் கேட்டலாம். அடுத்து வரக்கூடிய நேர்கான கேள்வி, கடையேழு வள்ளல்களில் மயிலுக்கு போர்வை போர்த்தியவர் யார்? கடையேழு வள்ளல்களில் மயிலுக்கு போர்வை போர்த்தியவர் யார்? பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒளிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
2: ஆபீஸோட வேலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட வேலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ.

0: கோதா சரி.
1: இசையின் வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

8:25 உங்கள் வீட்டில், உங்கள் வாகனத்தில், உங்கள் கடையில், உங்கள் தோட்டத்தில் நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மனம் விரும்புதே. இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0444249868. மறுபடியும் சொல்கிறேன், தொலைபேசி எண் 0444249468. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. இப்போ மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேர சந்திச்சிடலாம். வணக்கம். வள்ளல்கள்ல மயிலுக்கு போர்வை போர்த்தியவர் யார்? ஆப்ஷன் கொடுக்கவா? ஆப்ஷன் ஏ வந்து அதியமான், ஆப்ஷன் பி வந்து பேகன். மயிலுக்கு போர்வை போர்த்தியவர் பேகன். குளிர்ல நடுங்கிட்டு இருந்த மயிலை பார்த்து அப்படியே இறக்கப்பட்டு தான் போர்த்தி இருந்த ராஜா இல்லையா, விலை உயர்ந்த போர்வைய அதற்கு போர்த்தி அழகு பார்த்தவர் தான் இந்த பேகன். பழனி மலைக்கு தலைவராக இருந்திருக்கிறாரு. மழை வளம் பார்க்க அந்த மலையினுடைய காட்டில் அப்படியே போயிட்டு இருக்கும்போது நிறைய மயில்கள் அங்கங்கே திரிஞ்சிட்டு இருந்துச்சான். ஒரு நாள் அப்படி திரிஞ்சிட்டு இருந்த ஒரு மயில் தன்னுடைய தோகையை விரித்து அப்படியே அகவுச்சு, அதனுடைய ஒளியை எழுப்புச்சு. ஆனால் அது குளிரில் நடுங்கித்தான் இப்படி அகவுது அப்படின்னு நினச்ச நம்முடைய பேகன் கடையில் வள்ளலாகிய ஒருத்தர் நேராக அந்த மயில்கிட்ட போய் தான் போட்டிருந்த அந்த போர்வையை எடுத்து அந்த மயிலுக்கு போர்த்திட்டு வந்தாராம். என்ன ஒரு இரக்கம் பார்த்தீங்களா? சூப்பரில் நம்ம இங்கிலீஷில் வரக்கூடிய அடுத்த நேர்கான கேள்வி, தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்ட ஆண்டு எது? தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்ட ஆண்டு எது? இப்போ பாடல் கல்லூத்து சத்யா விருப்பத்தில் கேட்கலாமா?

0: 10:33 நிமிடத்தில் உங்கள் வீட்டில், உங்கள் வாகனத்தில், உங்கள் கடையில், உங்கள் தோட்டத்தில் நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திறனில் விழி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மனம் விரும்புதே. மக்களே, இந்த நிகழ்ச்சியில் மனம் விரும்பிய பாடல்களை தான் கேட்டு ரசிச்சுட்ருக்கிறாங்க. அதாவது சூழலுக்கு ஏற்ற பாடல், காட்சி விருப்பத்தில் பாடல், வரிக்காக, இசைக்காக, இப்படியெல்லாம் நாம் வந்து பாடல்கள் கேட்குறது உண்டு. குறிப்பாக சொல்லுவாங்க இல்லையா, மனசு சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு பாடலுடைய இசையை மட்டும்தான் நம்ம கவனிப்போம், மனசு கொஞ்சம் சோகமாயிருச்சு அப்படின்னா பாடல் வரிகளை கவனிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இருந்தால் கூட காலை நேரத்தில், அது ஞாயிற்றுக்கிழமை, நிறைய பேருக்கு விடுமுறை நாள், வேலை நாளாக இருந்தால் கூட நிகழ்ச்சியை கேட்டுகிட்டே தன்னுடைய வேலையை பார்த்துட்ருப்பீங்க. நம்ம நிகழ்ச்சியில், மனம் விரும்பி நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் யாரு, அவங்க என்ன பாடல விரும்பி கேட்க போறாங்க, கேட்கலாமா அவங்க கிட்டேயே? வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் சுதா பேசுறேன்.
0: உடையாம்பள்ளி சுதா, நல்லா இருக்கிறேங்கம்மா, சொல்லுங்க என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு இதே கோவில் படத்துல இருந்து ஊரோரமா ஆற்று பக்கம் தென்னந்தோப்பு,
0: அந்த எல்லாம் இயற்கை சூழல் சார்ந்த பாடல்களா வருது என்ன?
1: ஆமா, காற்று நல்லா வீசு, கிளைமேட் நல்லா இருக்கு, கொஞ்சம் இருக்கு, கேட்டா நல்லா இருக்கும்ன்ற சந்தோஷத்தா கேக்குறேன்.
0: வா, சூப்பர். வெளியில வந்து அப்படியே நீர்மலை, உள்ள வந்து இசை மலையா கொடுத்துடலாம். தமிழுக்கு ஜம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்ட ஆண்டு எப்ப? 2024. அதுதான் சரியான பதில், சூப்பர், சரியா சொல்லிட்டீங்க சுதா, நன்றி. தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்ட ஆண்டு 2004. இந்திய மொழிகளிலே செம்மொழி அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட முதல் மொழி தமிழ் மொழி. 2004 ஜூன் மாதம் 6 நாடாளுமன்றத்தில் அப்போ குடியரசுத் தலைவராக இருந்தவங்க அப்துல் கலாம் அவர்கள், அவங்க தான் தமிழ் மொழியை செம்மொழியை அறிவித்தாங்க. இந்திய அரசு செம்மொழியை தேர்வு செய்கிறதுக்குன்னே ஒரு 11 தகுதிகளை வச்சிருக்குது. தொன்மை, தனித்தன்மை, பொதுமை பண்புகள், நடுவு நிலைமை, தாய்மை தன்மை, கலை பண்பாட்டுத்தன்மை, தனித்து இயங்கும் தன்மை, இலக்கிய இலக்கண வளம், கலை இலக்கியத்தன்மை, உயர் சிந்தனை, மொழி கோட்பாடு, இப்படி 11 தகுதிகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்ன

அந்த மொழிக்கு நாம் செம்மொழி அந்தஸ்து கொடுக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. அந்த வகையில் பார்க்கும் பொழுது தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து 2004 வழங்கப்பட்டிருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாடல் உங்களுக்காக. யார் விருப்பத்தில் அப்படின்னா உடையம்பலி சுதா அவங்களுடைய விருப்பத்தில் வந்துட்டே இருக்குது. அடுத்து வரக்கூடிய நீருக்கான கேள்வி, அமராவதி அணை எந்த மாவட்டத்தில் இருக்குது? அமராவதி அணை எந்த மாவட்டத்தில் இருக்குது?

குருவிதான் இறைய தேடி போயிருந்தது, பெண் குருவிதான் கூட்டுக்குள்ளே காத்திருந்தது, கிட்ட தேடி ஆண் குருவிதான் வந்து சேர்ந்தது.

0: பண்பலைகளை அள்ளி வழங்கும் ஆகாஷ்வாணி திருநெல் வெளி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz 10:40 ஜாலை கேட்டு இருக்கீங்க. மனம் விரும்புதே மக்களை நிலைய நிகழ்ச்சிகளுள் சில உங்கள் நினைவிருக்கு. இன்று பகல் 12:10-12:50 பெண்கள் மட்டுமே பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி சிநேகிதியே. இன்னைக்கு சிநேகிதியை நிகழ்ச்சி என்ன பேச போறீங்க தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்த தருணம். இன்று பகல் 1 மணிக்கு பாரத பிரதமருடைய நலத்திட்டங்கள் நிகழ்ச்சியில் மகளிர் குழு பெண்கள் ஆண்டுக்கு 1 லட்சம் வருமானம் பெற உதவும் மேம்பாட்டு திட்டம், இதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. 1:10 நலம் தானா நிகழ்ச்சியில் சரி விகித உணவின் முக்கியத்துவம். அதைத் தொடர்ந்து 1:55 நலம் தானா நிகழ்ச்சியில் சிறுநீரக கல் அடைப்பு குறித்த ஆலோசனைகளை வழங்குகிறார் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள். மனமுருவதை நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த முனையர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: நான் விக்கல்பட்டில இருந்து ரேணுகா தேவி பேசுறேன் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன் ரேணுகா தேவி. பாருங்களேன் நிகழ்ச்சி என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு மாய் படத்துல இருந்து தென்னகை ஆளும் ராசாவை பாரு, தேவி மதுரை மீனாட்சி பாரு.
0: பாடல் கொடுத்துடலாம். அமராவதி அணை எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னு
1: கேட்டிருந்தேன். மாவட்டம்
0: அமராவதி அணை திருப்பூர் மாவட்டத்துல உடுமலைப்பேட்டைக்கு தெற்கே 25 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு அமராவதி நகர்ல அமைஞ்சிருக்குது. இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயத்துக்கு உள்ள அமராவதி ஆற்றின் குறுக்கே இந்த அணை கட்டப்பட்டிருக்குது. ஆக அமராவதி அணை திருப்பூர் மாவட்டத்துலதான் இருக்குது. நிகழ்ச்சியில் பாடல் ரேணுகா தேவி விருப்பத்தில் கேட்கறதுக்கு முன்னாடி அடுத்த நேருக்கான கேள்வி, தமிழ்நாட்டில் காகித தொழிலுக்கு புகழ்பெற்ற மாவட்டம் எது? தமிழ்நாட்டில் காகித தொழிலுக்கு புகழ்பெற்ற மாவட்டம் எது?

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: உணர்வுகளின் வெளிப்பாடாய் இனிய நினைவுகளை மீட்டுத் தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
5: ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
6: நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் அன்பு அறிவிப்பாளர் கார்த்திகா அம்மா அவர்களுக்கு நேர பாண்டவர் மங்கலம் பத்தகாளி அம்மன் கோவில் தெரு ஆறுமுகசாமியின் அன்பு கலந்த வணக்கம்.
5: அன்பு கலந்த வணக்கம். சொல்லுங்க, நிகழ்ச்சி என்ன பாடல் வேணும்?
6: சேரன் பாண்டியன் படத்துல இருந்துமா ஏ சம்பா நாத்து அந்த பாட்டு தாங்கம்மா.
5: அந்த பாடல் அப்படியே வயலோரமா நடந்துகிட்டே கேட்டலாமா? கேட்கலாம். சரி, உங்களுக்கான கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தேன் இல்லையா, தமிழ்நாட்டுல காகித தொழிலுக்கு புகழ் பெற்ற மாவட்டம் எது? ஆப்ஷன் கொடுக்கட்டுமா? ஆப்ஷன் ஏ வந்து திருநெல்வேலி, ஆப்ஷன் பி வந்து கரூர். கரூர், சரியான பதில்.
6: கரூர்
5: தான். கரூர் தான்.
6: ரொம்ப சந்தோஷம்,
5: அருமை. நன்றி நன்றி நன்றி. தமிழ்நாட்டில் காகித தொழிலுக்கு புகழ் பெற்ற நகரம் புகழூர். இது வந்து கரூர் மாவட்டத்தில் தான் அமைஞ்சிருக்குது. தென்னிந்தியாவினுடைய மிகப்பெரிய காகித ஆலைகளில் ஒன்றான தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவனம் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் இங்கே தான். கரும்பு சக்கையை வச்சு சுற்றுச்சூழலுக்கு உகந்த முறையில் காகிதங்களை உற்பத்தி செய்கிறதுல உலக அளவில் முன்னணியில் இருக்கக்கூடிய இடம் இந்த புகழூர். இது அமைஞ்சிருக்கக்கூடிய மாவட்டம் கரூர். ஆக தமிழ்நாட்டில் காகித தொழிலுக்கு புகழ்பெற்ற மாவட்டம் கரூர். நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேயருக்கான கேள்வி, அடுத்து வரக்கூடிய நேயருக்கான கேள்வி, தமிழ்நாட்டில் ஆயிரங்கால் மண்டபம் அமைய பெற்ற கோயில் எது? தமிழ்நாட்டில் ஆயிரங்கால் மண்டபம் அமைய பெற்ற கோயில் எது? இப்போ பாடல் ஆறுமுகசாமி அவங்களுடைய விருப்பத்தில். பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி
7: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: 54 நிமிடமாக ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மகாஹெர்ட்ஸ்ல மனம் வருவதை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியோட நிறைவு நேர சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் சார், மாணிக்கவாசன் பேசுறேன்மா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோங்க ஐயா. சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: படம் சாந்தி நிலையம். பாடல் வந்து பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே.
0: கண்டிப்பா
1: நீங்க பறப்பாங்க. நாகேஷ் ராமபிரபா அப்படி ஒரு சினிமா பட்டாளமே இருக்கும்.
0: சூப்பர் சூப்பர், நல்ல நினைவுகளை தந்த ஒரு பாடல்.
1: ரொம்ப அழகா இருக்கும். வானத்துல அந்த பலூன் பறக்கும் போது நல்ல மகிழ்ச்சியா இருக்கும்.
0: சரி சரி, நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, தமிழ்நாட்டுல 1000 கால் மண்டபம் அமைய பெற்ற கோயில் எது?
1: 1000 கால் மண்டபம்னா மதுரை கோயிலா?
0: மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்.
1: மீனாட்சி அம்மன்.
0: சூப்பர் சூப்பர், சரியா சொல்லிட்டீங்க.
1: அவன் டூருக்கு போயிருக்கும் போது அதெல்லாம் போயிருக்கோமா.

0: அதனால நினைவு வந்து சரியா சொல்லிட்டீங்க.
1: அழகர்
0: சூப்பர் சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி, சரியா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள். உங்களுக்கான பால நான் கொடுத்துட்றேன். ஆயிரம் கால் மண்டபத்துக்கு ரொம்பவே புகழ்பெற்ற ஒரு கோயில் அப்படின்னாலே மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் தான். இந்த மண்டபத்தில் கிட்டத்தட்ட 985 நுணுக்கமாக செதுக்கப்பட்ட தூண்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது பழங்கால கலைப்பொருட்கள் கொண்ட அருங்காட்சியகமாகவும் செயல்பட்டுட்டு வருது. தமிழ்நாட்டில் ஆயிரம் கால் மண்டபம்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் மாணிக்க வாசகமா உங்களுடைய விருப்பத்தில் கேட்கலாமா?

மக்களே, மனமருமதி நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டதில் உங்களுக்கு மகிழ்ச்சி, வழங்கியதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. நிகழ்ச்சியை மகிழ்ச்சியாய் வழங்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் செல்ல தோழி கார்த்திகா. இன்னும் சில நொடிகள், 11 மணிக்கு நாம கேட்க இருக்கிறோம் மஞ்சள் பெட்டியின் 111. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடிய மனதின் குரல் நிகழ்ச்சிகள் பற்றிய நேர்களின் கருத்துக்கள். இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6.

நேரம் 12 மணி. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 மற்றும் 12:50 ஸ்நேகிதியே, உங்கள் வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்த தருணம் பற்றி பேச இருக்கிறீங்க. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், மகளிர் குழு, பெண்கள் ஆண்டுக்கு 1 லட்சம் வருமானம் பெற உதவும் மேம்பாட்டு திட்டம். 1:10 நலம்தானாவில் சரிவிகித உணவின் முக்கியத்துவம் பற்றி தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க. தொடர்ந்து நலம்தானாவில் சிறுநீரக கல் அடைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள். 2:15 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் ரிஷிகேஷ்

வளர்ச்சி பற்றிய தகவல் கேட்க இருக்கிறீங்க. 3-2 குக்கு, 4-2 பொதியை தும்பி, 5-2 அரும்பு மொழிகள், 6 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 6:40 பக்தி மாலை, 7 திரையிசை, 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் எழுதியவர் என் முருகேசன் அவர்கள், 7:25 நம்மை சுற்றி, 7:30 பிஃபா 2026 உலக கோப்பை தினசரி நிகழ்வுகள், 7:32 லண்டன் லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 இறுதிப் போட்டியின் நேரடி வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து எமது வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் கேட்கலாம். 7:32 உழவர் உலகம், கால்நடை சிகிச்சை வளாகத்தில் கால்நடை வளர்ப்போருக்கும் கால்நடைகளுக்கும் வழங்கப்படும் சேவைகள் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை சிகிச்சை வளாக இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் ஷிஜி சைமன் அவர்கள். 8:05 இளங்காற்று வாராந்திர நடப்பு நிகழ்வுகள் தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க. 9:15 திரையிசை, 9:30 இலக்கிய சாரல், நருந்தொகையின் 7 வரி பாடல் அழகு, 10 சுகமான ராகங்கள், 11 நிகழ்ச்சி குறிப்புகள். நிகழ்ச்சிகள் யாவையும் கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான். சரி சரி சரி சரி சரி சார்.

0: நேரம் 12:11. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்க கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இன்னைக்கு நம்ம ஸ்நேகிதே நிகழ்ச்சி வழங்குறதுக்காக உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் பிரியமான பிரேமி மற்றும்
1: நான் உங்கள் சசிகலா.
0: சசிகலா சொல்லுங்க, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து ஒரு முக்கியமான தலைப்பை தான் பேச இருக்கிறோம் இல்லையா?
1: முக்கியமான தலைப்பு, ஒரு திருப்பு முனையான தலைப்பு.
0: அதாவது உங்களோட வாழ்க்கையில திருப்பு முனையாக அமைந்த தருணம். நிறைய பேருக்கு நிறைய நிகழ்ச்சிகள், நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கும். அதுல மறக்க முடியாது, இதுதான் என் வாழ்க்கையில திருப்பு முனையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய கருத்துக்களை இங்க கூட பகிர்ந்துக்க கால் பண்ணுங்க. 0462-256-1132
1: மற்றும் முறையின் 0462-256-1133.
0: நம்ம நிகழ்ச்சியில பேச போற முதல் அன்பனையர் என்ன சொல்றாங்க? சரி சசி, நீங்க சொல்லுங்க.
1: திருப்பு முனை அப்படிங்கிறது வந்து ஒரு டைம்ல வந்து நமக்கு எந்த ஒரு அனுபவமே இருக்காது. நாம செய்யறது சரி அப்படின்னு நினைச்சிருப்போம். அடுத்து ஒரு ஸ்டேஜ், இப்ப ஸ்கூல் ஸ்டேஜ்ல இருந்து அடுத்து காலேஜ் ஸ்டேஜுக்கு போகும்போது, ஸ்கூல் டைம்ல நம்ம என்ன தப்பு பண்ணணும் இதெல்லாம் தப்புங்கிறதே நம்ம காலேஜ்ல தான் தெரிய வரும்.
0: கண்டிப்பா.
1: சரி, நான் சொல்றதுக்கு முன்ன நேர் என்ன சொல்றாங்க கேட்டலாம்.
0: வணக்கம். வணக்கம்.
1: ஓகே, உங்களுடைய இணைப்பு வந்து துண்டிக்கப்பட்டுச்சு. நேர்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்ல அழைக்கலாம். இப்போ காலேஜ் டைம்ல நமக்கு அது தெரிய வரும், ஸ்கூல் டைம்ல இதெல்லாம் பண்ணிருப்போம். காலேஜ் முடிச்சு நம்ம வேலைக்கு வருவோம்ல, அப்பதான் நம்ம காலேஜ்ல என்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கறதே தெரிய வரும். அப்படி தெரிய வரக்கூடிய ஒவ்வொரு நொடியுமே நம்மளுக்கு வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான். ஒரு சம்பவம் மட்டும் இல்ல, நிறைய சம்பவம் சேர்ந்ததுதான் நம்மளுடைய
0: இதெல்லாம் பண்ணிருக்கோமா, இப்படி எல்லாம் கோவப்பட்டிருக்கோமா அப்படின்ற மாதிரி தோணும். சரி, நம்ம தோணிகள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டலாம். வணக்கம். வணக்கம்.
1: என்ன ஆச்சு, லைன்ல இருக்கீங்க? லைனுக்கு வந்துட்டு பேசாம இருக்கிறீங்க.
0: சரி நேர்களே, இன்னைக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்த தருணம் பற்றி இங்க கூட பகிர்ந்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. எஜமான் திரைப்படத்திலிருந்து SPB S. ஜானகி பாடிய பாடல் இதோ உங்களுக்காக கேட்டுட்டே நினைச்சிருங்க.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பன்னிரண்டு மணி 20 நிமிடத்துல நீங்க நின்றிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சிநேகிதியை நம்ம நிகழ்ச்சியில பேச போற முதல் அன்பு தோழி, வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க? பார்க்கவி பேசுறீங்களா? சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில திருப்பு முனையாக அமைந்த தருணம்.
2: திருப்பு முனையாக அமைந்த தருணம்னா என்னோட குழந்தை பிறந்த தருணம்.
1: ஓ, சூப்பர் சூப்பர். தாயான தருணம்.
2: அது வந்து ஆமா, அது வந்து மறக்க முடியாது. அது அப்போ வந்து என் கணவர் வந்து என்னை பார்த்து என் மேல அப்போ வந்து எவ்வளவு அன்பு இருக்குங்கிறது வந்து எனக்கு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அவங்க வந்து ரொம்பவே லவ்வா தான் இருப்பாங்க, இருந்தாலும் அந்த நேரத்துல எனக்காண்டி அழுது கண்ணீர் விட்டாங்க. பாப்பாவை பார்த்தேன், இருந்தாலும் உன்னை பாக்குறதுக்காண்டி நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டாங்க.
1: சரிங்க, அதை பார்க்கும் போது அந்த தருணத்தை இன்னும் மறக்க முடியல உங்களால, அப்படிதானே?
2: ஆமா, அப்புறம் எங்க அப்பா கூட இருந்த தருணங்கள் எல்லாம் மறக்க முடியாது.

0: சரிங்க, அதாவது அழகாக சொல்லிட்டீங்க. நீங்கள் அம்மாவாக அந்த தருணத்தை வந்து உங்கள் திருப்பு முனையாக நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு.
1: வணக்கம். வணக்கம். வணக்கம். உங்க லைன் கட்டாச்சு. அடுத்த நேயர் வந்தாச்சு. வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: பழையப்பட்டியிலிருந்து செல்வக்கணிமா.
1: பழையப்பட்டியிலிருந்து செல்வக்கணி. இன்னைக்கு தான் பேசுறீங்களா?
2: இல்லம்மா, நான் நிறைய வாட்டி
1: பேசியிருக்கீங்க. சரி சொல்லுங்க.
2: வந்து நாலு நாள் ஆயிட்டு.
1: ஆ சொல்லுங்க.
2: எனக்கு வந்து என் பேரம் பிறந்ததாம்மா. எனக்கு ஒரு திருப்புமுனை.
1: என்ன என்ன ஒரு சம்பவம் சொல்லுங்க.
2: எங்க வீட்டுல எங்க நான் என் தங்கச்சி தம்பி எல்லாருமே எங்க வீட்டுல பொம்பளை பிள்ளைங்க நிறைய. அதனால பொண்ணுக்கு முதல் முதல்ல பேரம் பிறந்த எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா.
1: அதான் அதான் கேட்டேன். அதான் என்ன அப்படி சிறப்பா சொல்றீங்களே என்ன அப்படின்னு. அது வரைக்கும் எல்லாம் பெண்களே வந்து பாத்திருப்பீங்க.
2: ஆமா, இருந்தாலும் பொம்பளை பிள்ளைங்க.
1: உங்க பேர் என்ன பேர் சொன்னீங்க? டவுன்ல இருந்து
2: பழையப்பட்டை செல்வக்கணி.
1: செல்வக்கணி. ஆ அழகா சொன்னீங்க.
2: எனக்கு ரெண்டு பேரா ரெண்டு பேட்டி இருக்காங்க. இருந்தாலும் அந்த முதல் முதல்ல அந்த பேரன் பிறந்த சந்தோஷத்தை இன்னும் என்னால மறக்க முடியல. பேரனும் டென்த் போயிட்டான். இருந்தாலும் இன்னும் அது ஒரு அது இன்னமும் எனக்கு முதல் கிடைச்ச ஒரு பொசிஷன் மாதிரி.
0: கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க சொல்ற விதத்திலேயே தெரியுது எவ்வளவு சந்தோஷப்படுறீங்க. அந்த தருணம் எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னு. நன்றி மாணிகஷ்ல கலந்துகிட்டதுக்கு.
2: நன்றிமா.
0: நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த அன்பு தோழி யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, முன்னருகே நான் இருந்தால் திரைப்படத்தில் இருந்த கிருஷ்ணராஜ் கே எஸ் சித்ரா பாடிய பாடலை கேட்டு வந்திடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.
4: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பன்னிரண்டு மணி 30 நிமிடத்தில் நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இன்னைக்கு நம்ம ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் உங்கள் வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்த தருணம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில் பேச கால் பண்ணிங்க 0462-256-1132 அல்லது 0462-256-1133 என்ற எண்களுக்கு.
2: பிரேமி, நிறைய பேரை வந்து பார்ப்போம். ஆமாம், நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்கு யாரும் தப்பு பண்ணிட்டா நமக்கு வந்து கோவம் வரும்.
1: ஆமாம், கண்டிப்பாக.
2: ஆனால் அவங்கள பார்க்கும்போது வந்து கோவமே பட மாட்டாங்க.
1: யாராவது அவங்களுக்கு பிடிச்சவங்களா இருந்தா மட்டும்?
2: இல்ல இல்ல, அப்படி கிடையாது. நம்ம ஒரு தவறு நடக்கும்போது கோவப்படுவோம், ஆனா அவங்க வந்து கோவமே பட மாட்டாங்க. கோவப்பட மாட்டாங்க அப்படின்னா அந்த தவறை வந்து சகிச்சுட்டு அவங்களுக்கு என்ன சூழ்நிலையோ அதான் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிப்பாங்க. அப்ப நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஒரு அனுபவம் நம்மளுக்கு கிடைக்கிற டைம் கூட அது ஒரு திருப்பு முனையான டைம் தான். நம்ம அந்த இடத்துல என்ன எடுத்துக்கணும், இவங்களை மாதிரி நம்மளும் கோவப்படக்கூடாது, சகிச்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து டக்குன்னு தோணும். அவங்கள பார்த்து நம்ம கத்துப்போம், நமக்கு தோணும். அது கூட ஒரு

0: டேர்னிங் தான் நமக்கு
1: கண்டிப்பா.
0: ஏன்னா நம்ம லைஃப்ல அது வந்து ஒரு லெசனா வந்து நம்ம எடுத்துக்கிறோம்.
1: இருக்க கூடாது அப்படின்னு
0: நினைக்கிறது கூட இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி விஷயங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து அழகாக்குது இல்லையா.
1: கண்டிப்பா
0: இப்ப நிறைய பேர் வாழ்க்கையை நிறைய டேர்னிங் பாயிண்ட் வந்து அழகாக்கிருக்கும். நபர்களை பொறுத்து, ஏன்னா நாம நாமளா இருப்போம், ஆனா இன்னொருத்தங்க வரும்போது நாம யாருன்னு நமக்கே தெரிய வரும்.
1: சில சமயங்கள்ல நாம செய்யறது சரி அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும், நம்ம சொல்றதுதான் சரி, நம்ம செய்யறதுதான் சரிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம பார்க்கும் போது சில பேரை வியந்து பாத்துருப்போம். சரி, நம்ம தோழிகள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்டலாம். வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம். யார் இங்க இருந்து?
2: வணக்கம் மேடம், முகூர்ல இருந்து ஜோதி பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்கம்மா.
2: நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நர்ஸா இருந்தேன் மேடம்.
0: சரி.
2: அப்போ வந்து பேஷண்டா வந்திருக்காங்க போல எங்க கணவர் தெரியாது.
0: சரி.
2: எத்தனை பேரோ வர்றாங்க போறாங்கல்ல,
0: அதெல்லாம் அவங்களும் ஒருத்தவங்களா வந்திருக்காங்க அப்ப தெரியல.
2: நம்ம அப்ப வந்து அப்படிதான் நினைப்போம், பேஷண்டா தான் எனக்கு அரசியல் தலைவலி வயிற்று வலி கட்டு போறதுக்கு எல்லாமே வருவாங்க. நம்ம அவங்க எல்லாம் மனசுல வச்சுக்க முடியாதுல்ல. இவங்க வந்து பாத்துருப்பாங்க போல இருக்கு. அது எங்களுக்கு எல்லாம் தெரியாது. அப்புறம் வீட்டுக்கு திடீர்னு பெண்ணுக்காக பெண் பார்க்க வந்தாங்க,
0: அப்பதான் தெரிஞ்சிருக்கு. ஆஹா, இங்க வந்தவங்க தானா இது அப்படின்னு.
2: வந்திருக்கீங்களா? நான்லாம் வந்திருக்கேன். நானும் அவ்வளவு கவனிச்சதுல கட்டணம் போட்டு விட்டுருக்கேன்.
1: நாங்களே கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு நாங்க
2: டியூட்டி தான், இதுதான் பாப்பேன். அதனால தெரியல, அவங்க சொன்ன பிறகுதான் தெரியுது.
0: அது ஒரு டேர்னிங் தான் உண்மையில இல்லையா?
2: அது எனக்கு வர முடியாது, கணவரா கிடைச்சு பேஷண்டே கணவரா வந்து
0: டேர்னிங்.
1: கண்டிப்பா இது வந்து ஒரு அபூர்வமான நிகழ்வுன்னு கூட சொல்லலாம். ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
2: நன்றி மேடம்.
0: பிரேமி, நம்ம தனிமையில இருக்கும் போதும் நம்மள நாமே நாம தான் சரி சரி அப்படின்னு நம்ம ஒரு வழியில நம்ம ஒரு கொள்கையை வச்சுட்டு போயிருப்போம். ஆனா இன்னொரு நபரை சந்திக்கும் போதுதான் நம்மளோட பலம் என்ன, பலவீனம் என்ன. ஏன்னா அவங்க கிட்ட நம்ம பேசும்போது நம்மளோட இவங்க பெட்டரா இன்னும் நல்லா செயல்படுறாங்களே, நம்ம இதெல்லாம் தப்பு பண்ணிருக்கோமோ, ஆனா நம்ம அதை சரின்னு நினைச்சு போயிட்டு இருந்திருப்போம். நம்மள நாம இன்னொருத்தங்களை பார்த்து வந்து அந்த திருத்தி கொள்ளக்கூடிய டைம் கூட நம்ம வாழ்க்கையோட ஒரு டேர்னிங் தான். இன்னும் உணர்வுகள் இல்ல சொல்றாங்கன்னு கேட்கலாம். அதுக்கு முன்னால பாடல் வந்துட்டே இருக்கு.
1: உன்னுடன் திரைப்படத்துல இருந்து எஸ்பிபி ஹரிணி பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: ஸ்நேகிதியை நிகழ்ச்சி கேட்டீர்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி
0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களின் மேம்பாட்டிற்காக உழைத்தவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். மகளிருக்கான அதிகாரம் குறித்து கருத்தொற்றுமையை ஏற்படுத்தும் முயற்சியை பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு மேற்கொண்டுள்ளது. நவீன பன்முக வேளாண் சாகுபடி முறைகளுக்கான 7 நாள் பயிற்சி இன்று ஹிமாச்சல பிரதேசத்தில் தொடங்கியது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் பிறந்த நாளையொட்டி தலைவர்கள் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களை உயர்த்துவதற்கான அரும்பணியை ராம்விலாஸ் பாஸ்வான் மேற்கொண்டார் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் அர்ப்பணிப்போடு கடமையாற்றியவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா விடுத்துள்ள செய்தியில் தமது வாழ்க்கையை ஏழை எளிய மக்களின் நலனுக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்று குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயக மாண்புகளையும் மக்களின் உரிமைகளையும் பாதுகாப்பதற்கான போராட்டத்தில் அவர் ஈடுபட்டார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயகத்திற்கு அவர் ஆற்றியுள்ள பங்கு எதிர்கால சந்ததி

0: ஊக்கமளிக்கும் வகையில் இருப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ராம்விலாஸ் பாஸ்வான் தனது வாழ்க்கையை சமூக நீதி மற்றும் ஜனநாயக மாண்புகளை பாதுகாக்கவும், ஷெட்யூல்டு வகுப்பினர், பிற்படுத்தப்பட்டோர் உள்ளிட்ட பின்தங்கிய வகுப்பினரின் நலனுக்காகவும் அவர் அரும்பாடுபட்டவர் என்று கூறியுள்ளார். மனித உணர்வுகளுக்கு மிகுந்த மதிப்பளித்து வந்த அவர், அரசு நிர்வாகத்தில் சிறந்த கொள்கைகளை வடிவமைத்துக் கொடுத்தவர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். இந்தியா தலைமையேற்று நடத்தும் 2 நாள் பிரிக்ஸ் மகளிர் செயற்குழு கூட்டம் நாளை கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. இது தொடர்பாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் முக்கிய அதிகாரிகள் இதில் பங்கேற்று மகளிருக்கான அதிகாரங்கள் குறித்தும் மகளிர் தலைமையிலான வளர்ச்சி குறித்தும் எடுத்துரைக்க உள்ளனர். மகளிர் தலைமையிலான மேம்பாட்டிற்கு ஒத்துழைப்பை ஏற்படுத்தும் ஒரு வாய்ப்பாகவும் பிரிக்ஸ் மகளிர் செயற்குழு கூட்டம் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மின்னணு மற்றும் நிதி கட்டமைப்பில் பெண்களின் ஆக்கப்பூர்வமான பங்கு குறித்தும் அவர்களின் செயல்திறனை மேம்படுத்தி தொழில் முனைவோராக ஊக்குவிப்பது குறித்தும் விவாதிக்கப்படுகிறது. உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து மற்றும் பருவநிலை செயல்பாடுகளில் மகளிரை கொண்டுவருவது குறித்தும் இதில் விவாதிக்கப்படுகிறது. இம்மாதம் 8-9 தேதிகளில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் நாடுகளின் பெண் அமைச்சர்கள் கூட்டத்திற்கு முன்னோடியாக இந்த செயற்குழு கூட்டம் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள அமர்நாத் கோவில் புனித யாத்திரை தொடங்கி கடந்த 2 நாட்களில் 32,000 மேற்பட்ட பக்தர்கள் பனிலிங்கத்தை தரிசித்துள்ளனர். நேற்று மட்டும் 20,000 மேற்பட்டோர் லிங்கத்தை வழிபட்டனர். இது கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு கூடுதலாக யாத்திரிகர்கள் வர தொடங்கியுள்ளனர். அமர்நாத் யாத்திரைக்கான பதிவுகளும் அதிகரித்துள்ளன. நேற்று 2ஆம் நாள் யாத்திரையில் 14,000 ஆண்கள், 4,000 பெண்கள், 380 குழந்தைகள், 142 சாதுக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். 480 மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே 4வது கட்ட யாத்ரிகர்கள் குழு பகவதி நகர் முகாமில் இருந்து இன்று அதிகாலை புறப்பட்டனர். இதில் 6,700 மேற்பட்ட யாத்ரிகர்கள் 291 வாகனங்களில் பயணித்து வருகின்றனர். 4,131 யாத்ரிகர்கள் பெஹல்காம் வரியாக புனித யாத்திரை மேற்கொண்டுள்ளனர். அமர்நாத் யாத்திரையை ஒட்டி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. யாத்ரிகர்களுக்கு தேவையான வசதிகளை ஜம்மு காஷ்மீர் அரசு ஏற்பாடு செய்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நவீன பன்முக வேளாண் சாகுபடி முறைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் ஹிமாச்சல பிரதேச மாநிலம் பாலம்பூரில் 7 நாள் பயிற்சி இன்று தொடங்கியது. 40க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொள்ளும் இந்த பயிற்சி திட்டத்தில் நவீன வேளாண் உத்திகளை பயன்படுத்தி விளைச்சலை பெருக்குவது, இயற்கை வேளாண் சாகுபடி முறைகள் உள்ளிட்டவற்றில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. காளான் சாகுபடி, தேனீ வளர்ப்பு, பாதுகாக்கப்பட்ட கட்டமைப்பில் பயிர் சாகுபடி, தோட்டக்கலை பயிர் அபிவிருத்தி, ஒருங்கிணைந்த சாகுபடி முறைகள், வேளாண் பொருட்களில் மதிப்பு கூட்டுவதற்கான தொழில்நுட்பம் உள்ளிட்டவையும் இந்த பயிற்சி திட்டத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்த பயிற்சி முகாமில் பங்கேற்று பேசிய ஜம்மு காஷ்மீர் தலைமை வேளாண் அதிகாரி திரு ரஜோரி ராஜேஷ் வர்மா, விவசாயிகளுக்கு கற்றுத்தரப்படும் தொழில்நுட்ப உத்திகள் அனைத்தும் முறையாக ஆய்வு செய்யப்பட்ட பின்னரே நடைமுறைக்கு கொண்டுவரப்படுவதாக தெரிவித்தார். இந்த பயிற்சி திட்டத்தை விவசாயிகள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொண்டு தரமான வேளாண் உற்பத்தியை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அமெரிக்காவின் வளர்ச்சி மற்றும் விண்வெளி திட்டங்களுக்கு உத்வேகம் அளிக்கப்படும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் 250வது ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டத்தையொட்டி அந்நாட்டு ராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி பேசிய அவர், ராணுவம் பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்ப திறனை மேம்படுத்தவும், சந்திரன் மற்றும் செவ்வாய்க்கு விண்வெளி பயண திட்டம் உள்ளிட்ட அனைத்து திட்டங்களும் வலுப்படுத்தப்படும் என்றும் திரு டிரம்ப் கூறியுள்ளார். ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தையொட்டி ரஷ்ய அதிபர் திரு டொனால்டு டிரம்பிற்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தையில் யுக்ரைன் சூழல் குறித்தும் இரு தலைவர்களும் பேசியதாக ரஷ்ய அதிபர் அலுவலகம் கூறியுள்ளது. யுக்ரைனில் ரஷ்ய படையினர் தொடர்ந்து முன்னேறி வருவதாகவும்,

சில ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவின் நிலைப்பாட்டை சரியாக புரிந்து கொள்ளாமல் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். ராணுவ அரசியல் மற்றும் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்தனர். இது தொடர்பான தகவல்களை தொடர்ந்து பரிமாறிக்கொள்ளவும் இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டுள்ளதாக ரஷ்ய அதிபர் மாளிகை தெரிவித்துள்ளது. யுக்ரைன் பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் விரைந்து தீர்வு காண முயற்சிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் வலியுறுத்தியதாகவும் ரஷ்ய அதிபர் மாளிகை கூறியுள்ளது. வெனிசுவேலாவில் ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 2954 உயர்ந்துள்ளது. 16,000 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்த தகவலை தெரிவித்த வெனிசுவேலா தேசிய சபைத் தலைவர் ஜார்ஜ் ரொட்ரிக்ஸ் 16,000 மேற்பட்ட மக்கள் வீடுகளை இழந்துள்ளதாக கூறியுள்ளார். மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். வெனிசுவேலாவின் இடைக்கால அதிபர் பெல்சி ரோட்ரிக்ஸ் இந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்த மக்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் 7 துக்கம் அனுசரிக்கப்படுவதாக அறிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் அடுத்த சில நாட்களில் பருவமழை தீவிரமடையும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக நாட்டின் மத்திய பகுதி மாநிலங்களில் அடுத்த 5 மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் ஆகிய பகுதிகளில் வலுப்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத், கொன்கன், கோவா, மத்திய பிரதேசம், ஒடிஷா ஆகிய பகுதிகளில் ஆங்காங்கே கன மற்றும் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கட், கிழக்கு மத்திய பிரதேசம், கிழக்கு ராஜஸ்தான், கர்நாடகா, தெலங்கானா, விதர்பா ஆகிய இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளம், மாஹே, கடலோர ஆந்திரா ஆகிய இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், மணிப்பூர், மிசோரம், ராஜஸ்தான் ஆகிய இடங்களிலும் ஆங்காங்கே கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் மும்பையில் கடந்த 4 கனமழை பெய்து வருகிறது. இதுவரை 59 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மும்பை புறநகர் பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக 31 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மும்பை கடலோர பகுதிகள், தானே ஆகிய இடங்களில் கடுமையான சூறைக்காற்று வீசுவதால் அப்பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. 10,000 மேற்பட்டோர் தேங்கிய நீரை அப்புறப்படுத்துதல், போக்குவரத்திற்கு ஏதுவாக சாலைகள் சீரமைத்தல் உள்ளிட்ட பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மும்பை, தானே, பால்கர் மாவட்டங்கள் மற்றும் வனப்பகுதிகளில் அடுத்த 2 மிக கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ராய்கடில் உள்ள சாவித்ரி, குண்டலிகா, அல்ஹாஸ் ஆகிய முக்கிய ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. மகாத் பகுதியில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. கொன்கன் பகுதியில் பெய்து வரும் கனமழையால் அங்குள்ள அணைகள் நிரம்பியுள்ளன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் பராகுவேவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பிலடெல்பியாவில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்றுப் போட்டியில் 1-0 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் வெற்றி பெற்றது. காலிறுதியில் பிரான்ஸ் மொரோக்கோவை சந்திக்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களின் மேம்பாட்டிற்காக உழைத்தவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். மகளிருக்கான அதிகாரம் குறித்து கருத்தொற்றுமையை ஏற்படுத்தும் முயற்சியை பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு மேற்கொண்டுள்ளது. நவீன பன்முக வேளாண் சாகுபடி முறைகளுக்கான 7 பயிற்சி இன்று ஹிமாச்சல பிரதேசத்தில் தொடங்கியது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz-ல் ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: மாமா, என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம சீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
4: சீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
6: நம்ம நிலை இப்ப ஜுலிக்கும் நிலையா இருக்க போகுது.
7: எப்படி?
6: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல July 3, 4, and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
8: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.

0: 2:51 நீங்கள் இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியை நம்ம நிகழ்ச்சி பேச போற அடுத்த அன்பு நேயர், வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
1: பாளையங்கட்டா கோணிகபுரத்துல இருந்து மாரியம்மா பேசுறேங்க.
0: சொல்லுங்கம்மா,
1: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் கேக்கல.
2: அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்த தருணம். திருமணத்துக்கு அப்புறம் வந்து படிச்சு எக்ஸாம் எழுதி வேலைக்கே போயிருப்பாங்க.
1: ஒருத்தருக்கும்
2: இப்ப நீங்க ஏதாவது தொழில் செஞ்சு ஏதாவது விஷயம் பண்றீங்களா? சரி,
1: பூ கட்டிட்டு இருக்கேங்க.
0: அருமைங்க, நன்றி. நிகழ்ச்சியில கலந்துகிட்டது
1: ரொம்ப நன்றி.
0: நன்றி.

0: நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விபரங்களுக்கு தொலைபேசி எண் 0442498645 விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் தோழிகள்லாம் அட்டகாசமாக கலந்துக்கிட்டு அவங்களுடைய திருப்பு முனையாக அமைந்த தருணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பேசின அத்தனை அன்புள்ளங்களுக்கும் நம்ம நன்றியை சொல்லிக்கலாம்.
1: அதுவும் இன்றைக்கி வந்து உங்கள் வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்த தருணம் சொல்லும் போது தோழிகள் கலந்துக்கிட்டவங்க அவங்களுடைய அனுபவத்தை வந்து சொன்னாங்க. அதாவது பெண்கள் எல்லோருமே வந்து ஒரு விஷயம் உதாரணமாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துல வந்து ஒரு மரமாக இருப்போம், வீட்டில் பிறந்த வீட்டில் வந்து மரமாக இருப்போம். நம்ம வந்து அப்படியே வேரோடு பிடுங்கி இன்னொரு இடத்துல வைக்கப்போ அந்த இடத்துல பசுமையாக தழுக்கவும் செய்யலாம், தளரவும் வந்து செய்யலாம். அது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான மாற்றத்தை கொடுத்துருக்கோம். பொதுவாக பெண்கள் அப்படின்னு சொன்னாலே அவங்களுடைய திருப்பு முனை திருமணமாக தான் இருக்கும். அதில் தான் அவங்க மாற்றத்தையே வந்து பார்ப்பாங்க. ஏன்னா சுதந்திரமாகவும் நமக்கு பிடிச்ச மாதிரியும் வாழ்க்கையுமே வந்து வாழ்ந்திருப்பாங்க. திருமணத்தில் அவங்களுக்கு திருப்பு முனையாக அமைஞ்சிருக்கும். அவங்க அப்பா அம்மா கூட இருந்திருக்கும் போது சில விஷயங்கள் கிடைக்காம இருந்திருக்கலாம். அது திருமணத்துக்கு அப்புறம் சிலருக்கு கிடைச்சிருக்கவும் செய்யலாம். அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள்லாம் இருந்திருக்கும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எல்லாருக்குமே நன்றி சொல்லி இன்னைக்கு ஸ்நேகிதிய நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுக்கலாம்.
0: இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று லட்சாதிபதி சகோதரி திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்திய அரசின் தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் மூலம் செயல்படுத்தப்படும் முக்கிய முயற்சிகளில் ஒன்றாக லட்சாதிபதி சகோதரி திட்டம் உள்ளது. கிராமப்புறங்களில் உள்ள பெண்களை பொருளாதார ரீதியாக வலுப்படுத்தி அவர்கள் தன்னிறைவை பெற்ற தொழில் முனைவோராக உருவாக்க வேண்டும் என்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டத்தின் கீழ் சுய உதவி குழுக்களில் உள்ள பெண்கள் ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 100,000 ரூபாய் அல்லது அதற்கு மேற்பட்ட நிலையான குடும்ப வருமானத்தை பெறுவதற்கு தேவையான பயிற்சிகள், நிதி உதவி, தொழில்நுட்பம் மற்றும் சந்தை வசதிகள் வழங்கப்படுகின்றன. லட்சாதிபதி சகோதரி திட்டத்தில் ஆண்டுக்கு 100,000 ரூபாய் அல்லது அதற்கு மேற்பட்ட குடும்ப வருமானம் பெறவும், குறைந்தது 4 விவசாய பருவங்கள் அல்லது தொழில் சுழற்சிகளில் அந்த வருமானம்

0: தொடர்ந்து கிடைத்திருக்கவும், சராசரி மாத வருமானம் 10,000 ரூபாயை விட அதிகமாக இருத்தல் என்பதையும், அந்த வருமானம் நிலையான முறையில் கிடைக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு இந்த லட்சாதிபதி சகோதரி திட்டம் செயல்படுகிறது. லட்சாதிபதி சகோதரி திட்டமானது ஊரக வளர்ச்சித்துறை, வேளாண்மை துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, தோட்டக்கலைத்துறை, மீன்வளத்துறை, உணவு பதப்படுத்துதல் துறை, வங்கிகள், நபார்ட், மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம், தனியார் நிறுவனங்கள், அரசு சாரா அமைப்புகளுடன் இணைந்து இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. லட்சாதிபதி சகோதரி திட்டமானது கிராமப்புற பெண்களுக்கு தன்னம்பிக்கை, பொருளாதார சுதந்திரம், தலைமைத்துவ திறன், சமூக அக்கறை, வளங்களை திறம்பட பயன்படுத்துதல், தொழில் முனைவு மனப்பான்மை, சேமிப்பு பழக்கம் ஆகியவற்றை மேம்படுத்துகிறது. இதன் மூலம் கிராமப்புற பெண்களின் வருமானத்தை உயர்த்தி அவர்கள் தன்னிறைவு பெற்ற தொழில் முனைவோராக வளர்ந்து நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பதே இதன் நோக்கமாகும். கிராமப்புறங்களில் உள்ள சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்களுக்கு டிஜிட்டல் முறையில் அதிகாரம் அளிக்கும் நோக்கில் ஷி லீப்ஸ் என்ற புதிய செயலி தொடங்கப்பட்டுள்ளது. இந்த செயலியானது சுய உதவி குழுக்கள், கிராம அமைப்புகள், கூட்டமைப்புகளின் பல்வேறு செயல்பாடுகளை டிஜிட்டல் மயமாக்க உதவுகிறது. இந்த டிஜிட்டல் தளம் நாடு முழுவதும் உள்ள கிராமப்புற பெண் தொழில் முனைவோருக்கு முழுமையான அதிகாரம் அளித்தல், பெண்களால் நடத்தப்படும் புத்தொழில் நிறுவனங்களை வலுப்படுத்துதல் ஆகியவற்றை முக்கிய நோக்கங்களாக கொண்டுள்ளது. கிராமப்புற உற்பத்தியாளர்களை முறையான மதிப்பு கட்டமைப்புகளுடன் இணைத்தல், சுய உதவி குழு உறுப்பினர்களின் குடும்பங்களின் நிதிநிலையை மேம்படுத்துதல், கிராமப்புற தொழில் முனைவோர் குறித்து தரவுகளை ஒருங்கிணைத்தல் ஆகிய நடவடிக்கைகளும் இந்த செயலியின் வாயிலாக மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த செயலி 34 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் சேவைகளை வழங்க உள்ளது. இது பொருளாதார நடவடிக்கைகளை நிகழ் நேரத்தில் கண்காணித்து உள்ளூர் மற்றும் தேசிய அளவிலான கொள்கை முடிவுகளை எடுக்க பேருதவியாக இருக்கும். பெண்களின் வருமான வளர்ச்சி, தொழில் திறனை கண்காணிப்பதன் மூலம் லட்சாதிபதி சகோதரி திட்டத்தை இச்செயலி வலுப்படுத்தும். மத்திய அரசு லட்சாதிபதி சகோதரி திட்டத்தின் இலக்கினை 3 கோடியிலிருந்து 6 கோடி பெண்களாக அண்மையில் உயர்த்தியுள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளில் லட்சாதிபதி பெண்களின் நல்வாழ்விற்காக 10,00,000 கோடி ரூபாய் நிதி வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது. இது பெண்களின் மேம்பாட்டிற்கான மத்திய அரசின் முயற்சியாகும். டிஜிட்டல் உள்கட்டமைப்பு, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து உள்ளடக்கிய நிலையான கிராமப்புற மேம்பாட்டிற்கான முக்கிய உந்து சக்தியாக ஷீ லீப்ஸ் திகழும். லட்சாதிபதி சகோதரி திட்டம் என்பது ஒரு வருமான உயர்வு திட்டம் மட்டுமல்ல, இது கிராமப்புற பெண்களின் சமூக, பொருளாதார மற்றும் தொழில் முனைவு முன்னேற்றத்தை உறுதி செய்யும் ஒரு முழுமையான பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பு முயற்சியாகும். சுய உதவி குழுக்கள், திறன் மேம்பாடு, நிதி ஆதரவு, சந்தை இணைப்பு மற்றும் அரசு தனியார் ஒருங்கிணைப்பு ஆகியவற்றின் மூலம் பெண்கள் நிலையான வருமானத்தை ஈட்டி தன்னம்பிக்கை மிக்க தலைவர்களாகவும் தங்கள் சமூகத்திற்கு முன் உதாரணமாகவும் உருவாக லட்சாதிபதி சகோதரி திட்டம் வழிவகுக்கிறது. பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று லட்சாதிபதி சகோதரி திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: This is Akashvani, the news read by Naresh Magu. The government has issued a stern notice to Meta on child sexual exploitative and abuse material seen in paid ads on social networking site Instagram. Official sources said government has ordered Instagram to disable all ads and content promoting and facilitating access to CSEM. Ministry of Electronics and IT has demanded a detailed explanation from Meta within 7 days. Earlier, the ministry had taken cognizance of reports that Instagram showcased certain objectionable material that promoted child sexual abuse and issued directions to officials to seek a response from Meta. Government has withdrawn the emergency curbs on natural gas supplies after liquefied natural gas LNG shipments through the Strait of Hormuz resumed following a ceasefire in the West Asia conflict. In a notification, Ministry of Petroleum and Natural Gas said the Natural Gas Supply Regulation Order 2026 has been amended, removing key emergency provisions that had allowed the government to prioritize the allocation of domestically produced natural gas and imported LNG. The emergency order was issued in March this year under the Essential Commodities Act. Union Minister of Rural Development Shivraj Singh

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:11. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்க கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி நலம்தானா. இன்றைக்கி நம்ம நலம்தானா நிகழ்ச்சியில் சரிவிகித உணவின் முக்கியத்துவம் பற்றி தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அதாவது உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு நம்ம முன்னோர்கள் சொன்னது சும்மா இல்லைங்க. இன்றைக்கி நம்ம வாழ்க்கை வேகமாயிடுச்சு. காலையில் அவசரமாக கிளம்புறது, மதியம் நேரத்துக்கு சாப்பிடாமல் இருக்கிறது, இரவு தாமதமாக அதிகமாக சாப்பிட்றது, இதெல்லாம்

பலருக்கும் வழக்கமாயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். ஆனால் உடம்பு நல்லா இருக்கணும்னா வயிறு நிரம்புறதால மட்டும் போதாது, உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் சரியான அளவில் கிடைக்கணும். அதுதான் சரிவிகித உணவு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு சரிவிகித உணவு பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. உரிமை குரல் திரைப்படத்திலிருந்து கேஜே யேசுதாஸ் மற்றும் பி சுசிலா பாடிய பாடல் கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

சரியான அளவில் இருக்கும் உணவு தான் சரிவிகித உணவு. அரிசி அல்லது சிறுதானியங்கள் உடலுக்கு சக்தி தரும் உணவாக இருக்கும். பருப்பு, பயறு, முட்டை, பால் போன்றவை தசைகளை வளர்க்குங்க. கீரைகள், காய்கறிகள், பழங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். விதைகள், பருப்புகள், நல்லெண்ணெய் போன்றவை நல்ல கொழுப்பை வழங்கும். ஒரே மாதிரியான உணவை தினமும் சாப்பிடாம பல வகை உணவுகளை மாறி மாறி சேர்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. சரிவிகித உணவை சாப்பிட்றதால என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல உடலுக்கு தேவையான சக்தி கிடைக்கும், குழந்தைகளுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்குங்க, படிக்கிற மாணவர்களுக்கு கவனிக்கும் திறன் அதிகரிக்கும், வேலை செய்கிறவங்களுக்கு சோர்வு குறையும், நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படும், உடல் எடையை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுங்க, சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம் மற்றும் இருதய நோய் போன்ற தொற்றாத நோய்கள் வருவதற்கான அபாயத்தையும் குறைக்க உதவுது இந்த சரிவிகித உணவு. இன்னும் கூட தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கர்ணன் திரைப்படத்திலிருந்து. கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

1:16 நீங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நலம்தானா, இன்றைக்கி நம்ம நலம்தானா நிகழ்ச்சியில் சரிவிகித உணவின் முக்கியத்துவம் பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்கிறோம். நம்ம உடலுக்கு தேவையான மாவுசத்து, புரதச்சத்து, நல்ல கொழுப்பு, வைட்டமின்கள், தாதுக்கள், நார்ச்சத்து, தண்ணீர், இவை எல்லாமே

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒரு மணி 22 நிமிடத்தில் நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நலம்தானா, இன்னைக்கு நம்ம நலம்தானா நிகழ்ச்சியில் சரிவிகித உணவின் முக்கியத்துவம் பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோங்க. குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள் ஒவ்வொருவருக்கும் உணவு தேவை வேறுபடுங்க. குழந்தைகளுக்கு புரதச்சத்து கால்சியம் நிறைந்த உணவு அவசியம். கர்ப்பிணி பெண்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி சத்தான உணவை எடுத்துக்கொள்ளணும். முதியவர்கள் எளிதில் செரிக்கும் நார்ச்சத்து அதிகமுள்ள உணவுகளை சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க. அதுபோல் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பதும் தினசரி உடற்பயிற்சி செய்வதும் நல்ல ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே முக்கியம். இன்னும் கூட தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. அவன் ஒரு சரித்திரம் திரைப்படத்திலிருந்து TMS மற்றும் விஜய் பாடிய பாடல் கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: 1:29 நீங்க இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நலம்தானா, இன்னைக்கு நம்ம நலம்தானா நிகழ்ச்சியில சரிவிகித உணவு உணவின் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோங்க. சரிவிகித உணவு சாப்பிடும் போது கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலை உணவை தவிர்க்க கூடாது, தினமும் குறைஞ்சது 2 அல்லது 3 வகை காய்கறிகளையும் 1 அல்லது 2 வகை பழங்களையும் சேர்த்துக்கணுங்க. அதிக உப்பு சர்க்கரை எண்ணெய் நிறைந்த உணவுகளை அளவோடு சாப்பிடணும். குளிர்பானங்களுக்கு பதிலாக தண்ணீர் அப்படி இல்லைனா மோர் இதெல்லாம் குடிக்கலாம். ஆரோக்கியமான பானங்களை தேர்வு செய்யணும். முடிஞ்சவரை வீட்டில் சமைத்த உணவை சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. இன்னும் தெரிஞ்சுக்கலாம். இப்ப உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: மாமா, என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சரிவிகித உணவின் முக்கியத்துவம் பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு பெரிய

செலவுலாம் தேவையில்லைங்க. சரியான உணவு பழக்கம் இருந்தாலே போதும். நம்ம தட்டில் இருக்கும் உணவு வண்ணமயமாக இருந்தால் அதில் பலவிதமான சத்துக்கள் இருக்க வாய்ப்பு அதிகம். இன்று முதல் ஒரு சிறிய மாற்றம் செய்யலாமா? தினமும் ஒரு கீரை, ஒரு பழம், போதுமான காய்கறி, பருப்பு வகைகள், தண்ணீர் இவற்றை நம்ம உணவில் தவறாமல் சேர்த்துக்கணுங்க. சரி விகித உணவை பின்பற்றுவோம், ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வோம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

1:41 நீங்க நினைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நலம்தானா. இன்னைக்கு நம்ம நலம்தானா நிகழ்ச்சியில சரிவிகித உணவின் முக்கியத்துவம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். வரப்போற பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள், வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை இந்தோனேஷியா செல்கிறார். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கு 25,000 கோடி ரூபாய் நிதி இன்று விடுவிக்கப்பட்டதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் கோரிக்கை மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். நெல்லை கூடங்குளம் முதலாவது அணுமின் உலையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பழுது சீரமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு பிரான்ஸ், மொராக்கோ நாடுகள் முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை இந்தோனேஷியா செல்கிறார். அந்நாட்டு அதிபர் பிரபாவோ சுபியாண்டோவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளும் பிரதமர் இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடுகிறார். இரு நாடுகளுக்கிடையே கடல்சார் பாதுகாப்பு, விண்வெளி ஒத்துழைப்பு, அறிவியல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளன. இரு நாடுகளுக்கிடையே $30 பில்லியன் வர்த்தகம் நடைபெறும் நிலையில் இதனை மேலும் அதிகரிக்க பிரதமரின் பயணம் வழிகோலுவதுடன் பரஸ்பர முதலீடுகள் அதிகரித்து சுகாதாரம், திறன் மேம்பாடு, கல்விசார் நடவடிக்கைகள் மேம்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் 2025 நாடு முழுவதும் கடந்த 1ஆம் தேதி முதல் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். இத்திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கு 25,000 கோடி ரூபாய் நிதியை காணொலி மூலம் இன்று விடுவித்து பேசிய அவர், அடுத்த 5 ஆண்டுகளில் இத்திட்டத்தின் கீழ்

0: 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் 7.5 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்றார். இதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதிப்படும் என்றார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கத்தார், பஹ்ரைன், குவைத், ஓமன் நாடுகளுக்கு 6 நாள் பயணமாக இன்று புறப்படுகிறார். இப்பயணத்தின்போது அந்நாட்டு தலைவர்களை சந்திக்கும் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பாக முக்கிய பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். மண்டல அளவிலான வளர்ச்சி வாய்ப்புகளை மேம்படுத்துவது தொடர்பான வழிமுறைகள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படும். மகளிர் ஆளுமை மற்றும் மகளிர் சார்ந்த மேம்பாடு தொடர்பான பிரிக்ஸ் மகளிர் பணிக்குழு கூட்டம் கேரள மாநிலம் கொச்சியில் நாளை தொடங்குகிறது. மத்திய மகளிர் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள இக்கூட்டத்தில் பிரேசில், ரஷ்யா, சீனா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளின் உயர் அதிகாரிகள் பங்கேற்கின்றனர். நாடுகளுக்கிடையே மகளிர் மேம்பாட்டின் ஒத்துழைப்பு வலிமைப்படுத்தி முன்னுரிமை திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து இதில் விவாதிக்கப்படும். உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு ஆளுமை பேச்சுவார்த்தைகள் சுவிட்சர்லாந்தில் நாளை தொடங்குகிறது. மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் தலைமையிலான இந்திய குழு இதில் பங்கேற்கிறது. இந்த ஆண்டிற்கான அமர்நாத் புனித யாத்திரையில் கடந்த 2 நாட்களில் மட்டும் 32,313 பக்தர்கள் பனிலிங்க தரிசனம் மேற்கொண்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவு செய்யும் வகையில் அரசு முனைப்புடன் செயல்படுவதாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கவுண்டம்பாளையத்தில் புதிய நியாய விலை கடையை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், பொதுமக்களின் கோரிக்கை மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். இதன் ஒரு பகுதியாக அனைத்து சமுதாய மக்களை சந்திப்பதுடன் முதலமைச்சரின் நேரடி கண்காணிப்பில் வரும் 22ஆம் தேதி வரை துறை சார்ந்த ஆய்வுப் பணிகள் நடைபெறுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் குடமுழுக்கு விழாவிற்கான ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பழமுதிர் சோலை அருள்மிகு சோலைமலை முருகன் திருக்கோவில் குடமுழுக்கு விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளதாக கூறினார்.
2: கும்பாபிஷேகம் வந்து சிறப்பாக நடந்து முடிஞ்சிருச்சு. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காலையிலிருந்து வந்து இங்க இருக்காங்க. ஏற்பாடுகள் எல்லாம் சிறப்பா இருக்கு. பக்தர்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் இங்க அடிப்படை வசதிகள் எல்லாமே செய்யப்பட்டிருக்கு. கண்டிப்பா அடுத்தடுத்த பல கும்பாபிஷேகங்கள் நடக்கிறது. மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் இருக்கு. அதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருது.
0: நெல்லை கூடங்குளம் முதலாவது அணுமின் உலையில் சீரமைப்பு பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. நேற்று மாலை முதலாவது அணு உலையில் பழுது ஏற்பட்டதை அடுத்து 1000 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்திய ரஷ்ய தொழில்நுட்ப வல்லுநர் குழு பழுதை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நெல்லை மாவட்டம் கூலங்குளத்தில் தலா 1000 மெகாவாட் மின்சார உற்பத்தி திறன் கொண்ட 2 அணு உலைகள் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் முதலாவது அணு உலையில் நேற்று மாலை ஜெனரேட்டர் பாதுகாப்பு அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய 562 மெகாவாட் மின்சாரம் கிடைப்பதில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பழுதை சரி செய்யும் பணியில் இந்தியா மற்றும் ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்கள் இணைந்து தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகை பேரியில் தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையிலிருந்து பாதுகாப்பாக அமோனியா வாயு அகற்றும் பணிகள் 2வது நாளாக இன்றும் நடைபெற்று வருகிறது. தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் 30 பேருடன் தமிழக பேரிடர் மீட்புக் குழுவினர் 21 பேர் இணைந்து இப்பணியை மேற்கொண்டு வருகின்றனர். அமோனியா வாயு முற்றிலும் அகற்றப்படும் வரை ஜனபஞ்சத்திரம் பெரியபாளையம் இடையே போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கன்னிகைப்பேர் கிராமத்தில் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. 500 மீட்டர் சுற்றளவில் வசிக்கும் பொதுமக்களும் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். ஈரோடு பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து 5832 கனஅடியாக அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: தென்மேற்கு பருவமழை துவங்கியுள்ளதால் நீலகிரி மலைப்பகுதியில் கடந்த 2 நாட்களாக பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. 492 கனஅடியாக இருந்த நிலையில் இன்று நீர்வரத்து 5832 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பவானிசாகர் அணை நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் பாசனப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
0: தமிழகத்தில் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கான

0: இரண்டாம் தாள் சிறப்பு தகுதி தேர்வு இன்று நடைபெற்றது. 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இத்தேர்வு எழுதினர். அறிவியல், தொழில்நுட்பம், சமூக சேவை, வீரதீரம், கலை மற்றும் கலாச்சாரம் ஆகிய பிரிவுகளில் சிறந்து விளங்கும் 5 முதல் 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கான ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது பெற நாகை, ராமநாதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்தோர் விண்ணப்பிக்கலாம் என அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் வகுப்பினருக்கான கடனுதவிகளை முறையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உருவாக்கும் புதிய முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதால் தொழில் முனைவோர் இவ்வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு சிவகுரு பிரபாகரன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்ட விவசாயிகள் பயிர் காப்பீடு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திரு ஆதித்ய செந்தில்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் 2,33,869 கழிப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் சித்தனை கிராமத்தில் போதைப் பொருள் விற்பனை செய்த 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து 3 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே கொரநாட்டு கருப்பூர் புறவழி சாலையில் இருசக்கர வாகனமும் டிப்பர் லாரியும் மோதிக்கொண்ட விபத்தில் இருவர் உயிரிழந்தனர். விபத்து குறித்து கும்பகோணம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் ஸ்ரீ உலகளந்த பெருமாள் கோவில் குடமுழுக்கு விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் சுவாமி தரிசனம் செய்தனர். குற்றால அருவிகளில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை விலக்கிக் கொள்ளப்பட்டதையடுத்து சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: குற்றால அருவிகளில் நேற்று மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி புலியருவிகளில் கடும் காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தடை விதிக்கப்பட்டது. தற்போது அருவிகளில் தண்ணீர் வரத்து குறைந்ததையடுத்து மீண்டும் அனைத்து அருவிகளிலும் குளிப்பதற்கு தடை நீக்கப்பட்டதை தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் தற்போது அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக இம்மையம் கூறியுள்ளது. மத்திய வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் போதைப் பொருள் ஒழிப்பு அவசியம் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிச் சுற்றுக்கு பிரான்ஸ், மொராக்கோ நாடுகள் முன்னேறியுள்ளன. முன்னதாக இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் மொராக்கோ கனடாவை 3-0 என்ற கோல் கணக்கில் வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. லண்டன் லார்ட்ஸில் நடைபெறும் உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்தை இன்றிரவு 8 மணிக்கு எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை இந்தோனேஷியா செல்கிறார். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கு 25,000 கோடி ரூபாய் நிதி இன்று விடுவிக்கப்பட்டதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் கோரிக்கை மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். நெல்லை கூடங்குளம் முதலாவது அணுமின் உலையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பழுது சீரமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு பிரான்ஸ், மொராக்கோ நாடுகள் முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நலம்தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. கல் அடைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள்.
2: சில பேர் கேட்பாங்க, சார் நான் தக்காளியோடைய விதையெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு வெறும் தக்காளியை தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தக்காளியில் தான் ஆக்சாலிக் ஆசிட் இருக்கே தவிர விதைகளில் அப்படின்னு தனியாக இல்லை. அதனால் நீங்கள் விதையை ஃபில்டர் பண்ணிட்டு சாப்பிட்டாலும் இந்த ஆக்சாலிக் ஆசிட் வந்து உள்ளே போகிறதுனால கால்சியம் ஆக்சாலைட் ஸ்டோன் உள்ளவர்களுக்கு இந்த கால்சியம் ஆக்சாலைட் ஸ்டோன் வந்து பெருசாகிறதுக்கு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புண்டு. இது போக வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர் பாராதைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தைராய்டு இருக்கு இல்லையா, அதே மாதிரி கிளாண்ட், அதுக்கு பின்னாடி பாராதைராய்டுன்னு ஒரு கிளாண்டு

0: பக்கத்தில் இருக்குது. அந்த கிளாண்டில் அதிகமாக வந்து சுரக்கும் போது கால்சிடோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கும், அதனால் கல் நிறைய உண்டாகும். இந்த நோயாளிகளுக்கும் ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால கல் உண்டாகும். சரியான அந்த முறையில் அந்த ஹைப்பர் பேராதைராய்டு வந்து சரி பண்ணோம்னா இந்த கல்லிலிருந்து விடுபடலாம். நம்ம இந்த ஹைப்பர் பேராதைராய்டிசத்தில் கால்சியம் பாஸ்பேட் ஸ்டோன் வரும். அடுத்தடுத்து யூரிக் ஆசிட் கால்குலஸ்ன்னு சொல்லுவோம். யூரிக் ஆசிட் வந்து அதிகமாக நான்வெஜ் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வரும், அதாவது ரெட் மீட் எடுக்கிறவங்களுக்கு வரக்கூடிய நோயின்னு சொல்லுவோம் யூரிக் ஆசிட் ஸ்டோன். கவுட் அப்படிங்கிற ஒரு நோயும் வரும் அந்த ரெட் மீட் அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு. சில பேருக்கு காலில் பெருவிரல்லாம் வீங்கும். இந்த மாதிரி நோயாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூரிக் ஆசிட் ஸ்டோன் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு உண்டு. ஹார்ஸ் ஷூ அப்படின்னு சொல்லுவோம். ஹார்ஸுக்கு எப்படி இந்த குதிரை லாடம் கட்டுவாங்க இல்லையா, அந்த காலுக்கு லாடம், அந்த ஹார்ஸ் ஷூன்னு பேர். அதே மாதிரி கிட்னி வந்து பார்த்திங்கன்னா யூ ஷேப்பில் இருக்கும், அந்த கீழே உள்ள லோயர் லோப் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிடும். இதனால் வந்து அவங்களுக்கு இயற்கையாகவே அவங்க பிறந்ததுலேருந்தே அப்படி இருக்கும். ஹார்ஸ் ஷூ கிட்னி உள்ளவங்களுக்கு கல் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்தது மேப்னு சொல்லி ஒரு கல், அதாவது மெக்னீஷியம் அமோனியா பாஸ்பேட், இந்த மூணு சேர்ந்து கல்லாக ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடிக்கடி ரெக்கரண்ட்டாக யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வர்றவங்களுக்கு இந்த கல் அதிகமாக உண்டாகும். ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்னால் அடிக்கடி நீர்க்கடுப்பு, நீர் தாரையில் எரிச்சல், இந்த மாதிரி புண்ணு இதெல்லாம் வரும்போது இவங்களுக்கு இது சார்ந்த கல் உண்டாகும். இதில் வந்து ஸ்டாக் ஹார்ன் கால்குலஸ்னு பேர். ஸ்டாக் ஹார்ன் அப்படின்னு சொன்னால் குதிரை மான் கொம்பு இருக்கு இல்லையா, மான் கொம்பு மாதிரி இந்த கல் வந்து பரவிக்கிட்டே இருக்கும், அந்த கொம்பு மாதிரி வளர்ச்சி அடைஞ்ச மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் ஸ்டாக் ஹார்ன் கால்குலஸ் அப்படின்னு பேர். மெக்னீஷியம் அமோனியா பாஸ்பேட் இதனால் வரக்கூடிய கல். அடுத்தது சிஸ்டைன் அப்படின்னு ஒரு ஸ்டோன் உண்டாகும். இது வந்து ஜெனிட்டிக்காக நம்மளுடைய பாரம்பரியமாக எப்படி தாத்தா பாட்டி சொத்து நமக்கு வருதோ அதே மாதிரி நம்மளுடைய ஹெரிடிட்டரியாக வரக்கூடிய ஒரு கல் வந்து சிஸ்டைன் ஸ்டோன்னு சொல்லுவோம்.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. கல் அடைப்பு குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய பிற்பகல் வணக்கம் நேர்களே. நேரம் 2:16 கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்கள் இனி கேட்கலாம் இந்திய மண்ணின் பெருமை பேசும் மணி திருநாடு. இன்றைக்கு நிகழ்ச்சியில உத்தராகண்ட் மாநிலத்துல இருக்கக்கூடிய ரிஷிகேஷ் அந்த சுற்றுலா தலம் பத்தி அரிய விஷயங்களை உங்களுக்காக அறிய தரப்போறேன். இமயமலை அடிவாரத்தில் அமைந்துள்ள இமயமலையோட நுழைவு வாயில் இந்த ரிஷிகேஷ் அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தின நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னால பாடல் வந்துட்டு இருக்கு, மெல்ல திறந்த கதவு. இது படத்தோட பேரு. எஸ் ஜானகி அம்மா பாடியிருக்காங்க. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில வாலி அவர்களின் வரிகள்ல

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரே கால்புதூர், நாகர்கோவில்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:22. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 மணித்திருநாடு நிகழ்ச்சியில ரிஷிகேஷ் பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். கங்கை நதிக்கரையில சிறந்த ஆன்மீக தலமாகவும் உலகின் யோகா தலைநகரம்னும் இந்த ரிஷிகேஷை வந்து சொல்றாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி உத்தராகண்ட் மாநிலத்தில் தான் இருக்குது. ஹரித்வார்லேருந்து வடக்கே சுமார் ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவிலையும், உத்தராகண்ட் மாநிலத்தின் தலைநகரான டேராடூன்லேருந்து 45 கிலோமீட்டர் தொலைவிலையும் தான் இந்த ரிஷிகேஷ் இருக்குது. இந்த ரிஷிகேஷ் சுற்றுலா தலத்துக்கு உலகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்தும் யோகா, தியானம் இதெல்லாம் பண்ண, ஆன்மீக பல்வேறு ஆன்மீக பயிற்சிக்கு

உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து நிறைய பேர் வந்து பயிற்சி பெறுறாங்க. அப்படி ஒரு முதன்மையான இடமா இந்த ரிஷிகேஷ் இருக்கு. கங்கை நதிக்கரையில் தினமும் காலையிலையும் மாலையிலையும் நடைபெறக்கூடிய கங்கை ஆரத்தி மிகவும் சிறப்பானதாக சொல்லப்படுது. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னால் பாடல் வந்துட்டுருக்கு, கற்பூரமுல்லை. இது படத்தோட பேர். இளையராஜா அவர்களின் இசையில் வாலி வரிகளில் பி. சுசிலாமா பாடியிருக்காங்க.

0: நம்ம நிலை இப்போ ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: நம்ம நிலை இப்போ ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.

உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். இன்று பிற்பகல் 3:02 குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். எண்கள் என்னன்னு சொல்றேன், 9443637994. நெல்லை பண்பலை 102.6 வாட்ஸ்அப் நம்பர் சொல்றேன், 9443637994. இந்த எண்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். 4:02 பொதிகை தும்பி கேம் ஷோ உங்களுக்காக காத்துட்ருக்கு. 5:02 அருமமொழிகள் உங்கள் வீட்டு குட்டீஸ் கலக்கலாம். நிகழ்ச்சிகளை தவறாமல் கேளுங்க. மணித்திருநாடு நிகழ்ச்சியில் இன்றைக்கி ரிஷிகேஷ் பற்றி தான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் இல்லையா. ஒரு ஆன்மீக சுற்றுலாத்தலம் ரிஷிகேஷ். கங்கைன்னு சொன்னாலே ஒரு புனிதமான நதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அங்கே வந்து மந்திரங்களின் இசை ஒரு பக்கம், மலைக்காற்றின் குளிர்ச்சி ஒரு பக்கம், இதெல்லாம் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் அழகான மலைப்பகுதி. அதோட அந்த கங்கை நதி கடந்து போகும்போது சஸ்பென்ஷன் பாலம் அது வந்து மிகவே பிரபலமானது அங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நதியை கடந்து போகும்போது அதில் பாலமும் இருக்குது, சஸ்பென்ஷன் பாலம்னு சொல்கிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது தான் அதோட அழகை ரசிக்க முடியும் இல்லையா. ஒரு ஊருக்கு போனால் அது நம்மளை வந்து சத்தமாக வரவேற்கலாம், அப்படி இல்லைன்னா நம்மளுடைய மனதையே வந்து அமைதியாக மாற்றலாம். அப்படிப்பட்ட ஒரு ஊர் தான் ரிஷிகேஷ். இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-24-98-64-58. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நீதியின் மறுபக்கம் இது படத்தோட பேரு. கே ஜே யேசுதாஸ் அவங்க பாடியிருக்காங்க இளையராஜா இசையில் இதோ பாடல்.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நம்ம மனநிலையை மாற்றக்கூடிய பெரிய சக்தி நாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அழகான இடம் தான் ரிஷிகேஷ். இன்னைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்குறீங்க. நேரம் சரியாக

2:38. 1999 ஆண்டுல இருந்து ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் முதல் வாரத்துல சர்வதேச யோகா விழா வந்து இந்த ரிஷிகேஷ்ல கொண்டாடுறாங்க. அதனாலேயே இந்த பகுதியை, அதாவது இந்த ரிஷிகேஷ் நகரத்தை உலகின் யோகா தலைநகரம்னு சொல்றாங்க. பத்ரிநாத், கேதார்நாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி ஆகிய 4 புனித தலங்களுக்கு போகணும் அப்படின்னா இந்த ரிஷிகேஷ் தான் வந்து ஒரு தொடக்க புள்ளியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவின் மிகவும் புனிதமான நதிகளில் ஒன்றான கங்கை இமயமலையின் சிவாலிக் மலையிலிருந்து வட இந்தியாவின் சமவெளிகள் வரை ரிஷிகேஷ் வழியாக தான் வந்து பாயுது. அந்த கரைகளில் நிறைய ஆலயங்கள் வந்து கட்டியிருக்கிறாங்க. இன்னும் இதை பற்றின விஷயங்கள் நிறைய சொல்கிறேன். அதுக்கு முன்னால் பாடல் வந்துட்டுருக்கு, இதயம். இது படத்தோட பேர். இளையராஜா அவர்களின் இசையில் கே.ஜே. யேசுதாஸ் அவர்கள் பாடின பாடல்.

0: நம்ம நிலை இப்போ ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ்னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.

நேர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 3:02 கொக்கு நேர விருப்ப பாடல்கள் வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். இமயமலையில நிறைய சுற்றுலாத்தலங்கள் இருக்கு. கோடைக்காலம் அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் குளிர்ச்சியான பகுதி, மலைப்பகுதிக்கு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி இடங்களை தான் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. சொல்லப்போனால் இந்த ரிஷிகேஷை சுற்றி கிட்டத்தட்ட 93க்கும் மேற்பட்ட குட்டி குட்டி கிராமங்கள் இருக்குது. பெரிய மலை நகரமாக இந்த ரிஷிகேஷ் இருக்குது அப்படிங்காங்க. ஹர்சில், சோப்தா, அவ்லி இது எல்லாமே அங்கே உள்ள குட்டி குட்டி சுற்றுலாத்தலங்கள் தான். இது வந்து ஒரு ஆன்மீக தலம் அப்படிங்கிறதுனால அங்கே உணவு வகைகள் எல்லாமே சைவமாக தான் வந்து கிடைக்கும். அங்கே உள்ள உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்வாலி உணவு தான் அங்கே உள்ள ஒரு ட்ரெடிஷ்னல் உணவு அப்படின்னு சொல்கிறாங்க. அனைத்து உணவு வகைகளுமே கடுகு எண்ணெயில் தான் வந்து செய்வாங்க. கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெயில் செய்வாங்க அப்படின்னு அங்கே எதிர்பார்க்க முடியாது. இங்கே வட பகுதியில் போனாலே, வட இந்தியாவுக்கு போனீங்கன்னு சொன்னாலே கடுகு எண்ணெயில் தான் சமையல் எல்லாமே பண்ணுவாங்க. பருப்பு, பயறு, திணை, பார்லி, பக்வீட்டு போன்ற அதோட காய்கறியும் சேர்த்து தான் அந்த உணவு வகைகள் வந்து சமைப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ரிஷிகேஷ் அப்படிங்கிற அந்த புனித சுற்றுலாத்தலத்துக்கு மன அமைதியை தேடிக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு அர்த்தமே சொல்லலாம். அவ்வளோ ஒரு அருமையான அமைதியான இடம். மலை, நீரோட்டம், குளிர்ச்சியான பகுதி, அமைதியான இடம்ங்கிற போது நம்முடைய மனநிலையை மாற்றக்கூடிய பெரிய சக்தி அந்த இடத்துக்கு இருக்குதான். இங்க நிறைய ஆசிரமங்கள்லாம் இருக்கு. யோகா பயிற்சி நிலையங்கள்லாம் இருக்குல்ல, அந்த வகையில் நம்ம இந்திய அளவில் நிறைய நல்வாழ்வு மரபுகளுக்கான மையங்கள் அங்கே சர்வதேச அளவில் வந்து புகழ் பெற்றிருக்கு ரிஷிகேஷ்லன்னு சொல்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்து பாடல் வந்துட்டு இருக்கு. புது வசந்தம் படத்துலேருந்து எஸ்ஏ ராஜ்குமார் இசையில.

0: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
5: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
6: ஆகாஷ் மணி, திருநெல்வேலி வானொலியின் FM ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மணித்திருநாடு இன்றைக்கு ஒரு ஆன்மீக சுற்றுலா தளத்துக்கு தான் உங்களை வந்து அழைச்சிட்டு போயிட்டு இருக்கேன். நீங்கள் உங்கள் கண்ணால், மனக்கண்ணால் கற்பனை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு குளிர்ச்சியான மலைப்பகுதி, ஒரு பக்கம் வந்து கங்கை நதி, நிறைய ஆசிரமங்கள் இருக்குது, அமைதியான இடம், ஒரு மிகச்சிறந்த, இந்தியாவிலே ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆன்மீக சுற்றுலா தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கங்கை நதி கரையில் நிறைய ஆலயங்களும் வந்து இருக்குது. உலகத்திலே ரொம்ப உயர்வானது என்னன்னா

அடுத்தவங்களுக்கு வந்து நல்லது நினைக்கிறது, செயல்படுத்துறது, அவங்களுக்கு ஒரு நல்லது நடந்தால் நம்ம வந்து சந்தோஷப்படுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து ஒரு செயல் நடக்கிறதுனால நம்ம மனதில் ஏற்படக்கூடிய ஒரு செயல். இன்னொரு விஷயம் என்னென்னா தானாக நடக்கிறது. அது இடத்துக்கு அந்த ஒரு மன வலிமையும் உறவுகளுக்கு அந்த மன வலிமையும் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்க நம்மளுக்கு நல்லது நினச்சாங்கன்னா நமக்கு நடந்தது அப்படின்னால அது ஒரு பாசிட்டிவ் வைப்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, உங்கள் மனநிலையை அது மாற்றுதுன்னு சொன்னால் அந்த இடத்த நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுங்கிற மாதிரி ஒரு அழகான இடம் நம்ம இந்தியாவில் இருக்குன்னா அது இந்த ரிஷிகேஷ். அப்போ வட இந்தியா பக்கம் போனால் ரிஷிகேஷ் போகலாம் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணியிருப்பீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்க பாடியிருக்காங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்களோட சித்ராமா பாடியிருக்காங்க. அவங்க இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்க இசையமைத்த படத்துலேருந்து பாடல் வந்துட்டுருக்கு. சிகரத்தை பற்றியே நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, ரிஷிகேஷ், அதனால் சிகரம் படத்துலேருந்து பாடல்.

0: பாடல் கேக்குறதுக்கு முன்னால
1: நம்ம நிலை இப்போ ஜுலிக்கும் நிலையா இருக்க போகுது.
2: எப்படி?
1: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.

ஒளிதந்த இனிய பாடலோடு நிறைவு பெற்றது மணித்திரை நாடு. இன்றைக்கு மணித்திரை நாடு நிகழ்ச்சியில் உத்தராகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ரிஷிகேஷ் ஆன்மீக சுற்றுலாத்தலம் பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்த நிகழ்ச்சி குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் இருக்குது. உங்களுக்கு விருப்பமான பாடலை வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் விரும்பி கேட்கலாம். இப்போமே நிறைய பேர் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மணி நேரம் நீங்கள் வாட்ஸ்அப் சாய்ஸ் வந்து இன்னைக்கு கேட்க போகிறீங்க. எண்கள் சொல்கிறேன், 944-33-607-94 இந்த எண்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். இன்னும் சற்று நேரத்தில் 3 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலா கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நுகர்வோர் நலனுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 5 செமி கண்டக்டர் பிரிவுகள் நடப்பாண்டு இறுதிக்குள் உற்பத்தியை தொடங்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். உடல் ஆரோக்கியத்தை சீராக பராமரிக்க சைக்கிள் பயிற்சி உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மழைநீரை சேமிப்போம் இயக்கத்தில் பொதுமக்கள் அனைவரும் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மின் நிர்வாகத்திற்கான தேசிய விருது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் தேசிய சுகாதார ஆராய்ச்சி திட்டத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. மத்திய அரசோடு இணக்கமாக செயல்பட்டு திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் நடைபெற்றதாக கூறப்படும் ஊழல் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று திமுக கோரியுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களை தடுக்க தவிக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. எல்நினோ தாக்கத்தை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தவிக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. கோவை நீலகிரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. காலையில் நடைபெற்று வரும் இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2 மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற 33 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மூன்று மணி மூன்று நிமிடம் நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திறன்வெளி வானொலியின் பண்பலை 102.6. நீங்க கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி குக்கு, நம்ம நிகழ்ச்சியில விருப்ப பாடல கேட்டு மகிழ கால் 9443360794 என்ற எண்ணிற்கு மெசேஜ் பண்ணுங்க. நம்ம நிகழ்ச்சியில் முதல் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்க இருக்கிறாங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, ஜெயக்குமார் புன்னை நகர்லேருந்து சந்தித்த வேலை திரைப்படத்திலேருந்து பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 3:15 நீங்க நினைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்குக்கும் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டில் விரும்பி கேட்டுருக்காங்க யாருன்னு பார்த்துடலாமா? கார்த்திக் கம்பையிலிருந்து கேட்டிருக்காங்க. துல்லாத மனமும் துல்லும் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 3:21 நீங்க இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. மணிமுத்தார், சதீஷ் ராஜ், கோவில்பட்டியிலிருந்து ஆறுமுகராஜ், ராஜ் மாஸ்டர், பிரகாஷ் ராஜ், மூர்த்தி இவங்களுக்காக முதல்வன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு.
3: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
4: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

3:29 நீங்க இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த பாட்டுல விரும்பி கேட்டிருக்காங்க பாளையம்கோட்டையிலிருந்து பிரணவி ரக்ஷா. பிரியமானவளை திரைப்படத்துல இருந்து ஒரு அழகான பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மூன்று மணி 35 நிமிடத்தில் நீங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்காங்க யாருன்னு பார்த்துடலாம். முகமது அன்வர் சுரண்டையிலிருந்து கேட்டிருக்காங்க. சிம்ம ராசி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. அவங்க கேட்ட பாடல் கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

3:40 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டில் விரும்பி கேட்டிருக்கிறாங்க உடையாமொழி பத்மா. என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷி திரைப்படத்திலேருந்து ஒரு அழகான பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மூன்று மணி 45 நிமிடத்தில் நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க சுரண்டை பிரேமா. யாரடி நீ மோகினி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

3:50 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம நிகழ்ச்சியில அடுத்த பாட்டுல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. திருநெல்வேலியில இருந்து வினீத், ஐஸ்வர்யா. மலபார் போலீஸ் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

3:55 நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தருவையிலிருந்து சபரி, தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேர்களே, இன்னைக்கு நம்ம குக்கு நிகழ்ச்சியில் நேர்கள்லாம் வாட்ஸ்அப் வழியாக பாடலை கேட்டு மகிழ்ந்தாங்க. பாடல் அனுப்பியும் நம்ம பாடல் வரலையே அப்படின்னு நினைக்காதீங்க. நேரமின்மை காரணமாக ஒளிபரப்ப முடியலை. கிருஷ்ணாபுரம், கருப்பசாமி, ஆனந்த், கயத்தார், பிரகாஷ், ஜங்ஷன், உச்சிமாளி, சொக்கம்பட்டி, மூர்த்தி, சிவனாடானூர், மாரி, தனுஷ்யா, டவுன், சங்கரலிங்கம், சங்கீதா, கணேஷ்குமார், உடையாமொழி, பால், தினகரன், வீரவநல்லூர், கருணாநிதி, ஜெயராணி, மஞ்சுளா, நாஸ்ரேத், ராஜேஸ்வரன், டவுன், மிருதுனா, மேலப்பாளையம், உசைன், டவுன், வள்ளிராஜ், பரமேஸ்வரி, ஈஸ்வன் ஸ்ரீ, டவுன், சங்கரநாராயணன், பெரியசாமி, வெள்ளாங்குழி, பாபு, கார்த்திகா, இவங்கெல்லாம் பாடலை கேட்டு நேரமின்மை காரணமாக ஒளிபரப்ப முடியல. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக அவங்க பாடல் ஒளிபரப்பப்படும். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றி. இதோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்கள் இன்னும் சில நொடிகளில் 4 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நுகர்வோர் நலனுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 5 செமி கண்டக்டர் பிரிவுகள் நடப்பாண்டு இறுதிக்குள் உற்பத்தியை தொடங்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். உடல் ஆரோக்கியத்தை சீராக பராமரிக்க சைக்கிள் பயிற்சி உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மழைநீரை சேமிப்போம் இயக்கத்தில் பொதுமக்கள் அனைவரும் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மின் நிர்வாகத்திற்கான தேசிய விருது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் தேசிய சுகாதார ஆராய்ச்சி திட்டத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தமிழக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் நடைபெற்றதாக கூறப்படும் ஊழல் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று திமுக கூறியுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களை தடுக்க தமிழக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. எல்நினோ தாக்கத்தை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. கோவை நீலகிரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. காலையில் நடைபெற்ற இலங்கை ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இஸ்தான்புல்லில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் தனிஷா கொட்டேச்சா இணை பட்டம் வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 4:03. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 kHz மற்றும் பண்பலை 102.6. நீங்க கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொதிகை தும்பி. பொதிகை தும்பி நிகழ்ச்சியை வழங்குறதுக்காக உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் பிரியமான பிரேமி மற்றும்
2: தங்க கல்யாணி.
1: பொதிய தும்பி நிகழ்ச்சியில உங்களுக்கே தெரியும், தினமும் அழகா விளையாடிட்டு இருக்கிறீங்க. 1, 3, 5 விழுந்தா எங்களுடன் நீங்க, 2, 4, 6 விழுந்தா உங்களுடன் நாங்க. இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்க கால் பண்ணுங்க 0462-256-1132 அல்லது 0462-256-1133 என்ற எண்களுக்கு. நம்ம நிகழ்ச்சியில பேச போற முதல் அன்பனையர் யார், இங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
3: ரெடியா
1: உற்சாகமா வந்திருக்காங்க.
2: நன்றி சார், நன்றி.
1: சரி, உங்களுக்கு என்ன விழுது அப்படிங்கறத பாத்துடலாமா?
3: நான் பார்க்க முடியாது, நீங்க தான் பார்க்க முடியும்.
1: கேட்டு உங்களுக்கு 6 விழுந்திருக்கு.
3: ஆறு விழுந்திருக்கு.
1: ஆமா, என்ன பண்ண போறீங்க, என்ன கேட்க போறீங்க? நான் எங்கிட்ட நீங்க தான் கேட்கணும்.
3: 11 பாட்டு 2-2 வரையா டக்கு டக்குன்னு படிக்கணும்.
1: 11 பாட்டு படிக்கணுமா?
3: நீங்க ரொம்ப நீளமா எல்லாம் படிக்க வேண்டாம்.
1: சரி,
3: 2-2 அதான் படிங்க.
1: அஞ்சாதே ஜீவா என்னோடு வாவா, நெஞ்சாங்கூட்டில் நீயே நிற்கிறாய், சேலைக்கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு கண்டதுண்டா.
3: ஆமா, உண்மையிலே
1: முத்தமிழ் கவியே வருக, சிக்கி முக்கி உய்யாலா சிக்கிக்கிட்டாளா, எனக்கு ஒரு சிநேகிதி சிநேகிதி தெஞ்சல் மாதிரி, ஜூன் ஜூலை மாதத்தில் ரோஜா பூக்கும் வாசத்தில்.
2: எனக்கு தமிழ் படம் பார்த்த மாதிரியே இருக்கு.
1: நெஞ்சம் ஒரு முறை நீ என்றது, கண்ணோடு கண்ணோடு பேசும் காதல்,
2: என்ன
1: இது என்ன இது.
2: பாட்டு
3: மட்டுமே
1: நன்றி. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
1: யாரு, எங்க இருந்து?
4: தென்காசி மாவட்டம் பூலாங்கல் சுப்பிரமணியம் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கிறோம்.
2: ரெண்டு பேரும் நல்லா, சொல்லுங்க.
1: உங்களுக்காக தாய முட்டியாச்சு, ஒண்ணு விழுந்திருக்கு, நாங்க தான் கேட்கணும்.
4: மிளகத்தப்பொடி,
1: மஞ்சப்பொடி சொல்லிட்டீங்க, இது ரெண்டாவது திருப்பி சொல்றீங்க. 8 சொல்லிட்டீங்க. டைம் ஓடிட்டு இருக்கு. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம்
2: ஓட விடாதீங்க. எவ்வளவு யோசனை பண்ணி சொல்லணும்.
1: தக்காளி இவ்வளவு. சூப்பர் சூப்பர், கலக்கிட்டீங்க. டைம் முடியுது, நீங்களும் சொல்லி முடிக்கிறீங்க. அருமை அருமை.
2: நீங்க டைம் முடியுதுன்னு மட்டும் முடியறது இருக்கு.
1: அப்படியே அவங்க சீக்கிரம் சொல்லிடுவாங்களான்னு ஒரு
2: உற்சாகத்தை. எனக்கு ஹார்ட் பீட் பயங்கரமா இயங்குறது.
1: சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமையா. அதாவது சமையலறைன்னு சொன்னா ஆண்கள் எல்லாம் சொல்லுவாங்களா அப்படின்னு ஒரு டவுட்டோட தான் கேட்டேன், நான் அசத்திட்டீங்க. ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றி நன்றி. நேர்கள்லாம் ரொம்பவே அட்டகாசமா கலந்துகிட்டு அசத்திட்டு இருக்கிறாங்க. ரொம்பவே கலர்ஃபுல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். மருத்தன்மனை ஏறி யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடல கேட்டு வந்துடலாம். சந்திரமுகி திரைப்படத்துல இருந்து

0: 4:13 நீங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொதிகை தும்பி. நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த அன்பு நேயர், வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து? மாலினி பேசுறீங்களா?
1: ஆமா.
0: சரி, உங்களுக்கு என்ன விழுது அப்படிங்கறத பாத்துடலாமா?
1: போதுங்க.
0: இரண்டு விழுந்திருக்கு, நீங்க தான் கேட்கணும், கேளுங்க.
1: உங்களுக்கு ஈஸியா விடுகதை கேக்குறேன்.
0: கேளுங்க.
1: 1000 தையற்காரர்கள் சேர்ந்து தைத்த சட்டை, ஒரு தையல தெரியாதான்.
0: ஒரு தையல்
2: வானம்.
1: ஆமா,
2: வானம்
1: இல்ல,
0: தேன்கூடு
1: இல்ல, இது ஒரு பழம்.
2: பழமா?

0: இரண்டு விழுந்திருக்கு, நீங்க தான் கேட்கணும். கேளுங்க.
1: உங்களுக்கு ஈஸியா விடுகதை கேக்குறேன்.
0: ஆ கேளுங்க.
1: 1000 தையற்காரர்கள் சேர்ந்து தைத்த சட்டை, ஒரு தையல தெரியாதா?
0: ஒரு தையல்
2: வானம்.
1: ஆமா
2: வானம்.
1: இல்ல
0: தேன்கூடு.
1: இல்ல இது ஒரு பழம்.
2: பழமா?
0: மாதுளை பழம்.
1: இல்லை
2: பழம்.
0: பலாபலமா?
2: ஆனா
0: நீங்களே மதிப்பெண்கள் வச்சுக்கோங்க, ஏன்னா நீங்க நிறைய க்ளூ சொல்லிட்டீங்க. டைம் ஆகல. இருந்தாலும் லைன் கஷ்டப்பட்டு கண்டு புடிச்சு வந்து பேசிருக்கீங்க இல்லையா? சரி, தங்க கல்யாணம் கொடுத்துடலாம் இந்த மார்க். நன்றி நன்றிமா, ரொம்ப அருமையா நிகழ்ச்சி கலந்துகிட்டீங்க. நன்றி நன்றி. வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
3: வணக்கம் மேடம், நான் கதையிலிருந்து விஜயதர்ஷன்.
0: விஜயா பேசுறீங்களா?
2: சரி,
3: கச்சேரி
2: பெட்டி. கச்சேரி பெட்டி. சரி, உங்களுக்காக ஒரு கேள்வி கேட்போம். உங்களுக்கு என்ன நம்பர் விழுந்திருக்குன்னு பாப்போன்னு.
0: 5 விழுந்திருக்கு. நாம தான் கேட்க போறோம்.
2: நாங்க தான் கேட்க போறோம். நான் ஒரு கேள்வி கேட்கலான்னு வச்சிருக்கேன். உங்களுக்கு 10th வரைக்கும் படிச்ச கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸோட பேரு, ஒரு சுவாரஸ்யமான சம்பவம்.
0: உங்க டைம் ஸ்டார்ட் ஆகுது.
3: பத்மாவதி என்று ஒரு பச்சா.
0: சரி, அவங்க என்ன பண்ணாங்க?
2: சொல்லுங்க.
0: சண்டையே போட மாட்டாங்க நினைக்கிறேன். ரொம்ப அழகா பேசுனீங்க. சரி, நீங்களே வின் பண்ணதா வச்சுக்கலாம். நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றி. நேர்களெல்லாம் வந்து அட்டகாசமா கலந்துட்டு இருக்காங்க. அடுத்த அன்பு நேர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். சொக்கத்தங்கம் திரைப்படத்துல இருந்து அனுராதா ஸ்ரீராம் மற்றும் பலர் பாடிய பாடலை கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 4:21 நீங்கள் இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொதுகை தும்பி. நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த அன்பு நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார்?
3: பாபு சார்.
1: சரி, உங்களுக்கு என்ன விழுது அப்படிங்கறத பாத்துடலாமா? 4 விழுந்திருக்கு, நீங்க தான் கேட்க போறீங்க.
2: நான் கேட்கணுமா? ஐயோ, திடீர்னு கேட்கணும்.
1: ஒரு பாட்டு படிச்சா போதுமா?
2: ரெண்டு பாட்டு ஆள் கொண்டு படிக்கணும்.
1: சரி,
2: சீக்கிரம்
1: படிங்கக்கா. நீங்க டைம் போகுது, சீக்கிரம்
4: வச்சுக்கவா. ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல. வச்சுக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல. சொக்கத்தங்க தட்ட போல, செல்வாரளி முட்டை போல, வந்த புள்ள சின்ன புள்ள, வாலிபத்து கன்னி புள்ள. வச்சுக்கவா, ஹே வச்சுக்கவா. ஐயோ,
1: வாழ போல் மேல போல் ஆழம் விழுது போல், மாமன் நெஞ்சில் நான் இருப்பேனே. நன்றி, நன்றி. வணக்கம், வணக்கம். யார் இங்க இருந்து? நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? சரி, உங்களுக்கு என்ன விழுதுன்னு
5: பாத்துடலாமா?
1: முட்டியாச்சு, உங்களுக்கு 5 விழுந்திருக்கு. நாங்க தான் கேக்கணும். ஈஸியா கேக்கணுமா?
3: உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு க்வெஸ்சன், சரியா? உங்க லைஃப்ல உங்களை வழி நடத்தின ஒரு டீச்சரோட பேரு, அப்புறம் அவங்க எந்த சூழ்நிலையில உங்களை அப்படியே என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி கொண்டு வந்தாங்க?
5: ஐயோ, அது மறந்து வைக்கலாமா?
3: டீச்சர் பேரை மறக்கலாமா?
1: அதாவது இந்த டீச்சர்ட்டையாவது அடி வாங்கிப்போம், கண்டிப்பா மறக்கவே மாட்டோம். இல்லையா? அப்படி நீங்க ரொம்ப சமத்தோ, யார்கிட்டயும் திட்டு அடி எல்லாம் வாங்கினது இல்லையோ. வேற கேள்வி கேட்கணுமா?
3: சரி, கேளுங்க.

0: சரி, உங்களுக்காக டங் ஸ்பிட் ட்விஸ்டர், அதாவது நாப்பிரல் பாக்கியம் கேட்குறேன். முள்ளங்கி முட்டையில் மூன்று முள்ளங்கிகள் முழுவதும் முளைத்தது. முள்ளங்கி மூட்டையில் மூன்று முள்ளங்கிகள் முழுவதும் முளைத்தது. சொல்லுங்க, உங்க டைம் ஸ்டார்ட் ஆகுது. முள்ளங்கி மூட்டையில் மூன்று முள்ளங்கிகள் முழுவதும் முளைத்தது.
1: முள்ளங்கி மூட்டையில் மூன்று முள்ளங்கிகள் முளைத்ததே.
0: முழுவதும் முளைத்தது.
1: முழுவதும் முள்ளங்கி மூட்டையில்
0: நன்றி. நேர்களை வந்து ரொம்பவே அட்டகாசமாக என்ன சொன்னாலும் உங்க செய்கிற மாதிரி தான் வராங்க உற்சாகத்தோடு. அடுத்த அன்பனை ஏறி யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். மேட்டுக்குடி திரைப்படத்திலேருந்து மனோஜ் சித்ரா பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 4:30 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொதுகை தும்பி நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த அன்பு நேயர், வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் இங்க இருந்து பேசுறீங்க? லலிதா பேசுறீங்களா?
2: மாசம்
0: ஒண்ணு வேணுமா?
2: ஒரு போன் வாங்கினா 5 வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் வரும். நீங்க என்ன மாசம் ஒரு போன் கேக்கீங்க?
0: இத யோசிக்கவே இல்லையே.
2: எங்க
0: அஞ்சுக்கும் ஏழுக்கும் நடுசுலதான் ஆறு இருக்கு அப்படின்னு. ரொம்ப சூப்பர் சூப்பர் அருமையா சொன்னீங்க, நன்றி. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு கண்டிப்பா பாருங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்றோம். அப்ப உங்களுக்கு ரெண்டு போன் கிடைச்சிருச்சு, நன்றிங்க. நன்றி. வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து?
1: சுப்பையாபுரம்
0: மட்டும் கேக்குது.
2: அதானே
0: சரி, உங்களுக்கு என்ன விழுது அப்படிங்கறத பாத்துடலாமா? 5 விழுந்திருக்கு, நாங்க தான் கேக்கணும்.
1: என்ன விழுந்திருக்கு?
0: 5
2: கேக்கட்டுமா?
1: யாரு கேக்கணும்? நீ கேக்கணும்.
0: நாங்க தான் கேக்கணும்.
1: கேளுங்க.
0: ப வரிசை பூ பெயர், ஒரு மூணு பெயர் சொல்லுங்க. மூணு பூ பெயர் ப வரிசை இருக்குல்ல.
2: கேக்கலையா?
0: உங்க லைன் கிளியரா இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க பேசுறதும் சரியா கேக்கல. வரிசை பூ பெயர்,
2: பூக்களோட பெயர் வந்து பால ஆரம்பிச்ச மாதிரி இருக்கணும். பாப்பா பிப்பி அதுல ஏதாவது ஒரு அந்த லெட்டர்ல இருக்கணும்.
0: மூணு
2: பூ பெயர் மட்டும் ஞாபகம் இருந்தா சொல்லுங்க.
0: உங்க டைம் ஸ்டார்ட் ஆகுது, சொல்லுங்க. என்னாச்சு?
2: நீங்க கொஞ்சம் டவர் இருக்கிற இடத்துக்கு வரீங்களா?
0: சரி, சூப்பர். வாசமா இருக்கும்ல, டெய்லி வைப்பீங்களே, அது கூட ஞாபகம் இல்லையா? மல்லிகை பூக்கு அடுத்து என்ன சொல்லுவோம்? ரெண்டு சொல்லிட்டீங்க, என்ன ஒண்ணு?

0: பாட்டெல்லாம் கூட இருக்கே, பாரிஜாத பூவே,
1: பாரிஜாதம் இருக்கு, பவளமல்லி இருக்கு,
0: இருக்கு பூசணி பூ இருக்கு, பவளமல்லி. பின்னாடி இருந்து ஒரு குரல் வருது, ரொம்ப அழகா முயற்சி பண்ணி சொல்லிட்டீங்க. டைம் முடிஞ்சாலும் முடியற நேரத்துல ஒரு பூ பெயர சொல்லி அசத்திட்டீங்க. நன்றி, நீங்க தான் வின் பண்ணிருக்கீங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றி. நேர்களாக ரொம்பவே அட்டகாசமாக கலந்துக்கிட்டு அசத்திட்டு இருக்கிறாங்க. அடுத்த அன்பு நேர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். கருத்தம்மா திரைப்படத்தில் இருந்த பாடல் வந்துட்டே இருக்கு. வில்லு திரைப்படத்தில் இருந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நான்கு மணி 38 நிமிடத்தில் நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொதுகை தும்பி நம்ம நிகழ்ச்சி பேச போற அடுத்த அன்பு நேயர், வணக்கம்.
2: வணக்கம்,
1: சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
2: நான் தூத்துக்குடி மாவட்டம் இறந்தபட்டி மாரியம்மாள் பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.

0: உங்களுக்கு என்ன விழுதுன்னு பாத்துடலாமா? என்ன விழணும்னு நினைக்கிறீங்க? ஐயோ, நீங்க திரும்ப சொல்லக்கூடாது.
1: அது எந்த படத்துல வந்ததுன்னு கேக்குறாங்க.
2: தெரியலையே.
0: இது எப்படி இருக்கு? ரஜினி அவர்கள் சொல்லி ரொம்பவே ஃபேமஸ் ஆன ஒரு திரைப்படம்.
1: நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? ஸ்ரீதேவி நடிச்ச படம்.
0: ஆமா,
2: படையப்பாவு.
1: ஸ்ரீதேவி நடிச்ச படம். ஸ்ரீதேவி, கமல் எல்லாரும் நடிச்ச படம்.
2: முத்து.
1: இன்னொரு கிலோ சொல்லட்டா? சப்பானி.
0: சூப்பர் சூப்பர், அருமை, நன்றி. ரொம்ப அருமையா நிகழ்ச்சியில கலந்துகிட்டீங்க, நன்றி.
1: தேங்க்யூ.
0: நீங்க தான் வின் பண்ணிருக்கீங்க, நன்றி. வணக்கம். வணக்கம். யார், எங்க இருந்து?
3: வணக்கம்மா. வணக்கம்மா, சங்கரன்கோயில் இருந்து கோட்டி
1: பண்றேன். சொல்லுங்க சார், உங்களுக்கு நம்பர்.
0: உங்களுக்கு இரண்டு விழுந்திருக்கு, நீங்க தான் கேக்கணும். கேளுங்க.
3: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம்.
3: எல்லாரும் கேட்டதா சொல்லுங்க.
0: கண்டிப்பா சொல்லிரலாம், சொல்லுங்க.
3: அதான் மாத்தி யோசிங்கிற நிகழ்ச்சி எங்களுக்கு ரோமா.
1: மாத்தி யோசியா? சரி, ட்ரை பண்ணுவோம்.
3: இல்ல இல்ல, உங்களுக்கு உங்களால முடியாதுதா?
1: ஓ, இப்படி வேற ஏத்திட்டு
0: வேண்டியது. சரி
3: சரி, சாப்பிட்டீங்களாமா?
1: சாப்பிட்டாச்சு.
0: மாத்தியோசி சொல்லக்கூடாதுல்ல அவங்களுக்கு.
1: அப்படியா ப்ரோக்ராம் ஆரம்பிச்சீங்க?
0: நீங்க அக்கறையா கேக்குறத நினைச்சாங்க. சரி,
1: ரொம்ப பாசமா கேட்டுட்டீங்க போல நினைச்சிட்டேன்.
0: சரி, டைம் ஸ்டார்ட் ஆகுது, நீங்க இப்ப கேளுங்க.
3: சரி, மைஃபோம் எவ்வளவு நாளா வேலை பாக்கீங்க?
0: இங்க பாத்தீங்கன்னா காத்தே வர
3: மாட்டேங்குது. குளிக்க விடலையா?
0: நாங்க எங்கேயுமே போறது கிடையாது.
3: நேத்து எப்பவும் ரேடியோல வந்து நிகழ்ச்சிகள் எல்லாம் சிறப்பா இருக்கு.
0: சாப்பிட்டோம், இன்னைக்கு தான் மதியானம் சாப்பிட்டாச்சு.
1: பிரியாணி தானே?
3: மாலை நேர டீ எல்லாம் சாப்பிட்டாச்சா?
0: ரொம்ப வெயிலா தான் இருக்கு. டைம் முடிஞ்சிருச்சு, டைம் முடிஞ்சிருச்சு. குற்றால சீசன் நல்லா இருக்குன்னு சொல்லும் போது நான் எங்கேயுமே போனது கிடையாது.
1: அப்பயே தோத்து போயாச்சு.
0: நீங்க தான் ரொம்ப அருமையா நிகழ்ச்சியில கலந்துகிட்டு வின் பண்ணிருக்கீங்க, நன்றி. நன்றி, நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த நண்பன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, அபல் பர்வாலா திரைப்படத்துல இருந்து எஸ் பி பிச்சித்ரா பாடிய பாடலை கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 4:47 நீங்க இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பதிகை தும்பி நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த அன்பு நேயர் வணக்கம். சரி, உங்களுக்கு என்ன விழுது அப்படிங்கறத பாத்துடலாமா? 4 நீங்க தான் கேக்கணும், கேளுங்க.
1: நான் ஒரு பாட்டுல ஒரு உள் வரிய
0: பாடுங்க.
1: அந்த பாட்டு என்ன பாட்டு
0: கண்டுபிடிக்கிறோம் பாடுங்க.
1: மைவெளி வாசலில் ஒரு மன்னவன் நுழைந்ததென்ன, அவன் வருகையிலே அவன் வருகையினால் மிதல்களை மேலே புன்னகை
0: விளைந்ததென்ன.
1: அதாவது மைவெளி வாசலில் மன்னவன் நுழைந்ததென்ன, அவன் வருகையினால் வந்தது புன்னகை மிதல்களை மேலே புன்னகை விளைந்ததென்ன. பாட்டு
2: சிவாஜி பாட்டு தானே? சிவாஜி பாட்டு தானே?
1: சிவாஜி
0: டைம் முடிஞ்சிருச்சு.

0: என்ன
1: பாட்டு அப்படிங்கறத சொல்லிருங்க. காத்திருந்த கண்களே. சரி, அழகா சொல்லிட்டாங்க கல்யாணி. இப்ப யாருக்கு மதிப்பெண், உங்களுக்கா அவங்களுக்கா?
0: எனக்குதான்.
1: நீங்க என்ன சொல்றது, நாங்களே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்களும் ரொம்ப அருமையா கேட்டீங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றி, வணக்கம்.
2: முத்து
0: சார், உங்களுக்கான நம்பர்
1: 2. நீங்க தான் கேட்கணும், கேளுங்க. சேது ஐ சொல்லிருக்காங்க. மீரா, தில், காசி, சாமி, மஜா. நீங்க எத்தனை கேட்டீங்க சொல்லிட்டனா? பீமா,
0: எல்லாமே ரெண்டு எழுத்து தான் போலயே.
1: சொல்லிட்டேன் நினைக்கிறேன். தில், காசி, சாமி, மஜா, பீமா, சேது, ஆறு படம் சொல்லியாச்சே. நீங்க எத்தனை கேட்டீங்க? என்ன கேட்டாங்க?
2: ஆறு
1: தான் கேட்டீங்களா? சரி, சொல்லிட்டோம். யாருக்கு மதிப்பெண், உங்களுக்கா? எங்களுக்கு தானா? நன்றி நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நேர்களாக சூப்பராக அட்டகாசமாக கலந்துட்டுருக்குறாங்க. இப்போ உங்களுக்காக ஒரு அழகான பாடல் வந்துகிட்டே இருக்குது. ஜோடி திரைப்படத்துலேருந்து சிவசிதம்பரம் ஸ்வர்ணலதா பாடிய பாடல் கேட்டுகிட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 4:56 நீங்க நினைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொதிகை தும்பி. இன்னைக்கு நம்ம பொதிகை தும்பி நிகழ்ச்சியில நேர்கள் ரொம்பவே அட்டகாசமா கலந்துகிட்டாங்க.
1: நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல,
0: ரொம்பவே என்னனாலும் விளட்டும், என்னனாலும் கேளுங்க, நாங்க அசத்துவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே உற்சாகமா வந்தாங்க.
1: நமக்கும் க்ளூ கொடுத்து நம்மளையும் மார்க் வாங்க வச்சாங்க, அதுக்கும் சேர்த்து நன்றி சொல்லிடுவோம்.
0: கண்டிப்பா நிகழ்ச்சியில கலந்துகிட்ட அத்தனை அன்புள்ளங்களுக்கும் எங்களுடைய நன்றி. வரப்போற பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: சொல்ல வேண்டாமா?
0: ஆமா சொல்லிருங்க.
1: ரெண்டு பேருமே ஈக்குவலா 6-6 அடிச்சிருக்கோம்.
0: சூப்பர் சூப்பர்.
1: தட்டிடலாம்.
0: சரி, இன்னைக்கு நம்ம புதிய தும்பி நிகழ்ச்சியை உங்களுடன் இணைந்து வழங்கியது நான் உங்கள் பிரியமான பிரேமி மற்றும்
1: தங்க கல்யாணியும்.
0: தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நுகர்வோர் நலனுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 5 செமிகண்டக்டர் பிரிவுகள் நடப்பாண்டு இறுதிக்குள் உற்பத்தியை தொடங்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். உடல் ஆரோக்கியத்தை சீராக பராமரிக்க சைக்கிள் பயிற்சி உதவிடும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மழைநீரை சேமிப்போம் இயக்கத்தில் பொதுமக்கள் அனைவரும் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. சிறந்த மின் நிர்வாகத்திற்கான தேசிய விருது இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழுமத்தின் தேசிய சுகாதார ஆராய்ச்சி திட்டத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தாவேக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் நடைபெற்றதாக கூறப்படும் ஊழல் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று திமுக கோரியுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களை தடுக்க தாவேக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. எல்னினோ தாக்கத்தை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. கோவை நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கல்லையில் நடைபெற்ற இலங்கை ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இஸ்தான்புல்லில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் தனிஷா கொட்டேச்சா இணை பட்டம் வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:03 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்க கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆரம்ப மொழிகள். இந்த நிகழ்ச்சியில உங்க வீட்டு செல்ல குழந்தைங்களோட குரலை கேட்க விரும்பினா கால் பண்ணுங்க 0462-256-1132 அல்லது 0462-256-1133 என்ற எண்களுக்கு. நம்ம நிகழ்ச்சியில பேச போற முதல் குட்டி யாருன்னு பாத்திரலாம். வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?

0: காவியா ஸ்ரீ பேசுறீங்களா? கவி ஸ்ரீ பேசுறீங்களா? சரி சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில? பாடுங்க. சூப்பரா சொன்னீங்க. உங்க ஃப்ரெண்ட் யாரு சொல்லல? உங்க ஃப்ரெண்ட் பேர் என்ன சொல்லுங்க? சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்ட் யாரு? கிருத்திகாவா? சரி, கிருத்திகாக பாடின, கிருத்திகாக பாடின மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகா நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டீங்க. நன்றி
1: நன்றி
0: நன்றி. வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. என்ன பாடல் பாட போறீங்களா? பாடுங்க. நிலா பார்க்க போலாமா? நிலா பிடிக்குமா? சரி, ரொம்ப அழகா பாடுனீங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. என்ன, நல்லா இருக்கும்? எல்லாரும் நல்லா இருக்கும். ரொம்ப அழகா பாடுனீங்க. நன்றி. குழந்தைங்கள்லாம் ரொம்ப அழகாக கலந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்த அன்பு குழந்தை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். அதிசய பிறவி திரைப்படத்திலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: என்னாச்சு உனக்கு? இங்க பாடுறா.

0: 11 நிமிடத்துல நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆரம்ப மொழிகள் நம்ம கூட பேச போற அடுத்த அன்பு குழந்தை, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? இஷாந்திகா, என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில? உங்க பேரே ரொம்ப அழகா இருக்கு, என்ன பாட்டு பாட போறீங்க?
1: நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
2: என்ன
1: படிக்கிறீங்க?
0: என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில? கேக்க போறீங்களா? கேளுங்க.
1: 6, 5
0: எத்தனையா? 11.
1: அது சரி,
0: சூப்பர், பெரிய பாட்டை ரொம்ப அழகா படிச்சீங்க. திக்கம்.

0: நேரத்தின் நேராம ரொம்ப அழகா நிகழ்ச்சியும் கலந்துகிட்டீங்க. நன்றி
1: நன்றி
0: நன்றி. குழந்தைங்கள்லாம் ரொம்பவே அழகாக கலந்துக்கிட்டு அவங்களுடைய மழலை குரலில் நினைவு வச்சுட்டு இருக்கிறாங்க. அடுத்த அன்பு குழந்தை யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். பசும்பொன்றை படத்திலிருந்து சுஜாதா பாடிய பாடலை கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திறன்வெளி வானொலியின் பண்பலை 102.6.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஐந்து மணி 20 நிமிடத்தில் நீங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி அரும மொழிகள் நம்ம நிகழ்ச்சி பேச போறோம். அடுத்த குட்டீஸ் வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? சிவானிகாவா? சிவானிகா தானே?
2: This call is now being recorded.
1: சொல்லுங்க சிவானிகா, என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில?

0: சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமையா பாடுனீங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: தேங்க்யூ.
0: இந்த மாதிரி உங்கள் வீட்டு செல்ல குழந்தைங்களோட குரல் நம்ம பண்பலையில் கேட்க விரும்பினா கால் பண்ணுங்க 0462-256-1132 அல்லது 0462-256-1133 என்ற எண்களுக்கு. இப்போ உங்களுக்காக மூவேந்தர் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. ஹரிஹரன் பாடிய பாடல் கேட்டுட்டு நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திறன்வெளி வானொலியின் பண்பலை 102.6.

0: 26 நிமிடத்தில் நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி அரும்பு மொழிகள். நம்ம நிகழ்ச்சியில் பேச போற அடுத்த அன்பு குழந்தை, வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் இங்க இருந்து பேசுறீங்கம்மா? சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில? சொல்லுங்க, கேக்கலாம். உலகத்திலேயே பெரிய கேட்டா? உலகத்திலேயே பெரிய கேட்டு என்ன கேட்டா இருக்கும்? கோல் கேட்டா? கரெக்டாண்ணா, நான் சும்மா தான் சொன்னேன், அது உண்மையாவே நினைச்சிருந்தானா? சரி, வேற எதுவும் இருக்கா? ஆ சரி, கேளுங்க. எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு இருக்கட்டுமா இருக்குமா, அது என்ன பூச்சி தெரியலையே, நீங்களே சொல்லிருங்களேன். யோ, ஈ. சூப்பர் சூப்பர், அருமை அருமை. சரி கேளுங்க. யானை தண்ணீர் விழுந்தா என்னாகும்? என்னாகும் தெரியலையே. ஓ, நீர் யானை ஆயிருமா? ஓ, அது மேல ஃபுல்லா நீர் பட்டதும் நீர் யானை ஆயிரும். தம்பி என்ன சொல்ல போறாங்க? பாட்டு படிக்க போறாங்களா? சரி, படிக்க சொல்லுங்க. என்னாச்சு தம்பி, பேச மாட்டாங்களாமா? என்ன சொல்ல போறீங்க? படிங்க படிங்க சீக்கிரமா. சூப்பர் சூப்பர், அருமையா சொன்னீங்க, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. தேங்க்யூ. வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? யார் பேசுறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? கேளுங்க கேளுங்க. என்னாச்சு கேளுங்க?
2: விடிய விடிய பூந்தோட்டம், விழுந்து பார்த்தால் வெறுந்தோட்டம்.
0: வானமா?
2: ஆஹா.

0: புரியல, ஆப்ஷன் சொல்ல போறீங்களா? சொல்லுங்க.
1: வானம், நட்சத்திரங்கள்.
0: நட்சத்திரம்,
1: கரெக்ட்.
0: சரி, அவ்வளவுதானா? சரி, ரொம்ப அழகா கேட்டீங்க, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: உங்க பாப்பா பேச போறா?
0: பாப்பா பேச போறாங்களா? சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? பாப்பா பேர் என்ன?
1: பிரியதர்ஷினி.
0: பிரியதர்ஷினி, சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க?
1: நன்றி.
0: தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நம்ம நிலை இப்ப ஜுளிக்கும் நிலையா இருக்க போகுது.
3: எப்படி?
2: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல July 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ்னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
3: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.

0: 36 நிமிடத்தில் நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி அரும மொழிகள். நம்ம நிகழ்ச்சி பேச போற இடத்த அன்பு குழந்தை, வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: கனிஷ்கா.
0: கபிஷ்காவா? மனிஷ்காவா? சொல்லுங்க, யாரு?
1: கனிஷ்கா.
0: கனிஷ்கா, என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில?
1: திருக்குறள்.
0: சொல்லுங்க, எத்தனை குரல்?
1: கடவுள் வாழ்த்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பவம் சே உலகே கற்றன் பயன் கொள் வாழறிவன் அற்றால் சொலா எனி மனசே இங்கால் மானடி சேர்ந்தால் நினைவிசை நீண்டு வாழ்வா வேண்டுதல் வேண்டாமே இளநடி சேர்ந்தார்கி ஆண்டும் நினைந்த இல இருள் சேர் இருவனின் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புனிதால் வாட்டு பொறிவாயில் ஐந்த வித்தான் போய் நீ ஒழுக்க நெறி நின்றான் நீடு வாழ்வா தனக்கு ஒன்று இல்லாதான் தால் சேர்ந்தார் கல்லால் மனக்கவரை மாற்றல் அறியது அறவாளி அந்தனர் தால் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அறியுது கோழில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளே வணங்கா தலை பிறவி பெருங்கடல் நீந்துவன் நீந்தா இறைவன் அடி செய்தாரா.
0: சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா பேசுனீங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: தேங்க்யூ.
0: நன்றி. வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து? வணக்கம், சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப யார் பேசுறீங்க? உங்க பேர் சொல்லல.
2: என்ன?
0: சீமா ராகினி. சொல்லுங்க சொல்லுங்க ராகினி, சொல்லுங்க என்ன பேச போறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. என்னாச்சு, பேசவே மாட்டீங்க? திருக்குறள் சொல்லிட்டு காணாம போயிட்டீங்களே.
1: சூப்பர் சூப்பர்.

நன்றி, ரொம்ப அழகா சொன்னீங்க. நிகழ்ச்சியிலையும் ரொம்ப அழகா வந்து கலந்துகிட்டீங்க, நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த குட்டீஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடல கேட்டு வந்துடலாம். காதலன் திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. எஸ்பிபி உதித் நாராயணன் பாடிய பாடல் கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 5:44 நிமிடத்துல நீங்க இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி அரும்பு மொழிகள். நம்ம நிகழ்ச்சி பேச போற அடுத்த அன்பு குழந்தை, வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: This call is now being recorded.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க? சிவாவா? என்ன சொல்ல போறீங்க? பாட்டு பாட போறீங்களா?
2: ஆமா.
0: சொல்லுங்க.
2: சூனே

0: சூப்பர், ரொம்ப அழகா பேசுனீங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: தேங்க்யூ.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
1: ஹலோ,
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க. சூப்பர், ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றி. குழந்தைங்கெல்லாம் ரொம்ப அழகாக அருமையாக நிகழ்ச்சியில் கலந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்த அன்பு குழந்தை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்தின் பாடல் வந்துட்டு இருக்கு. மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நீர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044249984 5 8. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnch1@gmail.com.

10:56 நிமிடத்துல நீங்க இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி அரும்பு மொழிகள். இன்னைக்கு நம்ம அரும்பு மொழிகள் நிகழ்ச்சியில குழந்தைகள்லாம் அட்டகாசமா கலந்துகிட்டு ரொம்ப அழகா பேசினாங்க. அவங்களுடைய மழலை சொற்கள்ல நம்மள நனைய வச்சாங்கன்னு தான் சொல்லணும். நிகழ்ச்சியில கலந்துகிட்ட அத்தனை அன்பு குழந்தைகளுக்கும் எங்களுடைய நன்றி. வரப்போற பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திறன்வெளி வானொலியின் பண்பலை 102.6.

வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸில் உங்களோடு கலப்பது உங்கள் கபில் தேவ். நேரம் 6 மணி. நேரலை இனி நமது ஒளிபரப்பில் இன்று மற்றும் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்கலாம். இன்று இனி கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து மாலை மணி 6:10 பக்தி மாலை, 7 மணிக்கு திரைசை, 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் எழுதியவர் என் முருகேசன், 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 விளையாட்டுப் போட்டிகளின் தினசரி நிகழ்வுகள், 7:32 ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே லண்டன் லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 இறுதிப் போட்டியின் நேரடி வர்ணனை இடம்பெறும். நமது வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஆரப் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் கேட்டு மகிழலாம் நேர்களே. நியூஸ் ஆன் ஆரப் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் 7:32 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கால்நடை சிகிச்சை வளாகத்தில் கால்நடை வளர்ப்போருக்கும் கால்நடைகளுக்கும் வழங்கப்படும் சேவைகள் நேர்முகம். பங்கேற்பவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை சிகிச்சை வளாக இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் சிஜி சைமன் அவர்கள். 8:05 இளம் காற்று, 9:15 திரையிசை, 9:30 இலக்கிய சார் நிகழ்ச்சியில் நருந்தொகையின் ஏறுவரிசை வரி பாடல் அழகு, 10 மணிக்கு சுகமான ராகங்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்கள் இதுவரை நமது ஒளிபரப்பில் இன்று இனி இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். இனி நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்கலாம். நாளை காலை மணி 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் முனைவர் மோ சுதர்சன் அவர்கள். 6:15 வணக்கு புக்கள், 6:35 உள்ளவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியில் சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் சுதாகர் சிவசுப்பிரமணியன் அவர்கள். 7 மணிக்கு வணக்கம் பரணி நிகழ்ச்சியின் துவக்கமாக தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:25 தமிழே அமுதே உரை வழங்குபவர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 விளையாட்டுப் போட்டியின் தினசரி நிகழ்வுகள். 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் கே தாமஸ் அவர்கள். தொடர்ந்து வணக்கம் பரணி. காலை மணி 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரையிசை. 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சக்திவேல் அவர்கள். 8:40 இன்றைய குறுஞ்செய்தி, 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். தொடர்ந்து திரையிசை. 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் தள்ளி போடும் பழக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பது எப்படி. 10:02 மனம் விரும்புதே, 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் கேரளாவின் சின்னக்கானல் பற்றிய தகவல்கள், 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 சிநேகிதிய நிகழ்ச்சியில் உங்கள் அம்மாவிடம் நீங்கள் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய பாடம் எது, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் நிகழ்ச்சியில் பிரதமரின் விவசாயி நிதி உதவி திட்டம் பற்றிய தகவல்கள், 1:10 நலம் தானா நிகழ்ச்சியில் மரவள்ளி கிழங்கின் மகத்துவம், 1:55 சிறுநீரக கல்லடைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் மதன் அவர்கள். பிற்பகல் மணி 2:15 அன்பின் வரிகள், 3:02 குக்கு, 3:30 தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, மாலை மணி 4:02 பொதிகை தும்பு, 5:02 படமும் பாடலும், 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 பக்தி மாலை, 7 மணிக்கு திரையிசை. இரவு மணி 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் சீராஜா. 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 விளையாட்டுப் போட்டியின் தினசரி நிகழ்வுகள், 7:32 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் அறிவியல் அணுக்களும் மூலக்கூறுகளும், 20:08 குக்கு, 9:15 செய்திச்சுடர், 9:30 இலக்கிய சாரல்.

பத்து மணிக்கு. சுகமான ராகங்கள் நாளைய சுகமான ராகங்கள் வீரவநல்லூர் கி லக்ஷ்மணன் அவர்களது தொகுப்பில் இடம்பெறும். 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்கள் இதுவரை நமது ஒலிபரப்பில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்து அறிவிப்பு கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளை கேட்கறது மட்டும் இல்லாமல் உங்களது கருத்துக்களையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. உங்களது கருத்துக்களை அன்போடு வரவேற்கின்றோம். நேர்களை இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: நேர்களை இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. வயலில் உள்ள நெற்பயிர் பச்சையாக இருக்கும்போது நிமிர்ந்து நிற்கும், ஆனால் அது நன்கு முற்றி பக்குவம் அடையும் போது தலை குனியும். அதுபோல உண்மையாக ஆன்மீக பக்குவம் பெற்ற மனிதரிடம் தலைக்கணம் இருக்காது, பணிவு மட்டுமே இருக்கும்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0444249486458, தொலைபேசி எண் மீண்டுமாக 0444249864458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. மின்னஞ்சல் முகவரி மீண்டுமாக agnchn1@gmail.com.
1: இசையின் வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேர்களை இணைந்திருக்கின்றோம் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. இரண்டு அறையில் வைக்கப்பட்ட விளக்கு எப்படி ஒளியை தருகின்றதோ அதே போல குருவின் போதனைகள் நம்முடைய அறியாமை என்ற இருளை நீக்குகின்ற விளக்கு.

0: nothing better than this.
1: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
2: அக்கா வேலை கிடைச்சிடுச்சு.
3: ஆஹா வாழ்த்துக்கள். இப்ப நிறைய ஷாப்பிங்.
2: ஆமா புது மொபைல் ஜீன்ஸ் ஜாக்கெட்.
3: இருங்க சார், சம்பளத்துக்கு முன்னாலேயே செலவா?
2: இன்ஸ்டன்ட் லோனும் கிடைக்கும்.
3: முதல்ல பட்ஜெட்

0: பாத்துக்க, அப்புறம் செலவு பண்ணு.
1: ஆனா அக்கா
0: பாரு, பருமானத்துல ஒரு பகுதியை எப்பவும் சேமிக்கணும். ஆனா பாட்டி குடுக்காம நழுவ முடியாது.
1: சரி அக்கா, என்னோட பாட்டி உன்னோட பட்ஜெட்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கான முதல் தவணை தொகையை மத்திய அரசு இன்று விடுவித்துள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தவேக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். சிறுபான்மையினர் நலன்களை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கான முதல் தவணை தொகையை மத்திய அரசு இன்று விடுவித்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் காணொலி வாயிலாக 25,863 கோடி ரூபாயை மாநிலங்களுக்கு விடுவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்தின் கீழ் பணியாளர்களுக்கு 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்க இந்த தொகை உதவிடும் என்று கூறினார். மாநில அரசும் இந்த திட்டத்திற்கான தங்களது பங்களிப்பை குறித்த காலத்திற்குள் விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நாடு முழுவதும் கடந்த 1 தேதி முதல் இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். ஆந்திரா, கேரளா மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்கள் முதல் நாளிலேயே ஏராளமான வேலை வாய்ப்புகளை இந்த திட்டத்தின் கீழ் வழங்கியது பாராட்டுதலுக்குரியது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஊதியம் 10% அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் பணியாளர்களுக்கான ஊதியம் குறைந்தது நாள் ஒன்றுக்கு 300 ரூபாய் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். நாட்டின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு மற்றும் முன்னேற்றத்திற்கு ஜனசங்கத்தின் நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி ஆற்றிய பணி இன்றியமையாதது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் நடைபெற்ற டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் பிறந்தநாள் விழா கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் பேசினார். ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் அர்ப்பணிப்பும் தியாகமும் இன்றளவும் நமக்கு வழிகாட்டியாக உள்ளது என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தவேக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் நல்லகவுண்டன் பாளையத்தில் நியாய விலை கடையை திறந்து வைத்து அவர் பேசினார். உரங்களை பதுக்குவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் எச்சரித்தார்.
5: உரத்தை பொறுத்தவரை தட்டுப்பாடு விரைகிற போது தொடர்ந்து நடைமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆட்சியில் அது நடக்கக்கூடாது என்கிற முறையிலேதான் விரைந்து அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். அப்படிப்பட்ட இங்கே தட்டுப்பாடுகள் உருவாக்குற அதற்கான நடவடிக்கை மேற்கொள்வதோடு மட்டுமல்ல, அதை யார் பதுக்கி வைத்திருக்கிறாரோ அவர் மீது உரிய நடவடிக்கை விரைந்து அரசு எடுத்துக் கொண்டிருக்கிறது. உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு பகுதியும் வரையறுக்கப்பட வேண்டும். ஒன்று, அதிலே மக்கள் ஜனத்தொகைக்கேற்ப மாற்றங்கள் அதில் உருவாகும். ஏனென்று சொன்னால் மகளிர், பொது மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொல்லப்படுகிற மக்களுக்கு அந்த இடஒதுக்கீடு பொறுத்தவரையிலும் மக்கள் ஜனத்தொகை அடிப்படையில் அது வரையறுக்கப்பட வேண்டும். இதெல்லாம் செய்வதற்கு விரைந்து பட்ஜெட் முதலமைச்சர் அவர்கள் தேதி அறிவிக்கிறார்.
4: சிறுபான்மையினர் நலன்களை பாதுகாப்பதில் திமுக உறுதியுடன் உள்ளதாக அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையை அடுத்த திருவேற்காட்டில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இஸ்லாமியர்களுக்கும் திமுகவுக்கும் உள்ள உறவினை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது என்று தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமீபத்தில் நடைபெற்ற குற்றச்சம்பவங்களை பட்டியலிட்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களை தடுக்க தவிக அரசு தவறிவிட்டதாகவும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் குறை கூறியுள்ளது. எல்நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தவிக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசு இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் தவேக அரசும் பேரிடர் மேலாண்மை பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மத்திய அரசின் முத்ரா கடனுதவி திட்டத்தின் மூலம் சிறு வணிகர்கள் அதிக அளவில் பயனடைந்து வருகின்றனர். தங்களின் தொழில் வளர்ச்சிக்கு இந்த திட்டம் பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் தெரிவித்தனர்.
1: எங்கள் ஊர் தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தென்காசி நகர். இங்கே நாங்கள் வந்து சிறு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய புண்ணியத்தில் சிறு தொழில் மற்றும் வியாபாரிகளுக்கு முத்ரா கடன் திட்டம் வங்கிகள் மூலமாக வழங்கினாங்க. முதல்ல 50,000 வழங்கினாங்க. அடுத்தபடியாக இந்த கடனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போனாங்க. இந்த கடன் வழங்கியதுனால எங்களுடைய தொழில் வளம் மற்றும் தொழில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. இதற்காண்டி நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.
2: பேர் பத்திரகாளி. நான் ஒரு சின்ன சிறு தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி பேங்க்ல லோன் கேட்க போகும்போது முத்ரா லோன் திட்டத்தில் ஒரு ஸ்கீம் இருக்கு அப்படின்னாங்க. அது மூலமாக கொஞ்சம் அப்ளை பண்ணதில் ஒரு 5 லட்சம் எனக்கு தந்தாங்க. அதில் கொஞ்சம் லோனு சரியாக கொஞ்சம் கட்டினதுனால 1 லட்சம் எக்ஸ்ட்ரா தந்தாங்க. அப்படியே ஒரு 10 லட்சம் வரை தந்திருக்காங்க. இப்போ இதனால் ஒரு சிறு தொழில் தொடங்கின எனக்கு இப்போ நல்ல ஒரு லாபகரமாகவும் இருக்குது. தொழில் நல்லபடியாக போயிட்டுருக்கு. தொழில் முனைவருக்கான ஒரு சின்ன உதவியாக முத்ரா லோன் திட்டம் அமைஞ்சிருக்கு. பாரத பிரதமருக்கு மிக்க நன்றி.
0: வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் ஒடிசா சத்தீஸ்கர் கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கோவை நீலகிரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். தஞ்சாவூரில் நடைபாதை உணவு வணிகர்களுக்கான உணவு பாதுகாப்பு பயிற்சி மற்றும் பதிவு சான்றிதழ் வழங்கும் முகாம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கர்நாடகாவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 1 டன் போதைப் பொருளை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இருவரை கைது செய்தனர். பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் 41 மின்சார ரயில் சேவைகள் இன்று ரத்து செய்யப்பட்டன. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள பூலாம்பட்டி படகுத்துறையில் சுற்றுலாப் பயணிகள் இன்று குவிந்தனர். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவில் சுமித்குமார் லக்ஷ்மண் தங்கப்பதக்கம் வென்றார். 61 கிலோ எடைப்பிரிவில் புஷ்பும் 79 கிலோ எடைப்பிரிவில் சௌரவ் யாதவும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். 57 கிலோ எடைப்பிரிவில் ரோஹித்தும் 74 கிலோ எடைப்பிரிவில் ஆதர்ஷ் யுவராஜ் பாட்டீலும் 97 கிலோ எடைப்பிரிவில் லாக்கியும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இஸ்தான்புல்லில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் டனிஷா கொட்டேச்சா இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 11-8, 11-7 என்ற செட்கணக்கில் நெதர்லாந்தின் ஷோஹான் மென் ஸ்லோவேனியாவின் அனா டோஃபண்ட் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 1-6, 10-7 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் ரீஸ் பிராண்ட்மியர் அலானிஸ் ஹாமில்டன் இணையை வென்றது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா இன்று லெபனனை எதிர்கொள்கிறது. மாநில அளவிலான ஸ்பீட் ஸ்கேட்டிங் போட்டி காஞ்சிபுரத்தில் இன்று தொடங்கியது. 6 முதல் 18 வயதுக்குட்பட்டோருக்கான 700க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். உலக பேட்மிண்டன் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கான முதல் தவணைத் தொகையை மத்திய அரசு இன்று விடுவித்துள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தவிக்க

0: அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். சிறுபான்மையினர் நலன்களை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரமாறு 6:40.
2: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பாமாலைகள் கொண்டு படைத்தவனை போற்றும் நேரம் இது. எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்.

உன்னை காப்பதற்கும் உன்னை தப்புவிப்பதற்கும் நான் உன்னுடனே இருக்கின்றேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். நேர்களை இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 இன் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு.

கருத்துச்சி வையோடு இசை மனம் கமழும் இது எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை. வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதனுடன் ஒரு விடிவும் எளிமையும் நிச்சயம் வரும் என்பது இறைவனின் மாறாத வாக்குறுதி.

பொன்னியின் செல்வன் திரைப்படத்திற்காக பா விஜய் வருகளுக்கு வித்யாசாகரை சில கிருஷ்ணகுமார் குன்னத் மற்றும் சுஜாதா பாடிய பாடல் கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் February 14 திரைப்படத்தில் இருந்துகிட்டே இருக்குது. கபிலன் வரிகளுக்கு பரத்வாஜி சைலா ஸ்ரேயா கோஷல் பாடியது கேட்டுருசிங்க.

0: நேர்களை நிறைவு பெற்றது திரையிசை. இன்னும் சில நொடிகளில் கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள், எழுதியவர் என். முருகேசன்.
2: கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வாய்மலை பகுதியில் விவசாயத்தை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கல்வராயமலை ஒன்றியத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சி நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வில் கல்வராயன் மலையில் வட்டத்திற்கு உட்பட்ட சேராப்பட்டு கிராமத்தில் பழங்குடியினர் நலத்துறையின் ஐந்தனை திட்டம், திருவனந்தபுரம் மத்திய மரவள்ளி கிழங்கு ஆராய்ச்சி நிறுவனம் ₹1.67 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் மரவள்ளி கிழங்கு உற்பத்தி அதிகரிப்பு மற்றும் மதிப்பு கூடுதல் அலகு அமைக்கும் பணி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து சேராப்பட்டு பகுதியில் ₹3.9 கோடி மதிப்பீட்டில் நாற்றங்கால் மையம் அமைப்பதற்கும் திட்டப்பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட இடத்தினை நேரில் பார்வையிட்டு மதிப்பீடு உள்ளிட்ட தகவல்கள் குறித்து கேட்டறிந்து ஆய்வு செய்தார். இன்னாடு கிராமத்தில் செயல்பட்டு வரும் நியாய விலைக்கடையினை நேரில் பார்வையிட்டு இருப்பு, பொருள்களின் விவரம், நியாய விலைக்கடை, பொருள்களின் தரம், பணி நேரம் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் குறித்து விரிவாக கேட்டறிந்து ஆய்வு செய்தார். பின்னர் வெள்ளிமலை கிராமத்தில் காளான் வளர்ப்பு பணியினை நேரில் பார்வையிட்டு காளான் வளர்க்கும் பணிகளை முறையாக பராமரிக்க வேண்டும் என சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது என கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா தெரிவித்தார். ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் அனைத்து ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள கிராம ஊராட்சிகளில் பல்வேறு திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஊராட்சிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் முன்னேற்றம் குறித்து மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் செயல்படுத்தப்படும் வளர்ச்சி திட்டங்களில் முன்னேற்றம் குறித்து மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் அரங்கத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விபிஜி ராம்ஜி திட்டம், முதலமைச்சரின் வீடுகள், மறு கட்டுமான திட்டம், முதலமைச்சரின் சாலை மேம்பாட்டு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து தனித்தனியாக விரிவாக கேட்டறிந்து ஆய்வு செய்தார். விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு கிராமப்புற குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 125 நாட்கள் வேலை வாய்ப்புகள் அளிக்க வேண்டும் என்றும், அனைத்து தொகுப்புகளிலும் ஊராட்சிகளிலும் குளம் வெட்டுதல் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும், பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராமமின் யோஜனா திட்டத்தின் கீழ் நிலுவையில் உள்ள பணிகள் உடனடியாக முடிக்கப்பட வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் அரசின் பல்வேறு துறைகளின் சார்பில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் கள்ளக்குறிச்சி வட்டம் வரஞ்சரம் கிராமத்தைச் சேர்ந்த 113 பயனாளிகளுக்கு ₹1.1577 மதிப்பீட்டில் விலையில்லா வீட்டுமனை பட்டாக்களுக்கான ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இப்பகுதி மக்களின் பல்லாண்டு கால கோரிக்கை தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து வானாபுரம் வட்டம் மூங்கில் துறைப்பட்டைச் சேர்ந்த 1 பயனாளிகளுக்கு ஜாதி சான்றிதழ், மாவட்ட தொழில் மையம் சார்பில் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டத்தின் கீழ் 1 பயனாளிக்கு ₹12.02 லட்சம் மதிப்பீட்டில் தொழில் கடன் ஒப்பளிப்பு ஆணையம் என மொத்தம் 115 பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது. பேரூராட்சியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அரங்கத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேரூராட்சிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகள், குடிநீர் விநியோகம், திடக்கழிவு மேலாண்மை, பொது சுகாதாரம் மற்றும் இதர பணிகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. இந்த ஆய்வில் பொதுமக்களுக்கு சீரான குடிநீர் விநியோகம் வழங்குவதை உறுதி செய்யவும், மின் விளக்குகள் முழுமையாக செயல்படவும், மரம் நடுதல் பணிகளை சிறப்பாக மேற்கொள்ளவும், பேராட்சி பகுதிகளில் குப்பைகள் தேங்காமல் உடனுக்குடன் அப்புறப்படுத்தவும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே வீரசுரபுரம் கிராமத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் ₹15 கோடி மதிப்பீட்டில் 12 ஏக்கர் பரப்பளவில் மாவட்ட விளையாட்டு அரங்கம் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த மாவட்டம் விளையாட்டு அரங்கத்தின் கட்டுமான பணிகளில் இதுவரை 10% பணிகள் நிறைவடைந்துள்ளது. இந்த விளையாட்டு அரங்கத்தில் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதுடன் நீச்சல் குளத்திற்கான அடித்தள பணிகள் நிறைவடைந்துள்ளது. இந்த வளாகத்தில் 50 மீட்டர் நீளமுள்ள மிகப்பெரிய நீச்சல் குளம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நீச்சல் குளமானது சென்னையில் அமைக்கப்பட்ட நீச்சல் குளத்திற்கு அடுத்தபடியாக மாநிலத்தின் மிகப்பெரிய நீச்சல் குளமாக அமையும். மேலும் மாவட்ட விளையாட்டு அரங்க பணிகளை தரமாகவும் விரைவாகவும் முடிக்க சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என மாண்புமிகு பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஆதவார்ஜுனா தெரிவித்தார்.

0: குறிச்சி மாவட்ட செய்திகள் கேட்டோம். எழுதியவர் என். முருகேசன். நேரம் 7:15. ஆகாஷ்வாணி தொடர்வது தமிழ் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மழைநீர் சேமிப்பு இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு ஊழியர்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி 5 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சத்தீஸ்கட்டில் இன்று காலமான பிரபல பாண்டவாணி பாடகரும் பத்ம விபூஷன் விருது பெற்றவருமான டாக்டர் தீஜான் பாயின் இறுதிச் சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் இன்று நடைபெற்றன. இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது

0: இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி 5 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சத்தீஸ்கட்டில் இன்று காலமான பிரபல பாண்டவாணி பாடகரும் பத்ம விபூஷன் விருது பெற்றவருமான டாக்டர் தீஜான் பாயின் இறுதிச் சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் இன்று நடைபெற்றன. இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். மழைநீர் சேமிப்பு இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. நாடு முழுவதும் நீர்வளம் குறைவாக உள்ள 256 மாவட்டங்களில் நீர் சேமிப்பு இயக்கம் கடந்த 2019 தொடங்கப்பட்டதாக நீர்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 2021 மழைநீர் சேமிப்பு இயக்கத்தை பிரதமர் தொடங்கி வைத்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சமுதாய பங்களிப்பை அதிகரிக்கும் நோக்கில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த இயக்கம் மாற்றியமைக்கப்பட்டதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடல் நலனை சீராக பராமரிக்க சைக்கிள் பயிற்சி உதவிடும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். ஞாயிறுதோறும் சைக்கிள் பயணம் இயக்கத்தின் கீழ் இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். சைக்கிள் பயணத்தால் ஏற்படும் நன்மைகள் குறித்து அவர் விரிவாக எடுத்துரைத்தார். சுற்றுச்சூழல் பாதிப்பை தடுப்பதற்கும் இது உதவிடும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். அரசு ஊழியர்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தம்மை சந்தித்த பாரதிய மஸ்தூர் சங்க பிரதிநிதிகளுடன் அவர் கலந்துரையாடினார். அலுவலர்களின் பிரச்சினையை அரசின் கவனத்திற்கு கொண்டு வருவதில் இதுபோன்ற சங்கங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். இதுபோன்ற கலந்துரையாடல்கள் அரசு ஊழியர்களுக்கும் பணியாளர்களுக்கும் பயனளிக்கும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி 5 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 2014 421 கோடி லிட்டராக இருந்த இந்த வகை பெட்ரோல் உற்பத்தி தற்போது 2000 கோடி லிட்டரை எட்டியுள்ளதாக பெட்ரோலியத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கச்சா எண்ணெய் இறக்குமதி வெகுவாக குறைந்துள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அந்நிய செலாவணி சேமிப்பு கிடைத்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. ஆந்திராவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்று மத்திய அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று ஸ்ரீகாக்குளம் மாவட்டத்தின் நிம்மாடா கிராமத்தில் இப்பணிக்கான தமது படிவத்தினை தேர்தல் அதிகாரியிடம் சமர்ப்பித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். எவ்வித குளறுபடியும் இன்றி வாக்காளர் பட்டியலை தயாரிப்பதற்கு சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் அவசியமாகிறது என்றும் அவர் கூறினார். தேர்தல் நடைமுறைகள் நேர்மையாக நடைபெறுவதை உறுதி செய்வதில் வாக்காளர் பட்டியல் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு ராமமோகன் நாயுடு தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் தனியார் நிறுவனத்தின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி பிரிவிற்கான கட்டுமானப் பணிகளை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியாவுடன் இணைந்து இன்று தொடங்கி வைத்தார். இந்த உற்பத்தி பிரிவு ஷிவ்புரி மாவட்டத்தில் 2500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்பட உள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சுயசார்பு இந்தியா மற்றும் உற்பத்திக்கான இந்தியா இயக்கங்களுக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் ஜெனீவா புறப்பட்டுச் சென்றார். ஐநா சார்பில் நடைபெறவுள்ள இந்த உச்சி மாநாடு நாளை தொடங்குகிறது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பாக ஐநா சார்பில் நடைபெறும் முதல் உச்சி மாநாடு இது என்பது குறிப்பிடத்தக்கது. கர்நாடகாவில் மத்திய ஊரக வளர்ச்சித்துறையின் திட்டங்களின் செயலாக்கம் குறித்து மூத்த அதிகாரிகள் கொண்ட குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இன்று தொடங்கிய இந்த ஆய்வுப் பணி வரும் 11ஆம் தேதி வரை நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் தொடர்பாகவும் இக்குழுவினர் ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள்

0: ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: சத்தீஷ்கட்டில் பிரபல பாண்டவாணி பாடகரும் பத்ம விபூஷன் விருது பெற்றவருமான டாக்டர் தீஜான் பாய் இன்று அதிகாலை ராய்ப்பூரில் காலமானார். அவருக்கு வயது 70. உடல்நலக்குறைவு காரணமாக ராய்ப்பூர் எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். டாக்டர் தீஜான் பாயின் இறுதிச் சடங்குகள் அவரது சொந்த ஊரான கனியாரி கிராமத்தில் முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை நடைபெற்றது. அசாம் சட்டப்பேரவையில் அலுவல் மொழியாக ஹிந்தியும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ரஞ்சித்குமார் தாஸ் கூறியுள்ளார். இன்று குவஹாத்தியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். தற்போது ஆங்கிலம் மற்றும் போடோ மொழிகள் அலுவல் மொழிகளாக பயன்பாட்டில் இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். நாளை தொடங்கவுள்ள பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது அலுவல் மொழியாக ஹிந்தியும் அறிமுகப்படுத்தப்படும் என்று திரு ரஞ்சித்குமார் தாஸ் கூறினார். தில்லியில் உள்ள அரசு பள்ளிகளின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கென இயக்கம் ஒன்று தொடங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் பள்ளி வளாகங்களை தூய்மையாக பராமரிப்பதோடு நவீன வசதிகள் இடம்பெறுவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த இயக்கம் செயல்படுத்தப்படுவதாக தெரிவித்துள்ளார். பள்ளி வளாகங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துவதில் மக்கள் பங்களிப்பும் இன்றியமையாதது என்று திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். அமர்நாத் யாத்ரீகர்களின் நலனுக்காக ஜம்மு ஸ்ரீநகர் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக ரயில்வே அறிவித்துள்ளது. செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த ரயில்வேயின் ஸ்ரீநகர் கோட்ட மேலாளர் திரு கபில் சர்மா, கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்கு தேவையான கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். உத்தரப்பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு நிதின் நபின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இன்று லக்னோவில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்களிடையே ஆலோசனை மேற்கொண்டு பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். கூட்டணி கட்சிகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நிதின் நபின் கேட்டுக் கொண்டார். பீகாரின் பங்கிபூர் சட்டப்பேரவைத் தொகுதிக்கு நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் ஜன் சுராஜ் கட்சியின் சார்பில் அதன் நிறுவனர் திரு பிரசாந்த் கிஷோர் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தொகுதியில் வரும் 30 இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கலேயில் நடைபெற்ற இப்போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 543 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. சாய் சுதர்சன் அபாரமாக ஆடி 168 ரன் குவித்தார். கெஷேரா நுவாந்தா 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். பின்னர் 2வது இன்னிங்ஸை ஆடிய இலங்கை ஏ அணி 209 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக ஆஷன் பந்தாரா 87 ரன் எடுத்தார். குர்னூர் பிரார் அபாரமாக பந்து வீசி 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து 33 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு 2வது இன்னிங்ஸை ஆடிய இந்தியா ஏ அணி விக்கெட் இழப்பின்றி 36 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இதன் மூலம் 2 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் இந்தியா கைப்பற்றியது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 3 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இஸ்தான்புலில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ், தனிஷா கோட்டேச்சா இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 11-8, 11-7 என்ற செட் கணக்கில் நெதர்லாந்தின் சவுஹான் மென், ஸ்லோவேனியாவின் அனா டோஃபாண்ட் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. உலக பேட்மிண்டன் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மழைநீர் சேமிப்பு இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு ஊழியர்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி 5 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சத்தீஸ்கட்டில் இன்று காலமான பிரபல பாண்டவாணி பாடகரும் பத்ம விபூஷன் விருது பெற்றவருமான டாக்டர் தீஜான் பாயின் இறுதிச் சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் இன்று நடைபெற்றன. இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 7:25.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: படி ராக்காய மூக்காய குப்பாய சகாபி கஸ்தூரி மீனாட்சி தங்க பல்காரையா தங்க மகளுக்கும் வாஜாராயாவுக்கும் தைவாசம் கல்யாணம் எல்லாம்.
2: இப்படி வீட்டை சுத்தி ஊரை சுத்தி என்ன நடக்குதுன்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். இது எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்மை சுற்றி.
3: நம்மை சுற்றியில் இன்றைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் தெரியுமா? நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் நடப்பு கார் பருவ நெற்பயிருக்கு காப்பீடு செய்ய வருகின்ற 31ஆம் தேதி கடைசி நாள் அப்படின்னு நம்முடைய திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அவங்க வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் கார் பருவ நெல் வாழை ஆகிய பயிர்களுக்கு நடப்பு ஆண்டு கார் பருவத்தில் பயிர் காப்பீடு செய்து கொள்வதற்காக யூனிவர்சல் சம்பவ பயிர் காப்பீட்டு நிறுவனம் வந்து தேர்வு செய்யப்பட்டு பயிர் காப்பீடு பதிவு செய்யும் பணி வந்து நடைபெற்று வருகிறதா. கார் பருவ பயிர் காப்பீடு கட்டணமாக நெல்லுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு 745 ரூபாயும் வாழைக்கு ஒரு ஏக்கருக்கு 2362 ரூபாயும் செலுத்த வேண்டும். மேலும் வாழை பயிருக்கு பயிர் காப்பீடு செய்யறதுக்கு கடைசி நாள் 15/9/2026 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கடன் பெறக்கூடிய விவசாயிகள் தாங்கள் கடன் பெறக்கூடிய தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் அதுக்கப்புறமா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாக பதிவு செய்ய இயலும் இதை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கடன் பெறாத விவசாயிகள் என்ன பண்ணணும் அப்படின்னா பொது சேவை மையங்கள் மூலமாகவோ இல்லைனா தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவோ இதை வந்து பதிவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இயற்கை காரணிகளால் விதைப்பு செய்ய இயலாத நிலை இல்லைனா நடவுலனா விதைப்பு பெயர்ந்து போதல், பொய்த்து போதல், மழை வெள்ளம் பாதிப்பு, அறுவடைக்கு பிந்தைய இழப்புகள் போன்ற சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய பட்சத்தில் இழப்பீடு பெற வாய்ப்பு இருக்கிறது. பாதிப்பு ஏற்படக்கூடிய பட்சத்தில் கிராமத்தில் பயிர் காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு மட்டுமே இந்த இழப்பீடு வந்து பெற இயலும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே விவசாயிகள் வந்து கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட போயிட்டு கார் பருவ விதைப்பு அல்லது நடவு சான்றிதழ் பெற்று தங்கள் கார் பருவ நெற்பயிரினை வருகிற ஜூலை 31ஆம் தேதிக்கு உள்ளார பயிர் காப்பீடு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விவசாயிகள் காப்பீடு செய்யும்போது முன்மொழிவு படிவத்துடன் கூடிய பதிவு விண்ணப்பம், அதுக்கப்புறமா கிராம நிர்வாக அலுவலர் வழங்கக்கூடிய அடங்கல் இல்லைனா விதைப்பு சான்றிதழ், ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ள செயல்பாட்டில் இருக்கக்கூடிய வங்கி கணக்கு புத்தகத்தை தெளிவாக முதல் பக்கத்தை எடுத்துக்கிடணும், ஜெராக்ஸ் எடுத்துக்கிடணும், அதுக்கப்புறமா ஆதார் அட்டை, இது எல்லாத்தையுமே இணைத்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கட்டணத் தொகையை செலுத்தியதுக்கு அப்புறமா அதற்கான ரசீதை பொது சேவை மையங்கள் அதுக்கப்புறமா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் பெற்றுக்கொண்டு பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள அனைத்து விவரங்களையும், குறிப்பாக அது எந்த பருவம், கிராமத்தினுடைய பெயர், நிலத்தினுடைய உரிமையாளர் யார் இல்லைனா குத்தகைதாரர், இவங்களோட விவரங்களை சரிபார்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே விவசாயிகள் கடைசி தேதி வரைக்கும் காத்திருக்காம முன்கூட்டியே காப்பீடு செய்து கடைசி நேரத்தில் பதிவு செய்வதில் ஏற்படக்கூடிய பல்வேறு சிரமங்களை தவிர்க்க வேண்டும் அப்படின்னும், நெல் பயிரிடக்கூடிய விவசாய பெருமக்கள் அனைவரும் பயிர் காப்பீடு செய்து பயன்பெறுமாறும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார்.

எஃப்எம் ரெயின்போ 102.6 நாம் இது வரைக்கும் கேட்டோம் நம்மை சுற்றி நேர்களே. இன்னும் சில நொடிகளில் ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 விளையாட்டுப் போட்டியின் தினசரி நிகழ்வுகள் தொடர்ந்து ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே லண்டன் லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 இறுதிப் போட்டியின் நேரடி வர்ணனை டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். நேர்களே, நமது நிலையத்தின் வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஆரப் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் கேட்டு மகிழலாம். நேர்களே, நியூஸ் ஆன் ஆப் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் 7:32 உழவர் உலகம் இடம்பெறும் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: மணி வரைக்கும் ஓபி அவுட் பேஷன் யூனிட்டு, அப்புறம் ஒன்றுலேருந்து 8 மணி வரைக்கும் வந்து எமர்ஜென்சி யூனிட், அதாவது கேஷுவாலிட்டி யூனிட், அதாவது அவசர சிகிச்சை. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸு, அப்புறம் இன்டர்ன்ஷிப்பு, அப்புறம் பிஜி ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஸ்டாஃப் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் காலைல 8லேருந்து ஈவினிங் 8 மணி வரைக்கும் வேலை நாட்களில் ஃபுல் ஆள் இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து அவசர எமர்ஜென்சின்னா, ஏன்னா எங்களுக்கு குவார்டர்ஸ் கிட்டே இருக்காங்க, அதனால் எமர்ஜென்சினா நைட்டு கூட வந்து பார்ப்பாங்க மக்கள்.
1: இப்போது நீங்கள் ஃபீஸ்லாம் சொன்னீங்க, 100 ரூபா சின்ன பிராணிகளுக்குன்னா, 50 ரூபா பெரிய பிராணிக்கு ஆடு மாடுக்குன்னு சொன்னீங்க. இந்த இது எப்போ சார் அமலுக்கு வந்தது?
0: இது பிப்ரவரி 2026 அமலுக்கு வந்தது. முன்னாடி வந்து 50 ரூபா தான், அதாவது சிறிய செல்ல பிராணிகளுக்கு 50 ரூபா, பெரிய செல்ல பிராணிகளுக்கு 20 ரூபா. இப்போ வந்து பிப்ரவரி 2022 இது வந்து 100 ரூபாயாக கன்வெர்ட் ஆகிருக்கு.
1: சார், இந்த ஃபீஸ் கட்டணம் வந்து இப்போ நம்ம ராமையாம்பட்டியில் இருக்கிற திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மட்டும்தானா, இல்லை எல்லா கல்லூரியிலும் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்களா? இப்போ நம்ம முன்னக்குட்டிலாம் நாங்கள் வந்து இங்கே ஸ்ரீபுரத்துலலாம் போய் பார்த்துட்டு இருந்தோம், அங்கங்கே பக்கத்துலலாம் இப்போ ஸ்ரீவைகுண்டம், செய்திங்களூர் அந்த மாதிரி ஊர்லலாம் கால்நடை மருத்துவமனை இருக்குது. இப்படி எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ஒரே மாதிரி ஃபீஸ் தானா?
0: இல்லை, இது வந்து எங்களுக்கு பல்கலைக்கழகம், தமிழ்நாடு அறிவியல் பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டி 7 காலேஜஸ் இருக்காங்க. இந்த 7 காலேஜ் எக்ஸப்ட் சென்னை, சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறிய செலப்பிராணிக்கு 200 ரூபா, அதே இது அதர் தேன் சென்னை பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான். அது யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தினோட ஒரு இது, அது வந்து இது அனிமல் ஹஸ்பண்டரி தான் நீங்கள் சொல்கிறது, பாளையங்கோட்டை ஸ்ரீபுரம் அங்கே ஃப்ரீ தான். இது வந்து கல்லூரினாலும் சர்வீஸ் சார்ஜ் மட்டும் 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, ஆனால் மீதி எல்லாமே வந்து ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் சர்ஜரிக்கு வந்து பார்த்தோன்னா லீவ், சின்ன சின்ன சர்ஜரிக்கு வந்து காசு இருக்குது, அதாவது சின்ன சர்ஜரினா 500 ரூபா, பெரிய சர்ஜரினா 1500 ரூபா. இப்போ குட்டி போட முடியல எமர்ஜென்சி அப்படின்னா 1500 கிட்ட வரும்.

0: ஜிசிசி கிரேட்டர் சென்னை கார்பரேஷனில்.
1: ம்
0: பட் இங்கே வந்து அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. அதனால் முக்கியமாக வந்து மாஸ்க் இருக்கும், அதாவது ஃபேஸ் மாஸ்க் இருக்கு. ஓனர்கிட்ட வந்து நீங்கள் வரும்போவே கப்பை மாட்டிகிட்டு வந்துருங்க. கப்பை மாட்டி வீட்டிலேருந்து மாட்டிட்டு வந்தோம்னா பிரச்சனை இருக்காது. ஏன்னா அது மாட்டிட்டு வந்துச்சுன்னா அதனால் கடிக்க முடியாது. அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்டைன் பண்ணி பண்ணிக்கலாம். ரொம்ப அது மிரளுது அப்படின்னா மைக் ஊசி இருக்கு. மைக் ஊசி கொடுத்து அதை வந்து கையாண்டு நம்ம எக்ஸ்ரே எடுக்கணும், ஸ்கேன் பண்ணணும். அது எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா மைக்ரோஸ்கோப் செலுத்தி அதை வந்து கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வந்துடும். அது வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தில் குடன் மாதிரி இருக்கும். இதெல்லாம் நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ள எக்யூப்மெண்ட்ஸ்.
1: இப்போது நீங்கள் சொன்னீங்க சென்னையில் வந்து ஒரு ரக நாய்கள் வளர்ப்பதற்கு தடை விதிச்சிருக்காங்க. அதேமாதிரி நம்ம திருநெல்வேலியில் ஏதாவது நாய் வளர்ப்பதற்கு தடை
0: இல்லை, அப்படி எதுவும் இல்லை. சென்னையில் வந்து லைசன்ஸ் எடுக்கணும், அதாவது சிப்பு இம்ப்ளான்ட் பண்ணிவிட்டு அந்த ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பர் வச்சுட்டு நீங்கள் நம்ம ஆதார் கார்டு லிங்க் பண்ணிவிடுவாங்க. ப்ளஸ் அதுக்கு வருஷா வருஷம் தடுப்பூசி போடுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த சிப்பு வச்சு தெரிஞ்சுக்கலாம். இது முதல் முறையாக சென்னை இந்த இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. இனி பிற நாட்களில் வந்து கண்டிப்பாக இங்கே வர வாய்ப்புகள் இருக்குது.
1: இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து வீடுகளில் வளர்க்குற நாய்களுக்கு சரி. இப்போ நம்ம தெருவில் நடந்து போய்கிட்டு இருக்கோம், நிறைய இப்போ தெருநாய்கள் பெருகிதான் பார்க்குறோம். நியூஸ்லலாம் பேப்பரெல்லாம் பார்க்குறோம் திருநாய்களை கட்டுப்படுத்துகிறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் அது எந்த முறையில் செயல்படுத்த முடியுது சார்?
0: அது வழக்கமாக கவர்மெண்ட் இப்போது நல்ல திட்டங்கள் புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது என்னென்னா அனிமல் பர்த் கண்ட்ரோல் ப்ரோக்ராம். ஒரு நாளைக்கு வந்து 400 ஏபிசி அனிமல் பர்த் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வழக்கமாக 200-250 கேசஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து முன்னதாக வந்து இந்த கார்பரேஷன் ஆஃப் திருநெல்வேலி கூட முனிசிபாலிட்டி கூட நாங்கள் வந்து இது ஒரு மெமராண்டம் எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா ஒரு வாரத்தில் வந்து 18 நாய் ஆனாக இருந்தாலும் சரி பண்ணாலும் சரி அனிமல் பர்த் கண்ட்ரோல் பண்ணி நாங்கள் ஒரு 3 ஐபி வச்சுட்டு அதை ரிலீஸ் பண்ணுறது. அது முன்னாடி இருந்துச்சு. இப்போ வந்து என்னென்னா ட்ரைனிங் பண்ணுறாங்க. அதாவது அனிமல் ஹஸ்பண்ட்ரி டாக்டர்ஸும் வந்து நாங்கள் எங்கள் ஸ்டாஃப் வந்து 14 ட்ரைனிங், 2 ட்ரைனிங் அவங்களுக்கு வந்து அனசிஷ் எப்படி கொடுக்குறோம், நாய் பிடிச்சிட்டு ரெஸ்ட்ரெயின் பண்ணுறது எப்படி, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மைக்ரோசிஸ் செலுத்து எப்படி, அப்போ தான் எப்படி அறுவை சிகிச்சை பண்ணுற சர்ஜரி அனிமல் பர்த் கண்ட்ரோல் பண்ணுறேன் எப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க சென்ட்ரலில் போயிட்டு அங்கே இருக்கிற லொக்கேட்டி விஷயங்கள் நாய்கள் எல்லாம் வந்து மாநகராட்சி சார்பாக வந்து அவங்க பிடிச்சி ஏபிசி பண்ணுறோம் பண்ணிட்டுருக்காங்க. முன்னாடி கம்பேர் பண்ணவும் இப்போ கம்மி தான் பாப்புலேஷன். ஏன்னா நிறைய டாக்ஸ் வந்து எங்கள் இதிலே வந்து 5 ட்ரைனிங் முடிஞ்சு போன வருஷம், இந்த வருஷம் இனியும் ஸ்டார்ட் பண்ணல. 5 வருஷம் தான் ஒரு பேட்சில் வந்து 15 பேர் இருக்கும். ஸோ அப்படி 75 இதில் பேர் நம்ம எங்கள் இதிலே இந்த சதன் இதிலே ட்ரெயின் ஆகியிருக்காங்க. அதே மாதிரி தான் 7 காலேஜ். ஸோ அப்படின்னா இவ்வளோ ட்ரெயின் பண்ணும்போது வந்து அந்த டாக்டர்ஸ் வந்து சர்ஜரி பண்ண ஆரம்பிச்சுன்னா பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ண முடியும்.
1: ஏர்லி மார்னிங் டியூட்டி போகிறவங்க இருக்கிறாங்க, அதே மாதிரி டியூட்டி முடிஞ்சு அன்டைமில் வர்றவங்களும் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த தெருநாயால் தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்கன்னே சொல்லணும். அப்படி இருக்கிறப்போ இந்த தெருநாயிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு நம்மளை மாதிரி மனிதர்களுக்கு ஏதாவது நம்ம ஐடியா சொல்லலாமா சார்?
0: அதாவது செல்ல பிராணிகள் வந்து எங்கே, நான் வில்லேஜில் இருக்கிறேன் பட் இப்போது சிட்டியில் இருக்கிறேன். அப்படின்னா கூட எங்கள் தெருவில் வந்து 10 மேலே யார் வந்தாலுமே அந்த நாய் வந்து பின்னாடி துரத்துறது சுவாபாவிகம். அது எதனால அப்படின்னா ஒன்று வந்து இப்போ நான் போனால் அது திருத்த மாட்டேன், ஏன்னா தெரியும் இது வந்து இருக்கிற ஆள் தான். புது ஆளாக ஸ்ட்ரேஞ்சரோ ஒரு ஆள் வரும்போது அதுக்கு புது ஆளாக இருக்குது, அதனால் துரத்து ஒன்று. ப்ளஸ் நம்ம வந்து நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருந்தோம்னா அது கண்டுக்க மாட்டேன். அந்த நாய் பரும்போது வந்து அதை பார்த்துட்டே போகக்கூடாது, நம்ம வேலை இன்னும் போயிட்டுருக்கணும். இதிலே 90% எந்த பிரச்சனையும் பண்ணாது. ஒரு 5-10% பின்னாடி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது நம்ம சவுண்டு கொடுத்தா போதும், அதாவது அந்த ஒரு ஒரு டாமினன்ஸ் காட்டியாச்சுன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்ம சும்மா போவோம், நாயை காலால் மிதிக்கிறது, கல்லெடுத்து அடிக்கிறது, இதெல்லாம் நம்ம மேல உள்ள தப்பும் குறைகள் இருக்குது. இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணியாச்சும் 100% கண்ட்ரோல் பண்ணலாம் மேடம்.
1: நாய்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம்
0: பயம்தான் பயம்தான். இப்போ எங்கள் வீட்டிலே வந்து நாய் வளர்க்கத்தில்
1: வந்தாலும் நம்ம கொஞ்சம் என்ன சொல்கிறோம் பயத்திலே நம்ம கொஞ்சம் இதாக
0: கொண்டு இருக்கும். அதே மாதிரி எங்கள் வில்லேஜில் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டிலும் ஒரு நாய் இருக்கும். எதுனா செக்யூரிட்டி பர்பஸ், நான் கேட்டு காம்பவுண்டு க்ளோஸ் பண்ணியாச்சுன்னா உள்ள நாய் இருந்துச்சுன்னா திருடம் உள்ளே வராது. அந்த ஒரு இதுக்காக தான் வளர்த்துறது. பட் செக்யூரிட்டி பர்பஸும் வில்லேஜ்லேயும் இருக்குது, சிட்டிலையும் இருக்குது. பட் ஒரு சில நாய் பண்ணுறதுனால வந்து மொத்த இதுலேயும் வந்து ஒரு இஷ்யூ வருது மேடம்.

0: நாய்கள் வந்து கடிக்க சந்தர்ப்பம் இருக்குது, பூனைகள்லாம் இதாகும்னு, அந்த மாதிரியான பிராணிகள்லாம் எப்படி சார் கையாளுறீங்க?
1: அதாவது இருக்கிறதிலே ரொம்ப ஃபிரோஷியஸான நாய் வந்து ராட்வீலர் தான், ராட்வீலர், அதுக்கப்புறம் டாபர்மேன். இப்போ சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைசன்ஸ் இருக்கணும், லைசன்ஸ் வந்து சென்னையில் வந்து அதை வளர்த்தக்கூடாது ஆஸ் பர் த இப்போதைக்கு.

0: பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான சேவைலாம் செஞ்சுட்டு வரீங்க சார்?
1: பொதுமக்களுக்காக பார்த்தோன்னா
0: இந்த கால்நடை வளர்ப்போருக்கு பொதுமக்களுக்கு என்ன
1: எல்லாம், அதாவது சேவை வந்து பார்த்தோன்னா வேக்சினேஷன் பண்ணி கொடுக்குறாங்க, அதாவது பூச்சி மருந்து கொடுக்குறாங்க, ப்ளஸ் அதாவது பிறந்து 28 நாள்லேருந்து 45 நாள் வரைக்கும் தடுப்பூசி போட்டு கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து ஃபுட்டு என்ன கொடுக்கணும் அந்த மாதிரி சர்வீஸ் கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்து வேக்சினேஷன் தடுப்பூசி, அதாவது கடித்தா வெறுநோய் தடுப்பூசி கரெக்டாக போட்டு விட்றாங்க. ப்ளஸ் என்னென்ன செல்ல பிராணிக்கு பிரச்சனை, எல்லா பிரச்சனைக்கும் வந்து ஏன்னா எங்களுக்கு என்னென்னா 3 குழு இருக்காங்க, அதாவது சர்ஜரி, மெடிசன், ஓஜி. ஸோ அதனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே எங்களுக்கு சொல்யூஷன் பார்க்க, இப்போ எனக்கு வந்து சர்ஜரி, நான் சர்ஜனு, எனக்கு ஏதாவது மெடிசனில் டவுட் இருக்குது அப்படின்னா நான் வந்து ரெஃபர் கொடுத்துருவாங்க. ஹியூமன் மாதிரி வந்து ரெஃபர் டு மெடிசன் வந்து சொல்லுவாங்க என்னென்ன பிரச்சனை எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணனால அவங்களுக்குள்ள ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஸோ 3 பேரை சொல்யூஷன் வச்சு ஒரு ஒரு அவுட்புட் வரும்போது நல்லாயிருக்கும். ஸோ எந்த வித பிரச்சனையாக இருந்தாலுமே நாங்கள் சொல்யூஷன் கொடுத்துருவாங்க.
0: மக்களுக்கு வந்து திடீர்னு ஒரு சந்தேகம் வருதுன்னு வைங்க, அப்போ வந்து உங்களை எப்படி சார் காண்டாக்ட் பண்ணலாம்? ஏதாவது ஃபோன் நம்பர் இருக்கா இல்லை டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கா?
1: இல்லை டோல் ஃப்ரீ நம்பர் இல்லை மேடம், ஃபோன் நம்பர் கொடுத்துறேன் மேடம். அப்போ ஃபோன்
0: நம்பர் சொல்லலாம் சார்.
1: சொல்லலாம் மேடம், 9841871524.
0: சார் இன்னொரு முறை சொல்லிடுறேன்,
1: 9841871524.
0: மக்களே இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி கால்நடை வளர்க்கறதுல ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் சந்தேகத்தை தீர்த்துக்கலாம். அதேமாரி ஒரு எமர்ஜென்சியாக ஒரு கால்நடை வந்து பாதிக்கப்படுது, அதாவது இப்போ நம்ம ரோட்டில் போய்கிட்டு இருப்போம், ஒரு பசுமாடோ இல்லை ஒரு ஆடோ அடிபட்டு கிடக்கு, அப்போ வந்து நாங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணலாமா சார்?
1: பண்ணலாம் மேடம், முதலுதவி வந்து ஃபோனில் கொடுத்துருவோம் மேடம். பட் சொல்யூஷன், பெர்மனன்ட் சொல்யூஷன் வந்து நம்ம அந்த மாடோ ஆடோ சிலப்பிராணியை நம்ம இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்தால் தான். ஏன்னா இப்போ மனிதன் சொல்லியாச்சுன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ மாடு ஆடு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் எப்படி போயிட்டு 300 கிலோ 400 கிலோ இருக்கும். ஸோ மேன் பவர் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ நம்ம இடத்துக்கு எடுத்தோன்னா 100% ப்ரைமரி வந்து ஃபோன்லேயே கொடுத்துருவாங்க. இப்போ ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா ஐஸ் கட்டி வைங்க, இல்லைன்னா துணி எடுத்து கெட்டுங்க, இதெல்லாம் வந்து ஃபோன் காண்டாக்ட் வழி கொடுத்துருவாங்க மேடம். பட் பெர்மனண்ட் வந்து சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம இடத்துக்கு வந்தா.
0: ஒரு டவுட் சார், இப்போ மனிதர்களுக்கு ஒரு அடிபட்டிருக்கு, ஒன்று உடம்பு சிலனா 108 வாகனத்தை நாங்கள் காண்டாக்ட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிஷன் ஆயிருந்தோம். அதே மாதிரி கால்நடைகள் பாதிக்கப்படுது, அதுக்கு ஏதாவது வாகனம் எதுவும் இருக்கா? உங்கள் ஹாஸ்பிட்டலில் அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா?
1: இல்லை, இப்போதைக்கு நம்ம இதில் அப்படி கிடையாது. சென்னையில் இருக்குது, அது இனியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன். குடிய சீக்கிரத்தில் வந்து கண்டிப்பாக இங்கே வந்துடுவாங்க. அது வந்து யூஸ் பண்ணியாச்சு. என்ன பட் என்னென்னா மேன் பவர் இருந்தால் தான் எல்லாமே பண்ண முடியும். ஏன்னா இப்போ ஹியூமன் சொல்ல 1 or 2 டாக்டர்ஸ் இருந்தால் போதும், இது அப்படி கிடையாது. சப்போஸ் டிஸ்ட்ரோக்கின்னா மினிமம் 2-3 டாக்டர்ஸ் இருக்கணும், ப்ளஸ் ஸ்டாஃப் இருக்கணும், அதாவது அட்டெண்டர்ஸ் இருக்கணும் க்ளீன் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் டிஸ்ட்ரோக்கினாலே ஒரு 5 பேர் இழுத்தால் தான் அந்த உள்ளே இருக்கிற குட்டியை வந்து வெளியெடுக்க முடியும். மேன் பவர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணிடுவாங்க மேடம்.
0: இப்போ வந்து கால்நடை வளர்ப்போருக்கு வந்து அரசோட திட்டங்கள் எதுவும் பயன் தர மாதிரி எதுவும் திட்டங்கள் இருக்கா, அதை நீங்கள் இப்போ சொல்லலாமா சார்?
1: ஏபிசி ப்ரோக்ராம் வந்து இப்போதைக்கும் புதுசாக வந்து திட்டத்தின் தான், அது வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஸ்டே டாக்ஸு ப்ளஸ் ஓனர் டாக்ஸுக்கு நாங்கள் பண்ணி கொடுக்கணும். ஸ்டே டாக்ஸுக்கு வந்து இருக்கிற எப்பாவது ஒரு 30-40% ஸ்டோடாக்ஸுக்கு வந்து பண்ணியிருப்பாங்க. இனியும் இந்த வருஷத்துலேயும் பண்ண போகிறாங்க. ஸோ அதிலே ஒரு ஒரு 5-6 வருஷத்தில் வந்து டோட்டல் பாப்புலேஷன் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஸோ இந்த திட்டம் வந்து இப்போ போயிட்டுருக்கு, அதாவது இப்போ ஒரு 75

0: டாக்டர்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ 75 நம்ம ஒரு ட்ரைனிங்கில் வந்து 50-60 நாய்க்கு வந்து, நான் போன வாட்டி வந்து லாஸ்ட் வீக் வந்து பண்ணும்போது வந்து 80 நாய்க்கு வந்து ஸ்டெரிலைசேஷன் நாங்களும் காலேஜுக்குள்ளே பண்ணாங்க, ஏன்னா அவங்க ட்ரெயின் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இவங்களும் அதாவது ட்ரெயின் பண்ண டாக்டர்ஸும் பண்ணியாச்சுன்னா கண்டிப்பாக வந்து பாப்புலேஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்.
1: இப்போ நீங்கள் சிகிச்சைகள் துறையில் இருக்கிறீங்க, இப்போ ஆடு மாடு வளர்ப்போருக்கு அதேமாரி செல்லப்பிராணி வளர்ப்புறவங்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இந்த மாதிரிலாம் உங்கள் ஆடு மாடை பராமரிங்க அப்படி எதுவும் உங்களோட கருத்து இருந்தால் சொல்லுங்க.
0: வழக்கமாக என்னென்னா மாடு ஆடுகளுக்கு வந்து பூச்சி மருந்து தான் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
1: ஆமாம் சார்,
0: ஏன்னா பூச்சி மருந்து 14 நாள் அதாவது அந்த கோர்ஸ் இருக்குது, அந்த கோர்ஸ் வந்து கரெக்டாக கொடுத்துச்சுன்னா எந்த விதமான பிரச்சனை. அதே மாதிரி தடுப்பூசி இருக்குது, பிபிஆரு அப்புறம் வந்து ப்ளூடங்க வித்தியாசம் தடுப்பூசி. அந்த தடுப்பூசி வந்து கரெக்டாக ஒரு ஃபார்ம் நாங்கள் முன்னாடி வந்து கேம்ப் கண்டக்ட் பண்ணோம். அந்த 2012 வந்து புதுசாக இந்த காலேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து கேம்ப் கண்டக்ட் பண்ணோம். ஒரு ஒரு வில்லேஜாக போயிட்டு நாங்கள் அடாப்ட் பண்ணிட்டு அங்கே வந்து ஒரு நாளை கேம்பு ஃபுல்லாக ப்ளூடங் வேக்சின் பிபிஆர் வேக்சின் எல்லாம் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அது வந்து கரெக்டாக நீங்கள் வேக்சினும் பூச்சி மருந்து கொடுத்தனால நோயிலும் தப்பிச்சிடலாம், ப்ளஸ் ப்ராப்பர் ஹைஜீன். இப்போ மடிநோய் தான் இருக்கிறதுலே பெரிய எக்கனாமிக் லாஸ். மடிநோய் வந்துச்சுன்னா மாடுக்கு வந்து பால் வராது, அப்புறம் பால் வரலன்னா உரிமையாளருக்கு ரொம்ப லாஸ். ஸோ மடிநோய் வராமல் இருக்கிறது முக்கியமானதை நம்ம பண்ண வேண்டியது வந்து பால் கறந்து ஒரு அரை மணி நேரத்தில் மாடை வந்து படுக்க வைக்கக்கூடாது. முக்கியமாக வந்து மடிநோய் வர்றது காரணம் வந்து பால் கறந்தோடனே அந்த ஸ்பிரிண்டர் அதாவது டிப்பில் இருக்கிற அந்த ஸ்பிரிண்டர் வந்து க்ளோஸ் ஆகாது. அது பால் கறந்தோடனே அது படுத்துச்சுன்னா கீழே இருக்க கிருமி அந்த ஸ்பிரிண்டர் வழியாக உள்ளே போயிடும், எல்லாம் கிருமி வச்சுன்னா அப்புறம் மடிநோய் வர வாய்ப்பு இருக்கும். அதனால மாடு கறந்த உடனே வந்து தீவனம் போட்டோன்னா அது தீனி சாப்பிட்டே இருக்கும், கீழே படுக்க வாய்ப்புகள் கம்மி. ஸோ அரை மணி நேரம் நிற்க வச்சுனாலே பிரச்சனை சால்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் மடி பால் கறக்கிற முன்னாடி அந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் சொல்லுவாங்க, ஒரு ஆன்டிசெப்டிக், அது நீங்கள் தண்ணியில் போட்டு மடியை சுத்தம் பண்ணியாச்சுன்னா கிருமிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட செத்துடும். அதே மாதிரி பால் கறந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த கிருமிநாசினி யூஸ் பண்ணியாச்சுன்னா இன்ஃபெக்ஷன் வராமல் தடுத்துக்கலாம். ப்ளஸ் ப்ராப்பர் டிவார்மிங்கு வேக்சினேஷனு இந்த ஃபுட்டு அதாவது தீவனங்கள் கொடுத்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் வர வாய்ப்புகள் இல்லை மேடம். வருமம் காப்பும் அதுதான் பெஸ்ட்டு.
1: கண்டிப்பாக சார்,
0: இருக்கிற இடம் டெய்லி வந்து சுத்தம் பண்ணும். அதாவது நம்ம ஷெட்டு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் இன்க்ளைண்டாக இருக்கணும், அதாவது ஸ்ட்ரெயிட்டாக இருக்காம அதாவது சாணி சரிவாக இருக்கணும். சாணி யூரின் போச்சுன்னா அது வந்து கீழே போகிற மாதிரி பண்ணிக்கணும். எந்த விதத்திலும் அந்த சாணி அதாவது யூரின் வந்து கெட்டி நிற்கிறது நம்ம தடுத்துச்சுனாலே அதுலேருந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வராது மேடம்.
1: சார், நீங்கள் மக்களுக்கு ஏதாவது உங்களோட கருத்து எதுவும் சொல்ல வேண்டியிருக்கா, ஏதாவது அறிவுரை வழங்கினா? ஆ,
0: நான் சொல்கிறேன் மேடம். அதாவது நம்ம செல்லப்பிராணி அப்படின்னா பெட் அனிமல், அதாவது நம்ம வீட்டில் இருக்கிறது தான் செல்லப்பிராணின்னு சொல்கிறது. அப்போ இன்றைக்கி என்னுடைய சொந்த உருவம்னா நாகர்கோவில், ஆனால் நான் இப்போ இருக்கிற இடம் சென்னை. எல்லா வீட்டிலையும் வந்து அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபேமிலி மெம்பர் தான் அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க.
1: ஃபேமிலி மெம்பருக்கும் மேலே
0: மேலே அது கரெக்டு தான். ஸோ அந்த லெவலுக்கு அவங்க அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம பண்ண வேண்டியது அதுக்கு என்னென்ன பண்ணணும், அப்போ 14 days வந்து பூச்சி மருந்து கொடுக்கணும், அப்புறம் வந்து 28 அல்லனா 43 அதாவது 6th week வந்து வேக்சினேஷன். நம்ம அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதாவது குழந்தை பிறந்துச்சுன்னா அதை போலியோ சொட்டு மருந்து கொடுக்குற மாதிரி, அதாவது ஹெப்பாட்டிஸ் வேக்சின் போடுறோமோ அதுக்கும் வேக்சின்ஸ் இருக்காங்க. அது நம்ம கரெக்டாக பண்ணியாச்சுன்னா எந்த விதமான நோய் தாக்குறதுக்கு தன்மை கம்மி. அது மாதிரி எவ்வளோ நம்ம இவ்வளோ பண்ணுறாங்களோ அந்த லெவலுக்கு வந்து நோய் வராமல் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம வெளியில் கூப்பிட்டு போகும்போது லீஷ் செயின் போட்டு கூப்பிட்டு போகிறது நல்லது. அது மாதிரி இப்போ வேறு செல்லப்பிராணி கடிக்கலாம், அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணால் தான் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுலேருந்து நம்ம தப்பிச்சிடலாம்.
1: சார், இதுவரைக்கும் கால்நடை சிகிச்சை வளாகத்தோட செயல்பாடும் அதேமாதிரி பொதுமக்களுக்கான சேவையை பற்றியும் ரொம்ப அழகாக, அதாவது அந்த கால்நடை சிகிச்சை வளாகத்தில் என்னெல்லாம் இருக்குது, எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் வழங்குறாங்க, எப்படிலாம் உங்களை அணுகணும், அந்த மாதிரி ஃபோன் நம்பர்லாம் சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி சார்.
0: நன்றி, நன்றி மேடம்.
1: இதுவரை கால்நடை சிகிச்சை வளாகத்தின் செயல்பாடுகளும் பொதுமக்களுக்கான சேவைகளும் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கேற்றவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை சிகிச்சை வளாகத்தின் இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் M. சிஜு சைமன் அவர்கள்.

0: பண்டிகைகளுக்கு பிறகு கிரிக்கெட் வரணும்.
1: அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் காணொலி வாயிலாக 25,863 கோடி ரூபாயை மாநிலங்களுக்கு விடுவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்தின் கீழ் பணியாளர்களுக்கு 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்க இந்த தொகை உதவிடும் என்று கூறினார். மாநில அரசும் இந்த திட்டத்திற்கான தங்களது பங்களிப்பை குறித்த காலத்திற்குள் விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நாடு முழுவதும் கடந்த 1ஆம் தேதி முதல் இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆந்திரா, கேரளம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்கள் முதல் நாளிலேயே ஏராளமான வேலை வாய்ப்புகளை இந்த திட்டத்தின் கீழ் வழங்கியது பாராட்டுதலுக்கு உரியது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஊதியம் 10% அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் பணியாளர்களுக்கான ஊதியம் குறைந்தது நாளொன்றுக்கு 300 ரூபாய் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி 5 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 2014ஆம் ஆண்டு 421 கோடி லிட்டராக இருந்த இந்த வகை பெட்ரோல் உற்பத்தி தற்போது 2000 கோடி லிட்டரை எட்டியுள்ளதாக பெட்ரோலியத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கச்சா எண்ணெய் இறக்குமதி வெகுவாக குறைந்துள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அந்நிய செலாவணி சேமிப்பு கிடைத்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. மழைநீர் சேமிப்பு இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. நாடு முழுவதும் நீர்வளம் குறைவாக உள்ள 256 மாவட்டங்களில் நீர் சேமிப்பு இயக்கம் 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டதாக நீர்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 2021ஆம் ஆண்டு மழைநீர் சேமிப்பு இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சமுதாய பங்களிப்பை அதிகரிக்கும் நோக்கில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த இயக்கம் மாற்றியமைக்கப்பட்டதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தாவேக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் நல்லகவுண்டன்பாளையத்தில் நியாய விலைக் கடையை திறந்து வைத்து அவர் பேசினார். உரங்களை பதுக்குவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் எச்சரித்தார். சிறுபான்மையினர் நலன்களை பாதுகாப்பதில் திமுக உறுதியுடன் உள்ளதாக அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையை அடுத்த திருவேற்காட்டில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இஸ்லாமியர்களுக்கும் திமுக

0: வுக்கும் உள்ள உறவினை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது என்று தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமீபத்தில் நடைபெற்ற குற்றச்சம்பவங்களை பட்டியலிட்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களை தடுக்க தாவிக அரசு தவறிவிட்டதாகவும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் குறை கூறியுள்ளது. எல்னினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசு இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் தாவேக அரசும் பேரிடர் மேலாண்மை பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் ஒடிசா சத்தீஸ்கர் கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கோவை நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கலேயில் இன்று நடைபெற்ற இலங்கை ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் இரண்டு போட்டிகளை கொண்ட இந்த தொடரை 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் இந்தியா கைப்பற்றியது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 3 வெள்ளி மற்றும் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இஸ்தான்புலில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் தனிஷா கோட்டேச்சா இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 11-8, 11-7 என்ற செட் கணக்கில் நெதர்லாந்தின் சௌஹான் மென் ஸ்லோவேனியாவின் அனா டோஃபண்ட் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. உலக பேட்மிண்டன் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05. ஆகாயமும் அடுத்த வீடாகி போகும், சிந்தையில் விந்தைகள் செய்து சிறகடிக்கும் இது இளமை துளிரும் காலம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இது இளம் காற்று. இன்றைக்கு நாம் நம்முடைய இளம் காற்று நிகழ்ச்சியில் வீக்லி ரவுண்ட் அப் தான் வந்து பார்க்க போகிறோம். அது எல்லாத்துக்கும் முன்னாடி எப்போவுமே சொல்லுவாங்க இல்லையா, நாம் எப்போ வந்து மிக குழப்பமான ஒரு சூழலில் இருக்கோமோ இல்லைனா ஒரு குழப்பமான மனோநிலையில் இருக்கோமோ அந்த மாதிரியான நேரங்களில் நாம் முடிவு எடுக்கிறத வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பருவம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பருவம். நம்ம வந்து பரீட்சைகள் எழுதிட்டு இருப்போம், இப்போ தான் ஆரம்பிச்சிருப்போம், தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விதமான தோல்வி, ஃபெயில் ஆகிட்டே வந்துகிட்டே இருப்போம். இப்போ என்ன பண்ண, ஒருவேளை நமக்கு திறமை இல்லையோ அப்படின்ற அந்த மனோநிலை வந்து நமக்கு உருவாகும். நம்ம இப்படி எழுதி எழுதி ஒருவேளை ஃபெயிலாகி கடைசியில் வேலை கிடைக்காமல் போயிட்டுனா நமக்கு வயசு போயிடும், எல்லாமே போயிடும், நம்ம கூட இருந்தவங்களும் ஓரளவுக்கு செட்டில் ஆயிடுவாங்க, என்ன பண்ணுறது இப்படின்ற ஒரு குழப்பமான மனோநிலை வர்றது வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயந்தான். அதுக்காக நம்ம என்றைக்குமே வந்து பயந்துடக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்றத நாம் வந்து கவனிக்கிறதுக்கு தவறும்போது தான் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு தோன்றும். ஏன் நமக்கு ஃபெயில் ஆனோம் அப்படின்ற அந்த விஷயத்தை நம்ம அனலைஸ் பண்ணும்போது அடுத்த பரீட்சையில் நம்ம அதை சரி பண்ணிவிட்டு கடக்கடன்னு நம்ம அதை சரி பண்ணும்போது நம்ம வெற்றியை நோக்கி நம்முடைய பயணம் வந்து ரொம்பவே சீக்கிரமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஒரு வேளை ஏதோ ஒரு விஷயத்தினால நம்ம இப்போ ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்ற முடிவுக்கு வரோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் குழப்பமாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா, ஒரு பேப்பர் எடுங்க, ஒரு பக்கம் இந்த விஷயத்தை நான் பண்ணுறதால் எனக்கு என்ன நடக்கும், இந்த விஷயத்தை நான் பண்ணாததால் எனக்கு என்ன நடக்கும் அப்படின்ற அந்த ரெண்டு விஷயத்தையும் கடக்கடன்னு ஒரு 5 நிமிஷம் உட்காந்து யோசிச்சிங்க அப்படின்னா நமக்கு என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்றத நமக்கு ஈஸியாகவே வந்து புரியும். அதோடு கூட நமக்கு ஒரு பிளானிங் கட்டாயமாக இருக்கணும் வாழ்க்கையில். ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் நான் என்னவாக இருக்கணும், எப்படி இருக்கணும், எங்கே இருக்கணும் அப்படின்ற இந்த பிளான் வந்து நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய வெற்றியை யாராலையும் வந்து தடுக்க முடியாது. அதனால் குழப்பமான மனநிலைகளில் இருந்தோம் அப்படின்னா அந்த மாதிரியான நேரங்களில் முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துட்டு கொஞ்சம் நம்மளை நாமே காம் டவுன் பண்ணிவிட்டு முடிவுகள் எடுக்கும்போது நமக்கான வெற்றியை நம்ம ஈஸியாக வந்து அடைஞ்சிடலாம். அதனால் சோர்ந்து போகாதீங்க, ஜாலியாக இருங்க, நம்ம வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, வெற்றி நமக்கு தான் அப்படின்ற இந்த விஷயத்தோடு நம்ம இளம் காற்று நிகழ்ச்சியில் ஃபஸ்ட்டு பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. முத்து திரைப்படத்திலிருந்து வைரமுத்தின் வரிகளுக்கு ஏ ரகுமானி சைல

காலில் சக்கரம் எதுவும் கட்டிக்கிட்டு பறக்குதா இல்லைன்னா ரெக்கை கட்டி பறக்குதா அப்படின்னே தெரில. காலமும் நேரமும் அவ்வளவு வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. பாருங்களேன், இப்போ தான் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே 6 மாதம் கடந்து போயிட்டோம். 7வது மாதத்தில் இருந்துகிட்டு இருக்கோம். ஜூன் 19ஆம் தேதி அன்னைக்கு தேசிய வாசிப்பு தினம் வந்து அனுசரிக்கப்பட்டிருக்கு. எதுக்கு அப்படின்னா, கேரளாவினுடைய நூலக இயக்கத்தந்தை PN பணிக்கர் அவர்களினுடைய நினைவு அந்த நாள் வந்து அனுசரிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா ஜூன் 21 அன்றைக்கு சர்வதேச யோகா தினம் வந்து அனுசரிக்கப்பட்டது. யோகக்கலையினுடைய முக்கியத்துவத்தை இந்த உலகிற்கு உணர்த்த ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21 வந்து இது கொண்டாடப்படுகிறது. இந்த 2026ஆம் ஆண்டிற்கான கருப்பொருள், அதாவது தீம் என்ன அப்படின்னா, ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா அப்படின்றது தான். உலக ஒட்டக தினம் ஜூன் 22ஆம் தேதி அன்னைக்கு அனுசரிக்கப்பட்டது. ஒட்டகங்களினுடைய பொருளாதார அதுக்கப்புறமா கலாச்சார முக்கியத்துவத்தை வலியுறுத்துறதுக்கு இந்த தினம் வந்து கடைபிடிக்கப்படுகிறது. இந்த 2026ஆம் ஆண்டிற்கான கருப்பொருள், அதாவது தீம் என்ன அப்படின்னா, பருவநிலை மாற்றத்தை தாங்கும் பால்விலங்காக ஒட்டகம் அப்படின்றது தான் இந்த 2026ஆம் ஆண்டிற்கான தீம். ஆல் ரைட், நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக இந்தியன் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. வாலியின் வரிகளுக்கு ARR ரஹ்மான் இசையில் SB பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்வரலதா பாடிய பாடல் கேட்டிருக்கீங்க.

சின்ன வயசில் இந்த பாடலை டிவியில் பார்க்கும்போது அப்படியே வாயை திறந்து ஆன்னு பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அந்த அளவுக்கு மேஜிக்கல் நிறைந்த பாடல் இந்த பாடல். எஸ் கேட்டுட்ருக்கீங்க, 8:21, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை, 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ்லேருந்து இளம் காற்று.

சர்வதேச அளவில் பண மோசடியை தடுக்கக்கூடிய வகையில் FATF அதாவது ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அமைப்பினுடைய துணைத் தலைவர் பதவியை வந்து 2026-27 இந்த காலத்திற்கு வந்து இந்தியா வந்து ஏற்றுள்ளதான். இதற்காக மத்திய கலாச்சார அமைச்சக செயலாளர் விவேக் அகர்வால் அவங்க வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்களாம். 2010 இந்தியா இந்த அமைப்பில் முழு உறுப்பினராக இணைந்தது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. உலக பொருளாதார மன்றம் வெளியிட்டுள்ள ஆற்றல் மாற்ற குறியீடு 2026 அறிக்கையின்படி மொத்தமாக 163 நாடுகளில் இந்தியா 70வது இடத்தை வந்து பிடிச்சிருக்கிறான். கடந்த ஆண்டை விட 2 மடங்குகள் முன்னேறி உள்ளது அப்படின்றது சந்தோஷமான விஷயந்தான். எதுக்கு அப்படின்னா, எப்படி அப்படின்னா, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி விரிவாக்கம் அதுக்கப்புறமா பசுமை ஹைட்ரஜன் திட்டங்களே இந்த முன்னேற்றத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் இடத்துல ஸ்வீடனும் அதுக்கப்புறமா பின்லாந்தும் டென்மார்க்கும் இந்த நாடுகளும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நடப்பதற்கான உரிமை அப்படின்றது வந்து அடிப்படை உரிமை அப்படின்னு உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. இந்திய அரசியல் சாசன பிரிவின் 21 கீழே முறையாக பராமரிக்கப்படக்கூடிய நடைபாதைகளை நடப்பது குடிமக்களினுடைய அடிப்படை உரிமை அப்படின்னு உச்சநீதிமன்றம் வந்து வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை வந்து வழங்கியிருக்கிறாங்க. மோட்டார் வாகன சட்டத்தை விடவும் நடைபாதை உரிமைகளுக்கே முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த நடைபாதைகள்லாம் இருக்குது அப்படின்ற இடத்துல கொண்டு வண்டியெல்லாம் நம்ம போய் பார்க் பண்ணி வச்சு நிறைய பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து பண்ணக்கூடாது. இப்போ உங்களுக்காக பாடல் முதல்வன் திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்குது. வைரமுத்தின் வரிகளுக்கு ஏ ரஹ்மான் இசையில் SB பாலசுப்ரமணியம், ஹரிணி மற்றும் GV பிரகாஷ்குமார் பாடிய பாடல் கேட்டிருச்சிங்க.

நேரம் 8:29 கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இது இளம் காற்று. வீக்லி ரவுண்டப்பில் அடுத்த தகவல் என்ன தெரியுமா? நம்முடைய தமிழக அரசினுடைய தமிழ் வளர்ச்சித்துறை சொல் புதியது அப்படின்ற ஒரு திட்டத்தின் மூலமாக அன்றாட நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 22 பிறமொழி சொற்களுக்கு வந்து இணையான தூய தமிழ் சொற்களை வந்து வெளியிட்டிருக்கிறாங்களாம். எப்படி பார்த்தா உதாரணத்துக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம பைக் ரைட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வந்து உந்துருளி பயணம் அப்படின்னும், ப்ரீபயோட்டிக் அதுக்கு நுண்ணுயிருட்டி அப்படின்னும், டிஜிட்டல் ஹப் அப்படின்ற இந்த வார்த்தைக்கு மின்னணு இணைய மையம் அப்படின்னும், கிரிஞ்ச் காமெடி அப்படின்ற இந்த வார்த்தைக்கு கடிநகை, அப்படி இப்படி கிட்டத்தட்ட ஒரு 22 பிறமொழி சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை வந்து வெளியிட்டிருக்கிறாங்களாம். தேசிய குற்ற ஆவண காப்பகம் NCRB இருக்கு இல்லையா, அது உருவாக்கியிருக்கு. என்ன உருவாக்கியிருக்குன்னா, அபிக்யான் அப்படின்ற ஒரு ஆப்பை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. இது வந்து கைரேகை அடையாளங்களை வெறும் 35 செகண்ட்ஸில் ஒப்பிட்டு பார்த்து குற்றவாளியை கண்டு அடையிறதுக்கு அந்த புலனாய்வு துறையினருக்கு வந்து இது வந்து உதவி பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹரியானாவில் இருக்கக்கூடிய சிந்து சமவெளி நாகரிக தளமான

ராகி கற்கிருக்கலே, அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட 4600 ஆண்டுகள் பழமையான பெண் எலும்புக்கூட்டினுடைய டிஎன்ஏவை ஆய்வு செஞ்சு முடிவுகள் வந்து வெளியாகி இருக்கிறது. என்ன வந்திருக்கு அப்படின்னா, ஹரப்பா நாகரிக மக்களுக்கும் இந்த ஸ்டெப்பி மேய்ச்சல் சமூகத்தினுடைய மரபணு ரீதியான தொடர்பு இதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு தான். இது வந்து ஆரியர்களினுடைய இடப்பெயர்வு குறித்த விவாதங்களில் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. அந்நியன் திரைப்படத்திலிருந்து வைரமுத்து நூறுகளுக்கு ஹரிஷ் ஜெயராஜ் இசையில் ஹரிஹரன் மற்றும் ஹரிணி பாடிய பாடல் கேட்டிருச்சிங்க.

எவ்வளோ அழகான பாடல் வரிகள் இருந்தாலும் சரி, எவ்வளோ அழகான இசையமைப்பு இருந்தாலும் சரி, எவ்வளோ அழகான இசையமைப்பு கூட சேர்ந்து அந்த கலைஞர்கள் எல்லாமே இருந்தாலும் சரி, அந்த காட்சி அமைப்பு சரியாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சில நேரங்கள் நம்மளை வந்து அப்படி ஏமாத்திரும் இல்லையா. அப்படி ஒரு சில பாடல்களில் நான் வந்து சே மிஸ் ஆயிடுச்சே அப்படின்னு நினச்சிருக்கேன். ஆனால் எதுவுமே மிஸ் ஆகாமல் ஒரு பாட்டா அப்படின்னு இந்த பாட்டை நான் பார்த்து ரொம்ப அதிசயித்து போயிருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் நாம் வந்து கேட்டோம். எஸ் கேட்டுட்டு இருக்கீங்க, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ். வீக்லி ரவுண்டப்பில் அடுத்து என்ன தெரியுமா, மத்திய சட்ட அமைச்சகம் திஷா 2.0 அப்படின்ற ஒரு திட்டத்தை 2031 வரைக்கும் நீட்டிக்க ஒப்புதல் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த திட்டத்தின் கீழே டெலிலா சேவை மூலமாக ஏழை எளிய மக்கள் வீடியோ கால் மூலமாக இலவச சட்ட ஆலோசனைகளை வந்து பெற முடியும். கோயம்புத்தூரை சேர்ந்த புகழ்பெற்ற தமிழ் கவிஞரும் மொழிபெயர்ப்பாளருமான கவிஞர் புவியரசு அவங்க வந்து தன்னுடைய 94வது வயதில் வயது முதிர்வு காரணமாக காலமாயிருக்கிறாங்க. இவருடைய இலக்கிய பங்களிப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, 1970களில் உருவான புகழ்பெற்ற வானம்பாதி அப்படின்ற கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர்களில் இவரும் ஒருத்தர். அது மட்டும் இல்லாமல் 2007 காசி நஸ்ருல் இஸ்லாமின் புரட்சிகரப்படையை மொழிபெயர்த்ததற்காக புரட்சிக்காரன் அப்படின்ற நூலுக்கும், 2010 கையொப்பம் அப்படின்ற கவிதை தொகுப்பிற்காகவும் இருமுறை சாகித்ய அகாடமி விருது வந்து இவருக்கு கிடைச்சிருக்குது. கவிஞர் புவியரசு அவர்களினுடைய உடல் தமிழக அரசின் சார்பில் 21 குண்டுகள் மூலங்க அரசு முழு மரியாதையோடு கோயம்புத்தூரில் வந்து தகனம் செஞ்சுருக்கிறாங்க. சுய உதவி குழுக்களில் இருக்கக்கூடிய பெண் தொழில் முனைவோர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள டிஜிட்டல் முறையில் மேம்படுத்துறதுக்காக லாக்பதி தீதி அப்படின்ற ஒரு திட்டத்திற்கு ஆதரவு அளிக்கிறதுக்காகவும் ஷீ லீப்ஸ் அப்படின்ற ஒரு புதிய தளம் வந்து தொடங்கப்பட்டிருக்குது. இது 6 கோடி பெண்களை இலக்காக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. என்ன பாடல், எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்திலிருந்து. நான் முத்துக்குமார் அவர்களுக்கு ஸ்ரீகாந்தே வாய்ஸ் ஐயில் ஹரிஸ் ராகவேந்திரா பாடி அந்த க்யூட்டான பாடல் கேட்டிருச்சிங்க.

இளம் காற்று வீக்லி ரவுண்டப் கேட்டுட்ருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இருந்து. தேசிய மருத்துவர்கள் தினம் வந்து ஜூலை 1 அன்னைக்கு வந்து கொண்டாடப்பட்டது. கருப்பொருள் என்ன இந்த 2026 ஆண்டிற்கான தீம் என்ன அப்படின்னா, பிஹைண்ட் த மாஸ்க் ஹூ ஹீல்ஸ் த ஹீலர்ஸ் அப்படின்றது தான். அதே மாதிரி அன்னைக்கே ஜூலை 1 ஜிஎஸ்டி தினமும் வந்து கொண்டாடி இருக்கிறாங்க. அன்னைக்கே ஜூன் 1 ஜூன் 7 வன மகோத்சவ வாரம் வந்து அனுசரிச்சிருக்கிறாங்க. மரம் நடக்கூடிய விழாவான இது 1950 KM முன்ஷியால் தொடங்கி வைக்கப்பட்டது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. தமிழக மாண்புமிகு முதலமைச்சரினுடைய தாய் மாணவர் திட்டத்தின் கீழே 65 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளினுடைய வீடுகளுக்கே நேரடியாக சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கக்கூடிய பணி வந்து தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தின் கீழே பயன்பெறுவதற்கான வயது வரம்பை இப்போ 65 60 குறைக்க அரசு வந்து அதிரடி முடிவு எடுத்துள்ளது. இந்த திட்டம் 2025 August 12 தொடங்கப்பட்டது. இந்த சேவை ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமைகள் வந்து வழங்கப்படுகிறது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஆல்ரைட், நம்ம நிகழ்ச்சினுடைய அடுத்த பாடல் ஒட்டியான செஞ்சு தரவரியா. அந்த பாடல் தான் அருள் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஹரிஹரன் மற்றும் மது மேத்தா பாடிய பாடல் கேட்டு ரசிங்க.

அகிலம் காற்று வீக்லி ரவுண்ட் அப் கேட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில். உலக பிளாஸ்டிக் இல்லாத தினம் அன்னைக்கு வந்து என்னைக்குன்னா ஜூலை 3 அன்றைக்கு வந்து அனுசரிக்கப்பட்டிருக்கிறது. இது எதுக்கு அப்படின்னா தின

சரி, நம்ம அந்த தினத்தோட அனுசரிப்பு ஏன் அப்படின்னு பார்த்தா, நெகிழி பைகளினுடைய தீமைகளை குறைக்கக்கூடிய நோக்கத்தில் ஆண்டுதோறும் ஜூலை 3 அன்னைக்கு இது வந்து கடைபிடிக்கப்படுகிறது. இந்த 2026ஆம் ஆண்டிற்கான தீம் என்ன அப்படின்னா, பிரேக்கிங் ஃப்ரீ ஃப்ரம் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் டுவர்ட்ஸ் எ சஸ்டைனபிள் ஃப்யூச்சர் அப்படின்றது தான் இந்த 2026ஆம் ஆண்டிற்கான தீம். இந்திய ஆன்மீக புரட்சியாளர் சுவாமி விவேகானந்தர் அவர்களினுடைய நினைவு தினம் ஜூலை 4 அன்னைக்கு கடைபிடிக்கப்பட்டது. சர்வதேச கூட்டுறவு தினம் அன்னைக்கு ஜூலை 4 அன்னைக்கு தான், ஜூலை மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை கடைபிடிக்கப்படக்கூடிய இந்த தினத்தினுடைய 2026ஆம் ஆண்டிற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா, கோஆபரேட்டிவ்ஸ் ஃபார் எ பீஸ்ஃபுல் வேர்ல்டு அப்படின்றது தான் இன்றைக்கான தீம். அசாம் மாநிலத்தினுடைய தின்சுகியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சோட்டா திங்ராய் அப்படின்ற தேயிலை தோட்டத்தில் ஜப்பானிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்தியாவினுடைய முதல் வணிக ரீதியிலான மச்சா தேநீரை வெற்றிகரமாக உற்பத்தி செஞ்சு சந்தைப்படுத்தி இருக்கிறாங்களாம். ஆல்ரைட், நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கோண்டா அப்படின்னு பஞ்சதந்திரம் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. வைரமுத்தின் வரிகளுக்கு தேவாவின் இசையில் சுஜாதா, நித்யஸ்ரீ மற்றும் கமல்ஹாசன் பாடிய பாடல் கேட்டிருச்சிங்க.

சேலம் காட்டு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எப்பவும் சொல்றதா, எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, ஏன்னா நம்ம கவலைப்படுறதால எதுவுமே மாறப்போறதில்ல. ஸோ சந்தோஷமா இருங்க, பிரச்சனைகள் வந்தா என்ன பண்ணலாம்னு யோசிங்க, முடிவருங்க, சந்தோஷமா இருங்க. ஓகேங்களா? நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு கலந்திருந்தேன் நான், உங்கள் கபில் தேவ். நேரில் இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

திரை இசை கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதிய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இருந்து. பணம் படைத்தவன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் பராசக்தி திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-24-98-64-58. தொலைபேசி எண் மீண்டுமாக 044-24-98-64-58. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. மின்னஞ்சல் முகவரி மீண்டுமாக agnchn1@gmail.com.
1: நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
0: நேர்களே, திரை இசை நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் பாசமலர் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: நேரம் 9:30.
1: கருவிழிகளை காலச்சக்கரங்கள் ஆக்கி இதயத்திற்கு இறக்கைகள் பூட்டி பறக்க துடிக்கும் நேரம் இது. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இது இலக்கிய சாரல். நாம நம்முடைய நண்பர்கள் கிட்ட இல்லைன்னா வீட்டில் ஏதாவது முக்கியமான விஷயமா பேசிட்டு இருக்கும்போது இப்படி சொல்ல கேட்டிருப்போம் இல்லையா, நீ என்ன சொல்ல வர, நறுக்கு சுருக்குன்னு 4 வார்த்தையில சொல்லு அப்படின்னும். அதே மாதிரி சில விஷயங்களை சொல்லும்போது எனக்கு ஒண்ணுமே புரியலை, கொஞ்சம் விவரமாக தான் சொல்ல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது எந்த விஷயத்தை எப்படி சொல்லணுமோ அந்த விஷயத்த அப்படி சொல்லணும், இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி தான் சொல்ல வரக்கூடிய கருத்துக்களை எதிரில் இருந்து கேட்பவர்களுக்கு விளங்கும்படியாகவும் அது இனிமை மிகுந்ததாகவும் நம்ம சொல்லும்போது கேட்கிறவங்களை எளிதில் சென்றடையும். அப்படி அதிவீரராம பாண்டியன் இயற்றிய நருந்தொகையில அமைந்த ஏறுவரிசை பாடல்கள் சில விஷயங்களை ஒரு வரியில சொல்லி இருப்பாரு, பல வரிகள்லையும் சொல்லி இருப்பாரு. அப்படி அவர் சொன்ன கருத்து ஆழமிக்க இனிமை நிறைந்த பாடல்கள்

தான் தெரிஞ்சுக்க போறோம் இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில. ஸ்டே டியூன் பண்ணுங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

எங்க போனாலும் படித்தவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மரியாதை அப்படின்றது தனிதான். அதனால வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நம்ம படிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. கல்வியினுடைய சிறப்பை நறுந்தொகை ஒரு வரியில நறுக்குன்னு சொல்லுது, கல்விக்கு அழகு கசடர மொழிதல் அப்படின்னு. அதாவது எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் குற்றமில்லாமல்

பேசுவதே கற்ற கல்விக்கு பெருமை அப்படின்னு அதே கல்வியினுடைய சிறப்பை ரெண்டு வரிகளில் சொல்லுது. பாருங்களேன், கல்லா ஒருவன் குலநலம் பேசுதல் மெல்லினுள் பிறந்த பதராகுமே அப்படின்னு. அதாவது கல்வி அறிவு இல்லாத ஒருத்தன் தான் பிறந்த குலத்தினுடைய சிறப்பை பேசினாலும் கூட, அவன் அந்த உயர்ந்த குலத்தில் பிறந்தவனாக இருந்தாலுமே சரி, நெல்மணிகளோடு பிறந்த சாவி நெல்லை போல உயர்ந்தவர்களிடையே உதித்த உபயோகமற்றவன் அப்படின்னு இகழ்ந்து ஒதுக்கப்படுவான். அதனால நாம கல்வி அறிவு பெறுதல் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணு அப்படின்னு சொல்லுது. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

சாய்ந்துக்கு கழுதை மேய்ப்பாளாயினும் ஆகும் அப்படின்னு. அதாவது ஏழடுக்கு மாளிகை அடித்தளத்தோடு சாய்ந்து விழுந்து அழிவுற்ற அந்த இடம் கழுதைகள் மேய்கின்ற பால் நிலம் ஆனாலும் ஆகலாம். இந்த உண்மையை உணர்ந்து எதன் மீதும் உரிமை கொண்டாடாமல் இருக்கணும் அப்படின்னு நமக்கு அறிவுரை பகிர்கிறது. அதே சமயத்துல மாற்றம் எப்படி வேண்டும்னாலும் இருக்கலாம் அப்படின்றத மூணு வரியில சொல்லுது. பெற்றமும் கழுதையும் மேய்ந்த அப்பால் பொற்றுடி மகளிரும் மைந்தரும் கூடி நெருப்பொலி நெடுநராயினும் ஆகும் அப்படின்னு. அதாவது பசுக்களும் கழுதைகளும் மேய்ந்து நின்ற அந்த பாலிடம் பொன் வளையல்கள் அணிந்த பெண்களும் ஆடவரும் கூடி வாழ்வதும் நெல் நிறைந்து பொழியக்கூடியதுமான நெடிய பட்டணமாக மாறினாலும் மாறலாம். அதனால் எதை குறித்தும் பெருமை கொள்ளவும் கூடாது, எதையும் மிகவும் சிறுமையாகவும் எண்ணக்கூடாது அப்படின்றத ரொம்பவே தெளிவா சொல்லுது. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

இந்த உலகத்தினுடைய பொருட்கள் மீதும் பதவிகளின் மீதும் செல்வ செழிப்புகளின் மீதும் பற்றில்லாமல் வாழ வேண்டும். எதன் மீதும் நாம உரிமை கொண்டாடுதல் கூடாது. ஏன் அப்படின்னா, எப்பனாலும் என்ன வேணாலும் நிகழும், அது யாருக்குமே தெரியாது இல்லையா. ஆனா மாற்றம் ஒன்றே மாறாதது இந்த உலகில் அப்படின்றத ரெண்டு வரிகள்ல எழுநிலை மாடம் கால்

0: இலக்கிய சாரல் கேட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
1: நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு.
0: அதிவீர ராம பாண்டியர் இயற்றிய இந்த வெற்றி வேர்க்கை அப்படின்ற நூலுக்கு நருந்தொகை அப்படின்னு அவர் பெயர் வச்சாராம். அதாவது நல்ல அறநெறிகளை தொகுத்து கூறுதலால் அவர் இந்த பெயரை வந்து வச்சாராம். ஆனா பின்னாடி வந்தவங்க இந்த நூலினுடைய பாயிரமாகவும் இந்த நூலினுடைய படித்தால் கிடைக்கக்கூடிய பயனாகவும் இருக்கக்கூடிய சொல்லினுடைய ஆரம்ப சொற்றொடரான வெற்றி வேர்க்கை அப்படின்றத நூலினுடைய பெயராக கொண்டு அப்படியே அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதனால இந்த குறுந்தொகை அப்படின்றது வெற்றி வேர்க்கை அப்படின்னு அழைக்கப்படும்.

தான். அந்த பாயிர பாடல நான்கு வரிகளில் எழுதியிருக்காரு அதிவீர ராம பாண்டியர். அப்படி என்ன எழுதியிருக்காரு தெரியுமா? வெற்றி வேர்க்கை வீரராமன் கொற்கை யாழி குலசேகரன் புகழ் நற்றமிழ் தெரிந்த நர்ந்தொகை தன்னால் குற்றம் களைவோர் குறைவிலாதவரே அப்படின்னு. வெற்றி தரக்கூடிய வேலை கையிலே ஏத்திய வீரராமன் என்னும் அதிவீர ராம பாண்டியன் முத்து குளிக்கும் கொற்கை நகரத்தை ஆட்சி செய்யக்கூடிய பாண்டிய குலத்தின் கிரீடம் போன்ற குலசேகரன் ஆகிய அரசன் சொன்ன நல்ல தமிழில் ஆராய்ந்து எடுத்து தொகுக்கப்பட்ட இந்த நருந்தொகை என்னும் நூலினால் தங்களினுடைய அறியாமை மற்றும் தவறான குற்றங்களை நீக்கிக் கொள்பவர்கள் வாழ்வில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் முழுமையாக வாழ்வார்கள் அப்படின்றது அந்த பாயிரத்தினுடைய பாடல் விளக்கம். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

1, 2, 3, 4 அப்படின்னு 4 வரிகள் வரைக்கும் பாடப்பட்ட பாடல்களை பார்த்தோம். இனி 5 வரிகளில் பாடப்பட்ட பாடல், ஒரே ஒரு பாடல் இருக்கு. அது என்ன தெரியுமா? தெல்லிய ஆளின் சிறுபழத்து ஒரு விதை, தென்னீர் கயத்து சிறுமியின் சினையினும் நுண்ணிதே ஆயினும் அண்ணில் யானை அணிதேர் பரவி ஆட்பெரும் படையோடு மன்னருக்கு இருக்க நிழலாகுமே அப்படின்னு. பழமையான பெரிய ஆலமரத்தினுடைய சிறிய பழத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதையானது, தெளிந்த நீரையுடைய குளத்தில் இருக்கக்கூடிய சிறிய மீனின் முட்டையை விடவும் மிக மிகச் சிறியதாகும். ஆனால் அந்த சிறிய விதை வளர்ந்து பெரிய மரமாக நிற்கும் போது அதனுடைய

நிழலானது கம்பீரமான யானைப்படை, அழகான தேர்ப்படை, குதிரைப்படை, அதுக்கப்புறமா காலாட்படை ஆகிய இந்த நால்வகை படைகளோட வரக்கூடிய அரசனுக்கே தங்குவதற்கு குடை போல பெரும் நிழலை தரும். இதனுடைய உட்கருத்து என்ன அப்படின்னா, ஆலமரத்தினுடைய விதை சின்னதாகவே இருந்தாலும் கூட அதனுடைய நிழல் மிகப்பெரிய படைகளுக்கு தஞ்சம் தருவது போல, கல்வி அறியில சிறந்த பெரியவர்கள் பார்ப்பதற்கு சாதாரணமாகவோ அல்லது எளியவராகவோ தோன்றினாலும் கூட அவர்களால் மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையும் உதவியும் அளவிட முடியாத அளவிற்கு பெரிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

நறுந்தொகையில் இருக்கக்கூடிய பாடல்களில் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய வரி 6, அது ஒரே ஒரு பாடல் மட்டும்தான் பாடப்பட்டுள்ளது. இருவர்தம் சொல்லையும் எழுதரம் கேட்ட இருவரும் பொருந்த உரையாராயின் மனுமுறை நெறியின் வழக்கு இழந்த வர்த்தம் மனமுற மருகி நின்று அழுத கண்ணீர் முறைவுற தேவர் மூவர் காக்கினும் வழி வழி ஈவாதோர் வாழ் ஆகுமே அப்படின்னு வழக்காடக்கூடிய இரு தரப்பினர், அதாவது வாதி பிரதிவாதி, இருவரினுடைய வாதங்களையும் அவசரப்படாம 7 முறை, அதாவது பல முறை கேட்டு தீர கேட்டு ஆராய வேண்டும். ரெண்டு தரப்புலையும் இருக்கக்கூடிய உண்மையை கண்டறிந்து இருவருமே ஏற்றுக்கொள்ளும்படியான நடுநிலையான நீதியை வந்து தீர்ப்பாக சொல்ல தவறினோம் அப்படின்னா மறுநீதி நெறி தவறிய தீர்ப்பினால் நியாயமிருந்தும் வழக்கில் தோற்று போனவர்கள் மனம் மிக கலங்கி நெஞ்சம் வெந்து சிந்தக்கூடிய அந்த

தண்ணீரானது அந்த தவறான தீர்ப்பை வழங்கியவனை பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய இந்த மும்மூர்த்திகளே நேரில் வந்து முறைப்படி காப்பாற்ற நினைத்தாலும் முடியாது. அநீதி இழைத்தவனினுடைய வம்சத்தையே வேரோடு அறுத்து அழிக்கும் ஒரு கூர்மையான வாளாக அது வந்து மாறிவிடும். அதனால நீதி வழங்குவதற்கு முன்னால நன்கு ஆராய்ந்து யோசித்து நீதி வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

நேர்களை ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது இலக்கிய சாரல். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்
1: கனிதரும் சுவையாய் கவிதை பூக்களாய் இரவை இனிமையாக்கி உங்கள் இதயங்களை இசையால் நனைக்க வரும் இது எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 2561132 மற்றும் 2561133 என்ற எண்களில் வெளியூர் நேரில் இருந்தீங்க அப்படின்னா 0462 அப்படின்ற இந்த

0: நம்பரை சேர்த்து டயல் பண்ணுங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் லக்கி காலர் யாருங்கிறதுன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
1: நாதஸ்வரமும் ஏழு இசையும் கலந்து கவிப்பாடும் நெல்லை பண்பலை 102.6 அன்பான தவறல் கபில் சார் அவர்களுக்கும் இனி இரவு வணக்கம்.
0: இனி இரவு வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: மதுரை ஜவகர்பத்திலிருந்து உங்களை அன்புதான் ஆண்டனி.
0: ஆண்டனி சார் எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். உங்க நீ எப்படி இருக்கீங்க?
0: நான் ஹாப்பியா சந்தோஷமா இருக்கேன். சொல்லுங்க என்ன படத்துல இருந்து என்ன பாடல்?
1: என்கரேஜ்மெண்டா இருக்கு.
0: நன்றி உங்க அன்புக்கு. சொல்லுங்க என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: அதான் சார், இந்த ஷார்ட் அண்ட் மலர் இல்ல அது 70 80 பரிசு நடந்துகிட்டு இருக்க எங்களோட சினிமாவுக்கு வந்து கிளம்பிட்டு இருக்காங்க எல்லாருமே. அப்போ எங்க அக்கா டூரிங் டேக் பண்ண கூட்டிட்டே போக மாட்டேன்ட்டாங்க. நாளைக்கு பரிசு வச்சுக்கிட்டு நீ எப்படி வர்றது? நான் என்ன செஞ்சேன், நாளையே போயிட்டேன். என்னால போயிட்டு அவங்களும் டிக்கெட் எடுத்து உள்ள போயிட்டாங்க. நான் அழுதுட்டு நிற்கிறேன் முன்வாயில்ல டூரிங் டேக்கெட்ல. அப்புறம் இன்னொருத்தவங்க எனக்கு பாவம் இருக்கப்பட்டு யார் சார் அழுதுன்னு எங்க அர்த்தங்க அவர் எனக்கு டிக்கெட் எடுத்து. அப்ப வந்து 75 பைசா இந்த 75 பைசாதான் கரெக்ட் டிக்கெட் 75 பைசா டிக்கெட் எடுத்து. அப்புறம் அந்த அக்காவை கண்டுபிடிச்சு எனக்கு கொடுத்து உட்காந்து பார்த்த திரைப்படம் கல்யாணம்
0: தான்.
1: அதெல்லாம் மனதை மறக்கவே முடியாது. அதுல ஸ்ரீதேவமா தாண்டி நான் ஸ்ரீதேவமா பண்ணமா அப்படி போவே அந்த அந்த மலர் நினைவுகளாக ஸ்ரீதேவமுக்கு குரல் கொடுத்துருப்பாங்க எஸ்பி சைலஜம்மா. அதுல வந்து நீங்களும் ஒரு நல்ல ஒரு
0: மலர் பாடலுக்கு பின்னால இப்படி ஒரு மலரும் நினைவுகளா அப்படின்ற அளவுக்கு இருந்தது. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: மனதிற்குள் வாடாத இனிய நினைவாக அந்த பாடல் அவருக்கு இருந்தது இல்லையா? எஸ் கேட்டுட்டு இருக்கீங்க, எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யாருங்கிறது பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன் மேடம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் புதுக்குடில இருந்து மோகன் சரஸ்வதி சார்.
0: மோகன் சரஸ்வதி அம்மா எப்படி இருக்கிறீங்க? எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்கள்ட்ட பேசினதுல. சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேக்கலாம்?
1: எனக்கு வந்து உண்டானை முடிச்சு படத்துல இருந்து எனக்கு வச்ச நேரத்தில் இந்த பாட்டு வேணும்.
0: எந்த பாட்டு வேணுமா? சூப்பரான பாடல் கேட்டிருக்கீங்க, கேட்டலாமா?
1: கேட்கலாம் சார்,
0: கேட்கலாமே. நன்றி, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டிருக்கீங்க.

0: சில பாடல்கள் மட்டும்தான் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் நம்முடைய பிளேலிஸ்டில் இருந்து தேஞ்சு போகிறதில்ல இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு பாடல் கேட்டோம், கேட்டுட்ருக்கீங்க சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யாருங்கிறதுன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் சகோதரருக்கு.
0: இனிய இரவு வணக்கம். யாருங்கிறது பேசுகிறீங்க?
1: தேனியிலேருந்து சொன்னது நலமாட்டீங்களா?
0: சூப்பராக இருக்கும் சொன்னதான் மேடம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கும்ப்பா, நல்லா இருக்கும்.
0: நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க, என்ன பாடல், என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு முதிரி பூக்கள் படத்துல இருந்து அழகிய கண்ணே உறவுகள் நீயே அந்த பாட்டு கொடுத்துருங்க.
0: ஓகே, படம் வேணா உதிரி பூக்களா இருக்கலாம். உங்களுக்காக நாங்க இசை மலைய பாடல மாலையா தரோம். ஓகேங்களா?
1: மாலையா கொடுங்க.
0: நன்றி. உங்களுக்கு பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: நேரம் 10:18 கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேரம் யாருங்க இருந்துன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: கோவில்பட்டியிலேருந்து தீபா பேசுறேன்.
0: கோவில்பட்டியிலேருந்து
1: தீபா.
0: தீபா மேடம், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கோம், நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
0: நாங்கள் சூப்பராக இருக்கோம். ஓகே, சொல்லுங்கள், என்ன படத்தில் என்ன பாடல்?
1: வாட்ச்மேன் வடிவேல் படத்திலிருந்து சந்திரனும் சூரியனும் அந்த பாட்டு.
0: அந்த பாட்டு வேணுமா உங்களுக்கு?
1: ஆமாம்.
0: சரிங்க மேடம், அந்த பாடல் கொடுத்துடலாம். உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டுருச்சிங்க.

0: இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோடு. நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேரம் யாருங்கிறதுன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம் சகோதரருக்கு.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கு சார்.
0: ஓகே, மகிழ்ச்சி. சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு எங்கே கேட்ட குரல் படம், நான் நானே தங்க இளமானே தாளாட்டு பாடும் அந்த பாடல்.
0: எங்கேயோ கேட்ட குரலா?
1: நன்றி
0: உங்களுக்கு பாடல் வந்துட்டே இருக்கு கேட்டிருக்கீங்க.

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கிருந்து பாத்திரலாமா? வணக்கம்
1: அன்பான கவின் சாருக்கு இனிய இரவு வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: முருகன் சார் எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்க சார், நீங்க நலமா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க பாக்கலாம், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம் நாம?
1: சார் எனக்கு வந்து முதல் மரியாதை படத்துல இருந்து பூங்காற்று திரும்புமா
0: முருகன் சார் கூப்பிட்டு திரும்பாம போயிருமா பாட்டு இந்த ஊரு விரும்பாம தான் போயிருமா?
1: ராமநாதபுரத்துக்கு
0: திரும்ப வந்துட்டே இருக்கு, கேட்டலாமா? நன்றி, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: நிச்சயமாக உலகம் மறந்து தான் போகும். அப்படிப்பட்டதான ஒரு இனிய பாடல் கேட்டோம் இல்லையா? எஸ் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யாருங்கிறதுன்னு பார்த்துடலாமா? வணக்கம்.
1: நெஞ்சை வருடி கொண்டிருக்கிற இந்த இரவு தருணத்தில் நிகழ்ச்சியை அருமையாக வழங்கி கொண்டிருக்கும் எங்களது அன்பான அறிவிப்பாளர் கபில் சார் அவர்களுக்கும் நமது நேயர்கள் அனைவருக்கும் ஒரு இனிய இரவு வணக்கம்.
0: இனிய இரவு வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: இரவு வணக்கத்துடன் பேசுவது சிந்து பூந்தரை முருகன் பேசுறேன் சார்.
0: முருகன் சார், நிலவு உதிக்குதோ இல்லையோ இரவானா உங்களுக்கு கவிதையா முளைச்சிருது சார். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா
0: சார்? சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க பார்க்கலாம், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: இப்ப நல்லா தான் வாழ என் பாட்டாலே போதும், ஹாப்பி பர்த்டே அந்த பாட்டை கொடுத்துருக்கேன்.
0: டு யூ ஓகே? உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டலாமா?
1: கேட்கலாம் சார்.
0: நன்றி.

சவாஷ். தகுதி மீதா கதி மீதா தத்தா கிச்சிக்கா கிச்சிக்கா கிச்சிக்கா சிக்கி சிக்கி சிக்கி. தந்தனகடி தந்தனகடி தந்தனகடி தந்தனகடி தின்தாத்தா தின்தாத்தா தின்தாத்தா தீதாத்தா தந்தனகடி தை தந்தனகடி தை தக தக தக தக தக தக தக தக தக தக தக.

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கிருந்து பார்த்துடலாமா? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுகிறீங்க?
1: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிக்கு இனிய வாழ்த்துக்கள். அன்புக்குரிய அறிவிப்பாளர் கபில் தேவ் சார் அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம்.
0: இனிய இரவு வணக்கம்.
1: திருப்பூர் மாவட்டம் கனியாபூண்டி கனகரத்தினம்.
0: கனகரத்தினம் சார், நான் சூப்பரா இருக்கேன், உங்க அன்புக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி. சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம் நாம
1: சார்? இன்னைக்கு வந்து உனக்காகவே வாழ்கிறேன் படத்துல இருந்து.
0: நிஜமாவா?
1: ஆமாங்க சார்.
0: சரி சொல்லுங்க.
1: கண்ணா உன்னை தேடுகிறேன், வா, உங்களை தேடிட்டு இருக்கேன் சார் நான்.
0: ஓ மை காட், இப்பவே பாட்டு
1: குரல் மூலமா நாம பேசிட்டு இருக்கோம்.
0: நீங்க சொன்ன மாதிரி, நீங்க சொன்ன மாதிரி குரல் மூலமாவே நான் இப்ப வந்து சேருதேங்க. ஓகேவா?
1: ஓகே சார்,
0: நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டிருச்சீங்க.

0: திருப்பூர் போயிட்டு திரும்பி வர்றதுக்கு லேட் ஆகும்னு நினச்சிங்களா? அதெல்லாம் கிடையாது. ஆன் டைமுக்கு கன் மாதிரி வந்தாச்சு. 10:46 கேட்டுட்ருக்கீங்க சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேரம் யாருங்கிறதுன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
1: இனி இரவு வணக்கம் சார்.
0: இனி இரவு வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: மேல சொக்கம்பட்டி மூர்த்தி சார்.
0: மூர்த்தி சார் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நான் சூப்பராக இருக்கேன். சொல்லுங்கள், என்ன படத்துல என்ன பாடல் கேட்கலாம்?
1: நான் இப்போ வந்து குழுவுல குற்றாலத்துல இருந்து நம்ம சுகமான ராகங்கள் கேட்டுக்கிட்டு.
0: ஓகே.
1: எனக்கு ரோஜா மலர் திரைப்படத்திலிருந்து ஆனந்தம் அந்த வழி ஆனந்தம் அந்த பாட்டு கொடுங்க.
0: அந்த பாட்டு வேணுமோ, அந்த குழு குழு குத்தாலத்துல இருந்து நீங்க வந்து ஆனந்தத்தை என்ஜாய் பண்ணுங்க. ஓகேங்களா?
1: நன்றி சார். நன்றி
0: நன்றி. உங்களுக்கு என்ன பாடல் வந்துட்டே இருக்கு கேட்டுருச்சிங்க.

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யாருங்கிறதுன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுகிறீங்க? சுப்பையா சார், எப்படி இருக்கீங்க?
1: என்ன
0: படத்துல இருந்து
1: என்ன
0: பாடல் கேட்கலாம்? பாட்டுல கேட்கலாமா? ஓகே, நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டிருக்கீங்க.

நேரம் 11 மணி. இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில். நேர்களை இனி நமது ஒலிபரப்பில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்கலாம். நாளை காலை மணி 6:20 நிகழ்ச்சி நேரமும், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் முனைவர் மு சுதர்சன் அவர்கள். 6:15 வணக்கப்புக்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியில் சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் சுதாகர் சிவசுப்பிரமணியன் அவர்கள். 7:00 வணக்கம் பரணி நிகழ்ச்சியின் துவக்கமாக தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:25 தமிழே அமுதே உரை வழங்குபவர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 விளையாட்டுப் போட்டிகளின் தினசரி நிகழ்வுகள். 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் கே கே தாமஸ் அவர்கள். தொடர்ந்து வணக்கம் பரணி. 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரை இசை. 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சக்திவேல் அவர்கள். 8:40 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். தொடர்ந்து திரை இசை. காலை மணி 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் தள்ளி போடும் பழக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பது எப்படி. 10:02 மனம் விரும்புதே. 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் கேரளாவின் சின்ன காணல் பற்றிய தகவல்கள். 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதிய நிகழ்ச்சியில் உங்கள் அம்மாவிடம் நீங்கள் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய பாடம் எது. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் நிகழ்ச்சியில் பிரதமர்

விவசாயி நிதி உதவி திட்டம் பற்றிய தகவல்கள். 1:10 நலம் தானாவில் மரவள்ளி கிழங்கின் மகத்துவம். 1:55 சிறுநீரக கல் அடைப்பு குறித்த ஆலோசனைகள். வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் மதன் அவர்கள். பிற்பகல் 2:15 அன்பின் வரிகள். 3:02 குக்கு. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 4:02 பொதிகை தும்பி. 5:02 படமும் பாடலும். 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 பக்தி மாலை. 7:00 திரை இசை. 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சி ராஜா. 7:25 நம்மை சுற்றி. 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 விளையாட்டுப் போட்டியின் தினசரி நிகழ்வுகள். 7:32 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் அறிவியல் அணுக்களும் மூலக்கூறுகளும். 8:05 குக்கு. 9:15 செய்திச்சுடர். 9:30 இலக்கிய சாரல். 10:00 சுகமான ராகங்கள். நாளைய சுகமான ராகங்கள் வீரவநல்லூர் கே லக்ஷ்மணன் அவர்களது தொகுப்பில் இடம்பெறும். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்களது வரை நமது ஒலிபரப்பில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளை கேட்கறது மட்டும் இல்லாமல் உங்களது கருத்துக்களையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. உங்களது கருத்துக்களை அன்போடு வரவேற்கின்றோம்.

நேரம் 11:10. நீர்களே ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 5:50 ஆரம்பமாகும். தொடர்ந்து 9.26 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம். மாலை நேர நிகழ்ச்சிகளில் உங்களோடு கலந்திருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் கபில் தேவ்.

0: அடுத்து அக்கா தங்கை திரைப்படத்துக்காக எல்ஆர் ஈஸ்வரி குழுவினர் பாடிய பாடல்.
1: மாறி வரும் சொசைட்டி, வாழ்க்கை பல வெரைட்டி,

0: அடுத்து இரு கோடுகள் திரைப்படத்துக்காக பி சுசீலா ஜமுனா ராணி பாடிய பாடல்.
1: நவராத்திரியில் கொலும்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு நிலை நேரம் நள்ளிரவு 12:11. இப்பொழுது கேட்கலாம் இரவின் மடியில். இதில் ஆத்தாவுன் கோவிலிலே அழகன் திரைப்படங்களிலிருந்து பாடல் கேட்கலாம். முதலில் ஆத்தாவுன் கோவிலிலே திரைப்பட பாடல், மனோ எஸ் ஜானகி பாடியது.
2: Chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum ch

0: எஃப்எம் கோல்டு வழங்கிய இரவின் மடியில் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
0: சில நொடிகள் தொடர்வது ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டின் லைட் நேரம் நல்லையொகுப்பின் 1:10. இப்பொழுது கேட்கலாம் நினைவில் நின்றவை. அடிமை பெண் அக்கா தங்கை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். முதலில் அடிமை பெண் திரைப்பட பாடல். ஜெயலலிதா பாடியது.

0: அடுத்து எல்ஆர் ஈஸ்வரி குழுவினர் பாடிய பாடல்.
1: மாறி வரும் சொசைட்டி, வாழ்க்கை பல வெரைட்டி,

0: அடுத்து டி எம் சவுந்தரராஜன் எலரீஸ்வரி பாடிய பாடல்.
1: பத்து பதினாறு முத்தம் முத்தம்
2: முத்தம் முத்தம்
1: சொத்து தரும் பாவைப்பட்டு
2: கண்ணம்
1: கட்டுக்குலையாத மங்கை வண்ணம்
2: கட்டித்தங்கம்
1: விட்டு தெரியாமல் கொஞ்சம் நெஞ்சம்
2: சொர்க்கம் சொர்க்கம்.

எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நினைவில் நின்ற நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிறைவாக பி. சுசீலா பாடிய பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை. இதில் கடவுள் அமைத்த மேடை கல்யாணராமன் திரைப்படங்களிலிருந்து பாடல் ஒலிக்கிறது. முதலில் கடவுள் அமைத்த மேடை திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

நேயர்கள் நெஞ்சமறப்பதில்லை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை கடவுள் அமைத்த மேடை திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி கல்யாண ராமன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

நேர்கள் நெஞ்சம் அறுப்பதில்லை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை கல்யாணராமன் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி காவேரி மான் திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

0: Fertilizers is continuously coordinating with state governments to ensure regional availability and transparent distribution. And that is the end of this news bulletin.
1: நேரம் 3:10. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நேர்கள் 100.1 எஃப்எம் கோல்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இனி கேட்கலாம் இனிய ராகம். இதில் உஸ்தாத் அல்லாரக உஸ்தாத் ஜாகிர் உசைன் அவர்களின் தபலா இசை இடம்பெறும்.

தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா

தாத்தா தாத்தின் தின் தின் தாக்கட்டும் நகத்தாக்கட்டும் தாக்கட்டும் தாக்கட்டும் தாக்கட்டும் தாக்கட்டும் தாக்கட்டும் தாக்கட்டும் தாக்கட்டும் தாக்கட்டும் தாக்கட்டும் தாக்கட்டும் தாக்கட்டும் தாக்கட்டும் தாக்கட்டும் தாக்கட்டும் தாக்கட்டும் தாக்கட்டும் தாக்கட்டும் தாக்கட்டும் தாக்கட்டும் தாக்கட்டும் தாக்கட்டும் தாக்கட்டும் தாக்கட்டும் தாக்கட்டும் தாக்கட்டும் தாக்கட்டும் தாக்கட்டும் தாக்கட்டும் தாக்கட்டும் தாக்கட்டும் தாக்கட்டும் தாக்கட்டும் தாக்கட்டும் தாக்க

தா தென் தகத்தி தா தகத்தி தகத்தி தகத்தி தகத்தி தகத்தி தகத்தி தகத்தி தகத்தி தகத்தி தகத்தி தகத்தி தகத்தி தகத்தி தகத்தி தகத்தி தகத்தி தகத்தி தகத்தி தகத்தி தகத்தி தகத்தி தகத்தி தகத்தி தகத்தி தகத்தி தகத்தி தகத்தி தகத்தி தகத்தி தகத்தி தகத்தி தகத்தி தகத்தி தகத்தி தகத்தி தகத்தி தகத்தி தகத்தி தகத்தி தகத்தி தகத்தி தகத்தி தகத்தி தகத்தி தகத்தி தகத்தி தகத்தி தகத்தி தகத்தி தகத்தி தகத்தி தகத்தி தகத்தி தகத்தி தகத்தி தகத்தி தகத்தி தகத்தி தகத்தி தகத்தி தகத்த

தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு

தினகதன் தினகதன் தினகதன் தினகதன் தினகதன் தினகதன் தினகதன் தினகதன் தினகதன் தினகதன் தினகதன் தினகதன் தினகதன் தினகதன் தினகதன் தினகதன் தினகதன் தினகதன் தினகதன் தினகதன் தினகதன் தினகதன் தினகதன் தினகதன் தினகதன் தினகதன் தினகதன் தினகதன் தினகதன் தினகதன் தினகதன் தினகதன் தினகதன் தினகதன் தினகதன் தினகதன் தினகதன் தினகதன் தினகதன் தினகதன் தினகதன் தினகதன் தினகதன் தினகதன் தினகதன் தினகதன் தினகதன் தினகதன் தினகதன் தினகதன் தினகதன் தினகதன் தினகதன் தினகதன் தினகதன் தினகதன் தினகதன் தினகதன் தினகதன் தினகதன் தினகதன் தினகதன் தினகதன்

நேர்கள் இதுவரை 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிய இனிய ராகம் நிகழ்ச்சியில் உஸ்தாத் அல்லா ரேகா மற்றும் உஸ்தாத் ஜாகிர் ஹுசைன் அவர்களின் தபேலா இசையை கேட்டீர்கள்.

ஆல் இண்டியா ரேடியோ பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் காரக்குறிச்சி பி அருணாச்சலம் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சபாபதிக்கு ஆபோகி ராகத்தில் அமைந்த கோபாலகிருஷ்ண பாரதி பாடல் ரூபக தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் புலரும் பொழுது. இதில் நான் கடவுள் திரைப்படத்திற்காக விஜய் பிரகாஷ் பாடிய பாடல்.